நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். சகா ஆண்டு 1948 சிராவண மாதம் 14 தேதி 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 தேதி இன்று புதன்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 MHz-இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 42 நொடிகள்.

நாளொரு குரல். விழுப்பேற்றின் அஃது ஏற்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். அதிகாரம் அழுக்காராமை, குரல் எண் 162. விளக்கம்: யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெற்றத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறென்றும் இல்லை.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் விடுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா?
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க. வணக்கம் மக்களே.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: FM ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 6:26. நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஆர் பத்திரிக்க எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீக ராகம். 6:35 சிவவழிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள். இதில் தழைசத்தை நிலைநிறுத்தும் அசோபைலம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசம் அவர்கள் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் பி ஜீவகன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து நல்லாசிரியர் விருது பெற்ற வா விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். ஆரம்ப சுகாதார சேவைகளில் மொபைல் தொழில்நுட்பத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறையின் மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ஆனந்த்ராஜ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை ஏஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் இடம்பெறும். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும்.

1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 9 வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கசை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் வித்யா கல்யாணராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் ஆர் ஹேமலதா அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், டி வி வெங்கட சுப்பராமன் அவர்கள் கடம். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 நேயர் நேரம், தலைப்பு தாய்ப்பாலின் நன்மைகள், நெறிப்படுத்துகிறார் மஞ்சு அவர்கள். 12:00 உழைப்பரங்கம், பட்டு நெசவு தொழில் செய்யும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வீராநல்லூர் கே ஏ கார்த்திகேயன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் சீனிவாசம் முருகன் அவர்கள். 12:30 பனிசை மாலை பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்கள் பாடிய மெல்லிசை பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து நல்லாசிரியர் விருது பெற்ற வா விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் ஓ எஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டு. 4:00 ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை ஜெயகாந்தன், இயக்கம் ஏ பீம்சிங். 5:00 பொன்மாலை பொழுது நெஞ்சம் எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், கரும்பு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கபுரம் உழவர் என் ஹரிகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணைச்சேதி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:58 வரை திரை இசை கேட்கலாம். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 கொஷின் அவர்களின் பார்லிமெண்ட் டெல்லி ஏஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே. இனி சேவை செய்திகள். புதுச்சேரி ஜவஹர் நகர் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்டா முத்துமாரையன் அபிராமி உடனுறை அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயில் ஆடி உற்சவத்தில் இன்று இரவு எல்லை கட்டுதல், தொடர்ந்து கொடியேற்றி காப்பு கட்டுதல். புதுவை சாமிப்பிள்ளை தோட்டம் ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் காலை மகா அபிஷேகம் தீபாரதனை, மாலை அம்மனுக்கு ஸ்ரீ சமயபுர மாரியம்மன் அலங்காரத்துடன் மகா தீபாரதனை செய்து திருவீதி உலா நடைபெறும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏய், இங்க தாதா கிங்.
2: கணாயிரு எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாச ஹிட்.
3: நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%.
4: நீங்களே அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
5: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
6: நம்மை சுற்றியுள்ள இந்த இயற்கை நமக்கு அளித்த அனுபவ பாடங்கள் மிக அதிகம். அவ் இயற்கையிலிருந்து நாம் கற்ற அனுபவமே இன்றைய மனித வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. இயற்கை தன்னுள் கொண்ட அதிசயம் அனைத்தையும் கொடுத்து விட்டதா எனில் இல்லை. அதன் அதிசயத்தை அளந்தறிய முடியாமல் நீர் தேடிச் செல்லும் வேர் போல இன்றும் தேடுகிறோம். நமக்கு அனுபவத்தை தந்த இயற்கை தன்னுள் பிறர் காண முடியாத அதிசயத்தை ஒளித்து வைத்திருப்பது போல் இயற்கையை நாடிச் சென்று தன் வாழ்க்கையை நடத்தும் மனிதன் எத்தனை கூர்மையான அறிவுத்திறத்தை பெற்றிருக்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். அறிவுத்திறம் என்பது பல நூல்களை கற்பதால் வருவதில்லை. கற்றதை மனதினுள் சிந்தித்து சிந்தித்ததிலிருந்து தெளிவு பெற்று அத்தெளிவினால் மனிதநேய பண்புடன் சிறக்கும் போதே உண்மையான அறிவுத்திறமானது மேம்படுகிறது. உலகில் சிறந்த அறிவுடையோரின் இயல்பை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களின் அறிவும் அவ்வறிவினால் செய்யப்படும் செயல்பாடும் மற்றவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்கும். பிறர் காணாத கோணத்தில் புதுமையாக ஒன்றை சிந்தித்து அப்படி சிந்திக்கும் போதே அதில் பிற உயிர்களுக்குண்டான நன்மையை அமைத்து கற்றவர் வியக்கும் வகையில் சீரிய கருத்துக்களை அமைப்பது அறிவுடையோரின் இயல்பாக இருக்கிறது. அவ்வியல்பு அறிவுடையோரிடம் பணிவையும் பண்பையும் உருவாக்குகிறது. தன்னினும் வயது குறைந்தவராக இருப்பினும் அவர்களை நன்மதிப்போடு நடத்தி அவர்கள் கூறுவதை பணிவோடு கேட்டு மகிழ்வார்கள். கடல் மிகுந்த வளங்களை தன்னுள் கொண்டிருந்தாலும் தன்னிலை மாறாதிருப்பது போல் அறிவுடையோரும் தன்னிலை மாறாதிருப்பார்கள். இதை உணர்த்த ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் மிகுந்த அறிவினை கொண்ட செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தனக்கே எல்லாம் தெரியும் என்ற ஆணவ குணம் அதிகமாக இருந்தது. அக்குணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் அவ்வூருக்கு ஒரு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகுந்த பொறுமையும் நற்குணங்களும் ஒருங்கே பெற்றிருந்தார். அவரின் குணத்தையும் அறிவையும் ஊரார் புகழக் கேட்ட செல்வந்தர் ஞானியை காண அவரது இருப்பிடத்திற்கு சென்றார். அப்போது தன் இடம் நாடி வந்த செல்வந்தரை உவகையுடன் வரவேற்ற ஞானி அவரை அமரச் செய்தார். செல்வந்தர் ஞானியை கண்டவுடன் தன் அறிவுத்திறத்தை இவருக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி பல தர்ம சாஸ்திரங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் விளக்கிச் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படியே பல மணி நேரங்கள் கடந்தன. அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஞானி செல்வந்தரை நோக்கி, ஐயா, பல மணி நேரமாக தாங்கள் எனக்கு அறச்சிந்தனைகள் பலவற்றை கூறி வருகிறீர்கள். சற்றே களைத்திருப்பீர்கள். சற்று பொறுங்கள். நான் தங்களுக்கு மூலிகை தேநீர் கொண்டு வருகிறேன் என வீட்டின் உள்ளே சென்றார். தன் வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்த ஞானி செல்வந்தரின் கையில் ஒரு மண்கோப்பையை கொடுத்து அதில் மூலிகை தேநீரை ஊற்றத் தொடங்கினார். அக்கோப்பை முழுவதும் நிறைந்த பின்னும் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் ஞானி. அத்தேநீர் செல்வந்தரின் மீது சிந்தத் தொடங்கியது. அதை கண்ட செல்வந்தர், போதும் போதும், நிறுத்துங்கள், கோப்பை நிறைந்துவிட்டது எனக் கூறினார். அதை கேட்ட ஞானி பொறுமையுடன் சொன்னார், அந்த கோப்பையைப் போலத்தான் தங்களின் மனமும் உள்ளது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை தங்களின் மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க நான் எப்படி தங்களுக்கு புதிய ஞானத்தை போதிக்க முடியும்? முதலில் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உம்முடைய மனமாகிய கோப்பையை நீங்கள் முதலில் வெற்றிடமாக்க வேண்டும். அப்போதுதான் பணிவு தோன்றி அறிவாகிய வெளிச்சத்தை உம்முள் தோன்றச் செய்யும் என்றார். அதை கேட்ட செல்வந்தர் தன் தவறை முழுவதுமாக உணர்ந்து ஞானியிடம் தன் தவறினை பொறுக்கும்படி கேட்டுக்கொண்டார். தெளிவான அறிவை பெற விரும்புவோர் முதலில் தன்னுள் எழுகின்ற தான் எனும் எண்ணமாகிய ஆணவத்தை கைவிட வேண்டும். அழிவை தரும் ஆணவம் நம் ஆக்கத்திற்கு துணை செய்யாது. அக்காரணத்தினால்தான் அறிவுடைய சான்றோர் தன்னுள் தோன்றும் ஆணவத்தை பயிரிடத்து கண்ட கலையாக அகற்றி அன்பெனும் வழியில் வாழ நினைக்கிறார்கள். அறிவுடையோர் பெறும் பண்பும் பணிவும் நூல்வழி பெற்ற கல்வியால் மட்டும் வந்ததில்லை. அவை அனுபவ முதிர்ச்சியினால் தோன்றியது. வாய்ச்சொற்களை குறைத்து செவியை திறந்து வைப்பதால் உலகின் போக்கை எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். நூல்களை நாள்தோறும் தோய்வின்றி படியுங்கள். கற்றதை சிந்தியுங்கள். சிந்தித்ததை செயல்வடிவமாக்குங்கள். அச்செயல் உங்கள் வாழ்வாதாரத்திற்கான அறிவை மேம்படச் செய்யும். தாம் கற்றதை பெரிதனை எண்ணாது வாழ்க்கையில் நாள்தோறும் நிகழும் நிகழ்வுகளின் மீது முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சிறு துளியாக தோன்றும் செயல்கள் யாவும் மிகப்பெரிய அனுபவ கீற்றுகளாக மாறுவதை உணர்வீர்கள். கண்களின் வழி காண்பதை விட ஒரு நிகழ்வை மனதின் வழி காண பழகுங்கள். அனுபவத்தின் சுவடு உங்களுக்கான அறிவை விரிவு செய்யும்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 6:14:36.

நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம் உன்னி மேனன் குரலில்.

0: திங்கள் 20 புதன்கிழமை நேரம் 6:35 7 சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள்.
1: 100 தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு விதியில் ஜொலிக்கிறது.
0: தழைச்சத்தை நிலைநிறுத்தும் அசோஃபைலம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: ஓ ஆவ், எதிரே வர்றது நம்ம காத்து மூத்து போல தெரியுது. எங்க டவுன்ல இருந்து நம்ம கிராமத்தை நோக்கி வர்றாரு? அதுவும் வண்டி எங்க சைக்கிள்ல வர்றாரு? சரி சரி, என்னன்னு கேப்போம். காதமுத்தா, காதமுத்தா, நிலுப்பா நிலுப்பா.
1: யாரு யாரு யாரு? ஓ கருத்தமுத்தா, ஏன்பா நிக்கிறேன்ப்பா? சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா.
0: காதமுத்தா, என்ன பயில ஏதோ வச்சிருக்கான்?
1: ஒண்ணு இல்லப்பா, அசோஸ் பயிரெல்லாம் பாக்கிட்டு ஒரு ரெண்டு பாக்கெட்டு போய் வாங்கிட்டு வந்தேன்.
0: எதுக்கு அசோஸ் பயிரெல்லாம்? காதமுத்தா, ஏதாவது விபரீத முடிவு எடுத்துட்டியோ?
1: ஏப்பா, காய்கறி பயிருக்கு தழைச்சத்துக்காக இந்த அசோஸ் பயிரெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ப்பா. நீ வேற என்னென்னமோ கேக்குற.
0: ஓ, அதுக்குதான் இந்த அசோஸ் பயிர் இல்லமா?
1: ஆமாம் கத்துமுத்தே, நாம பயிர் செய்யற எல்லா பயிருக்கும் அசோஸ் பயிர் இலத்தை பயன்படுத்தலாம். இது ஒரு பாக்டீரியா இனத்தை சேர்ந்த ஒரு நுண்ணுயிரி.
0: அப்படியா கத்துமுத்தா? சரி சரி சரி சரி, இப்படிவா டீ கார்டில் உட்காந்த அப்படியே டீ சாப்பிட்டுன்னு அசோஸ் பயிர் இலத்தை பத்திய முழு வரலாறு எனக்கு சொல்ற.
1: சரிப்பா சரிப்பா, சொல்றேன்ப்பா. வா வா, போய் உட்காருவோம்ப்பா.
0: சரி சரி. அண்ணா, ஒரு இஞ்சி டீ, ஒரு லெமன் டீ. காத்தமுத்தா, இந்தப்பா டீ குடிய, நான் டீ குடிச்சுட்டேன். சொல்லுப்பா.
1: ஒன்றும் இல்லைப்பா, காற்றுல இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்தை கிரகிச்சு மண்ணில் நிலநிறுத்துற செயலை இந்த அசோஸ் பயிரெல்லாம் செய்யுது.
0: ஓஹோ,
1: அதனால இந்த காய்கறி பயிர் போட்டிருக்காங்க
0: இல்லையா,
1: அதில் ஒரு செடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போட்டோம்னா செடி வந்து நல்ல முறையில் பல பல பல பல நல்ல இலை நல்லா பச்சை பச்சைன்னு வருதுப்பா.
0: ஓஹோ,
1: அதுக்காக தான்ப்பா இந்த அசோஸ் பயிர் எடுத்து வாங்கிட்டு வந்து போடுறது.
0: சரி சரி. காத்துமுத்தா, மாடி தோட்டத்துலையும் போட்டுக்கிறோம், அந்த செடிகளுக்கும் அசோஸ் பயிரெலாம் போடலாமா?
1: எல்லாத்துக்கும் போடலாம்ப்பா.
0: சரி சரி,
1: கொஞ்சம் கொஞ்சம் போடு, அப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நம்ம போட்டுக்கலாம்.
0: சரி சரி.
1: பயிர்களுடைய அந்த வேர் பகுதியில் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை உற்பத்தி செய்தான்ப்பா இது. அதனால வேர் நல்லா இருக்குதான், தண்டு பக்கம் நல்லா தடிமனா இருக்குதான், இலைகளும் நல்லா வேகமாக வளருதான்ப்பா. கதிர்கள் அதெல்லாம் நல்ல மணி பிடிக்குது இல்ல நெல் வயல், அதுக்கும் இந்த அசோஸ் பயிரெல்லாம் நல்லா உதவி செய்தான்ப்பா. இப்போ வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அசோஸ் பயிரத்தை பத்தி உனக்கு?
0: காத்தமுத்தா, காய்கறி பயிர் நெல் இதுக்கெல்லாம் அசோஸ் பயிரெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்ற, அதனால பயன்படுத்துகிற முறை ஒவ்வொரு பயிருக்கும் எப்படின்னு அதை பற்றி விவரமாக சொல்லுங்க.
1: நேரடியாக விதைக்கிற பயிர்களுக்கு அசோஸ் பயிரிலத்தை விதையோட அப்புறம் மண்ணிலையும் நம்ம இடலாம்ப்பா, எல்லா பயிர்களுக்கும் சரியா. நாற்று விட்டு நடும் பயிர்களுக்கு அசோஸ் பயிரிலத்தை விதையுடனும் நம்ம பயன்படுத்தலாம், இல்லைன்னா நாற்றுக்களின் வேர்களை இந்த அசோஸ் பயிரில கரைசலில் நனைச்சி அதை வந்து நம்ம நடவு வயலில் பயன்படுத்தலாம்ப்பா. விதையோட கலந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு பொட்டலம் 400 கிராம், ஏன்னா ஒரு பொட்டலம்னா 200 கிராம், இந்த அசோஸ் பயிரிலத்தை நுண்ணுயிரி ஆக்கணும், அதாவது 400 மில்லி ஆரிய அரிசி கஞ்சியோட கலந்து கலவை தயார் செஞ்சு இந்த கலவையில் 1 ஏக்கருக்கு தேவையான விதைகளை இட்டு எல்லா விதைகளின் மேலும் ஒற்ற மாதிரி நல்லா கலக்கணும். நிழல்ல 1-30 நிமிடம் உலர்த்தி அப்புறம் விதைக்கணும். ரைட்டா?
0: சரி.
1: இதெல்லாம் வந்து நெல் வயலுக்கு நான் சொல்லிட்டு வந்தது. வளர்ந்த பயிரா இருக்கு அப்படின்னா ஒரு செடி, அதாவது மரத்துக்கு கூட நம்ம இதை பயன்படுத்தலாம். 20 முதல் 50 கிராம் அசோஸ் பயிரிலத்தை 1 கிலோ தொழு உரத்தோட கலந்து பயிர்களுடைய வேர் பாகத்துல இட்டு மண்ணால அணைக்கணும்.
0: காதமுத்தா, இந்த அசோஸ் பயிரெல்லாம் எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அது சொல்லுப்பா.
1: நெல், தானிய பயிர்கள், கரும்பு, பருத்தி,

0: சூரியகாந்தி, அப்புறம் தோட்டக்கலை பயிர்கள், எல்லா காய்கறி பயிர்கள், அப்புறம் மரக்கன்றுகள், இது எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம்ப்பா.
1: இது எப்படி தான் வேலை செய்யுது?
0: இந்த அசோஸ் பயிரில்லம் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா நுண்ணுயிரி பயிர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளையும் உற்பத்தி செய்து நான் சொன்னேன்.
1: சரி,
0: அதனால மகசூல் அதிகரிக்குது, அப்புறம் பயிர்கள் வறட்சியை தாங்குற திறனையும் கொடுக்குது பயிர்களுக்கு. இந்த அசோஸ் பயிரிலும் மண்ணிலேயே இருந்து அது இறந்து போயிட்டா கூட மண்ணில் மக்கி பயிர்களுக்கு உரமாகவும் அது உதவுதுப்பா. ஆமாம், பயிர்களுக்கு நல்ல உரமாகவும் இருக்குது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, பயிர்களுடைய வேர்கள் கிட்ட போய் உட்காந்துக்கும்பா. உட்காந்துக்கிட்டு பயிர்கள்டேந்து தனக்கு தேவையான உணவுகளை கேட்டு வாங்கிக்கும். பயிர்களுக்கு காத்துல இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்து இருக்குதுல்ல, நைட்ரஜன் சத்து, அதை கிரகிச்சு வேர்பதிகிட்ட போய் அந்த தழைச்சத்தை நம்ம பயிர்களுக்கு போய் கொடுக்கும்பா. அப்போ பயிர்கள் அதை வாங்கி உணவு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கும். இப்படி இணை கூட்டு வாழ்க்கை இந்த முறையில் தான்ப்பா இந்த அசோஸ் பயிரிலும் செயல்படுது. நெற்பயிருடைய வேறு மற்றும் வேர் சூழ் மண்டலத்தில் இது இருந்துக்கிட்டு நல்லது செய்யும்பா. அதனால இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு நண்பன். இப்போ நெல் அறுவடையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நிலம் வந்து தரிசாக கிடக்குது, அப்போ இந்த அசோஸ் பயிரெல்லாம் என்ன செய்யும்? அப்போ அதுக்கு உணவு யார் கொடுப்பா? நெல் பயிர் தான் இல்லையே அப்படின்னு
1: கேட்டீங்கன்னா, கேட்கலான்னு வாய் அடுத்தா நீ சொல்லிட்ட.
0: ஆமாம்ப்பா, அந்த மாதிரி நேரங்களில் தனக்கான உணவை தானா தேடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த அசோஸ் பயிரத்துக்கு இருக்குப்பா. அதனால மண்ணில் பயிர் இல்லாத போதும் அது அழிஞ்சு போயிடாது. அது மண்ணுக்குள்ளாரியே இருந்துகிட்டு தனக்கான உணவை தானே தயாரிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். நெல் பயிரோ இல்லை வந்து கரும்போ காய்கறி பயிரோ போடும்போது திரும்ப நம்ம பயிர்கிட்ட ஒடியாந்து பயிருக்கு உதவி செஞ்சு எல்லா வேலையும் செய்யும்பா. அருமையான ஒரு விவசாய நண்பன்ப்பா இந்த அசோஸ் பயிரிலும்.
1: கண்டிப்பாக அசோஸ் பயிரிலத்தை பற்றி இவ்வளவு அருமை பெருமைலாம் பற்றி சொன்னேன், எனக்கு நீ வாங்கிட்டு வந்ததில் ஒரு பாயிட்டு விடம்பா, நானும் பயன்படுத்துகிறேன்.
0: கருத்தமுத்து, எப்போதுமே உனக்கும் சேர்த்து தானே வாங்கிட்டு வருவேன்.
1: ஆமாம்,
0: இந்த பாரு இன்னொரு பையில ரெண்டு பாக்கெட் வச்சிருக்கேன்.
1: ஓ பரவாயில்ல, அதானே.
0: இதை நீ எடுத்துகிட்டு போய் நீ பயன்படுத்து, எப்பப்ப தேவையோ அப்ப நம்ம வாங்கிட்டு வந்து இந்த அசோஸ் பயிரிலத்தை பயன்படுத்துறோம், விவசாயத்துல புரட்சியை பண்றோம்.
1: ஆமா கருத்தமுத்தியா, இந்த ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்து எனக்கு ஒரு பாக்கெட் எவ்வளவு விலை?
0: கருத்தமுத்து, ஒரு பாக்கெட் அசோஸ் பயிரெல்லாம் 60 ரூபாய்க்கு கிடைக்குதுப்பா.
1: 60 ரூபா தானா?
0: ஆமாப்பா, 200 கிராம் 60 ரூபா ரைட்டா? கேவிக்கையில எல்லாம் கிடைக்குதுப்பா.
1: சரி கதமுத்தா,
0: உனக்கு வேணும்னா இது நீனா போய் கூட கேவிக்கையில வாங்கிட்டு வந்துடலாம்ப்பா.
1: சரி சரி சரி சரி, நல்ல ஒரு தகவல் சொன்னப்பா.
0: இப்போ எப்படி டவுனுக்கு போறியா இல்லை வீட்டுக்கு போறியா?
1: கதமுத்தா, ஆத்தங்கர ஓரமா எனக்கு ஒரு கொள்ளை இருக்குதா?
0: ஆமா, உனக்கு ஒரு கொள்ளை இருக்கு, அதுல தான் 4-5 நாவும் மரம் பார்த்தேன்.
1: நாவும் மரத்துல பழமா பழுத்து தொங்குதுப்பா.
0: ஓஹோ, பழம் சீசன் தான், பழம் நிறைய இருக்கோ.
1: அதான் போய் பறிச்சுட்டு வரலாம்னு போறேன்.
0: சரிப்பா சரிப்பா, நாவு பழத்தை பறிச்சுட்டு வந்தீனா போற வழியிலயே என் வீட்டுல கொஞ்சம் குடுத்துதான் நீ போற. சரி கருத்தமுத்து, அப்ப நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன்.
1: சரிப்பா, நானும் கிளம்புறேன்.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா.
1: சரி சரி சரி.
2: நேர்களே, சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள்.
3: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
2: இன்றைய உழவர்களுக்கான செய்திகளில் தழைச்சத்தை நிலைநிறுத்தும் அசோ பயிரிலம் குறித்து கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் காதமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும் அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ரா விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து கடந்த மே மாதம் புதிய அரசு அமைந்த பின்னர் 2026-27 ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்கிறார். நாளை வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே சி டி பிரபா தலைமையில் இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இதனிடையே தவைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு ஆனந்த் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து சென்னை திரும்பும் முன்னர் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் ஏதும் தவறாக பேசவில்லை என்றும் பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக மட்டுமே தாம் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் இதுவரை 95.86% குடும்ப அட்டைகளில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் இதனை 100% நிறைவு செய்யும் நோக்கிலும் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் குடும்ப அட்டைதாரர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்டல அளவிலான நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான மாற்று

0: களையும் தமது கடிதத்தில் விளக்கமாக எடுத்துரைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நிரந்தரமான மற்றும் சுமூக தீர்வை கர்நாடக முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று தான் நம்புவதாகவும் திரு நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த ஜூலை 31 கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக துவங்கியது. 5 நடைபெற்ற விழா கோலாகலமாக நிறைவடைந்தது. இந்த நிலையில் 5வது தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் தொம்பு கம்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை, தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தூத்துக்குடி தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனத்தில் தயாரான 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் சரக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் தனியார் நிறுவனம் நவீன மின்சார வாகன உற்பத்தி ஆலையை அமைத்துள்ளது. அந்த ஆலையில் மாதத்திற்கு 1800 முதல் 2000 மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் ரயில் போக்குவரத்தையும் தனது தளவாட திட்டத்தில் இணைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் தூத்துக்குடி வாவு சிதம்பரநாத் துறைமுகத்திலிருந்து ஹரியானா மாநிலம் பல்லப்கார் பகுதிக்கு 100 மின்சார கார்களை ரயில் மூலமாக அனுப்பியது. 25 பெட்டிகளை கொண்ட NMG ரயில் மூலம் இந்த சரக்கு ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தொடர்ந்து மின்சார கார்கள் ரயில் மூலமாக அனுப்புவதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு ஆட்டோமொபைல் சரக்கு போக்குவரத்து மற்றும் சரக்கு வருவாய் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: இருவரி செய்திகள். இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 பெய்த கனமழை காரணமாக 7 உயிரிழந்துள்ளனர். ஏமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 107 ஆட்டமிழந்தது. 108 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 இழப்பிற்கு 111 எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாவைக்க அரசின் 1வது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:54. ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
1: இன்றென்றும் கைராசி காலம் காலமாய். ராம் என்றால் ராசி. தங்கம் வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ, வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
3: காடுகள் இயற்கையின் வரமாகவும் பூமியின் சுவாசமாகவும் விளங்குகின்றன. அவை மழைப்பொழிவை தந்து வெப்பநிலையை சமப்படுத்தி பல உயிரினங்களுக்கு உறைவிடமாய் அமைகின்றன. காடுகள் இல்லையென்றால் மனிதனின் வாழ்வாதாரமும் பூமியின் வளமும் கேள்விக்குறியாகிவிடும். மரங்கள் செறிந்து வளர்ந்த பகுதியே காடு எனப்படும். இதனை வனம், கானகம், அடவி என்றும் அழைப்பர். புவியின் மேற்பரப்பில் 1/3 காடுகளால் சூழப்பட்டுள்ளது. இது ஒரு இயற்கையான சூழல் மண்டலமாகும். காடுகளில் உள்ள மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தனக்கு உணவு தயாரிக்க உள்வாங்கி நாம் சுவாசிக்க உதவும் உயிர்காற்றாகிய ஆக்சிஜனை வழங்குகின்றன. மேகங்களை குளிர்வித்து நல்ல மழையை தர உதவுகின்றன. காடுகளில் உள்ள மரங்களின் வேர்கள் மண்ணை பிடித்து தக்க வைத்து மண்ணரிப்பை தடுக்கின்றன. காடுகள் காட்டு விலங்குகளுக்கு உணவும் இருப்பிடமும் தருகின்றன. காடு அழிந்தால் நாடு அழியும் என்பது மூத்தோர் வாக்கு. காட்டுத்தீ என்றால் என்ன என்பதை நாம் அறிவோம். காட்டுத்தீ என்பது காடுகள், புல்வெளிகள் மற்றும் புதர்கள் இவைகள் கட்டுப்பாடற்ற தீயால் எரியும் ஒரு அழிவுகரமான தீ ஆகும். இது இயற்கையாகவோ அல்லது மனிதர்களின் செயலாலோ ஏற்பட்டு மிக வேகமாக பரவுகிறது. இதன் இயற்கை காரணம் அதிகப்படியான வெப்பம் மற்றும் மின்னல் தாக்குதல். காடுகளில் மனிதன் வாழும் காரணமாகவும் அவர்களது கவனக்குறைவால் தீ உண்டாகி காட்டு தீயாக பரவுகிறது. இழப்புகள். வனவிலங்குகள் மற்றும் மரங்கள் தீயில் கருகி அழிகின்றன. காற்று மண்டலத்தில் அதிக அளவில் புகையும் நச்சு வாயுக்களும் கலந்து உலக வெப்பமயமாதலை அதிகரிக்கிறது. காட்டுத்தீ என்பது எரியக்கூடிய தாவரங்களை கொண்ட காட்டுப்பகுதிகளில் அல்லது நாட்டுப்புற பகுதிகளில் கட்டுக்கும் அடங்காமல் எரியும் தீ. இது தொடங்கிய இடத்திலிருந்து பரவி செல்லும் வேகம், எதிர்பாராமல் திசை மாறக்கூடிய தன்மை, சாலைகள், ஆறுகள் போன்ற இடைவெளிகளை கடந்து செல்லும் திறன் என்பவை காட்டுத்தீயை பிற தீ வகைகளிலிருந்து வேறுபடுத்துகின்றன. தீப்பிடித்தலுக்கான காரணம் பரவும் வேகம் போன்ற அதன் இயற்பியல் தன்மைகள், அங்குள்ள எரியக்கூடிய பொருட்கள், எரிதலில் தட்பவெப்ப நிலைகளின் தாக்கம் என்பவற்றின் அடிப்படையில் காட்டுத்தீயின் தன்மைகள் வரையறுக்கப்படுகின்றன. அண்டார்டிகா தவிர்த்த உலகின் எல்லா கண்டங்களிலும் காட்டுத்தீ ஏற்படுகிறது.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ, வழங்கியவர் இ நாகப்பன் அவர்கள்.
4: நம்ம நாட்டாம 9 பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்கிட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
6: அப்படியே பேசிட்டாலும்
4: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
7: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
4: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
7: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.
0: இனி தொடர்வது காலை 7 செய்தி சுருக்கம்.
8: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர்.

0: மாதவன். மூன்று நாள் பயணமாக ஒடிஷா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கஞ்சம் மாவட்டம் தப்தாபாணியில் உள்ள கந்துனி மாதா கோவிலில் வழிபட்டார். ஒடிஷா ஆளுநர் டாக்டர் ஹரிபாபு, கம்மம்பதி முதலமைச்சர் திரு மோகன் சரண்மாஜி ஆகியோர் உடனிருந்தனர். நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார். மிகுந்த அனுபவம் மற்றும் வளர்ச்சி நோக்குடன் கூடிய திரு ரங்கசாமியின் தலைமைத்துவத்தினால் புதுச்சேரி மக்களுக்கு பல நன்மைகள் கிடைத்திருப்பதாகவும் திரு ரங்கசாமி நீண்டகாலம் ஆரோக்கியமாக வாழ தாம் வேண்டுவதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, திரு ராஜ்நாத் சிங், திரு கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி காவல்துறையின் நீண்டகால சிறப்பான சேவை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பில் காவல்துறை ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி நாட்டிலேயே மிக உயரிய விருதான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதினை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கி கௌரவிக்க மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகிற 8ஆம் தேதி சனிக்கிழமை புதுச்சேரி வருகிறார். மறுநாள் 9ஆம் தேதி காலை கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் நடக்கும் விழாவில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண விருதினை வழங்கி பேசுகிறார். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமியின் இல்லத்திற்கே நேரில் சென்று பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முதலமைச்சரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். காவிரி பிரச்சினை தொடர்பாக நேற்று முன்தினம் திமுக சார்பில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை நேற்று போலீசார் கைது செய்து விசாரணைக்காக தஞ்சாவூருக்கு அழைத்துச் சென்றனர். விரைவில் விசாரணைகளை முடித்து திரு உதயநிதியை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதுடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:02.
3: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது
4: தமிழ்

0: தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் பி ஜீவகன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: தமிழ் என்பது ஓர் உன்னதமான மொழி, உலகின் மூத்த இனிமையானதோர் மொழி. அது மட்டுமன்று, அது தமிழர் தம் உயிர் மூச்சு. தமிழையே கற்று தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ் நூல்களை படைப்பதிலேயே தம் வாழ்வை ஒப்படைத்து உயர்ந்த சான்றோர் பலர் வாழ்ந்தனர். அவர்களது பேச்சும் மூச்சும் தமிழாகவே இருந்தது. தமிழ் உலகின் உயர்தனி செம்மொழி, உலக நாகரிகத்திற்கு உயிர் ஊட்டிய ஓர் உந்து சக்தி. எனவேதான் பாவலரேறு பெருஞ்சித்தனார் தமிழின் பெருமையை, வீருடை செம்மொழி தமிழ் மொழி, உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழ் அன்னையின் சிறப்பினை கூறுகிறார். அத்தகைய தமிழ் மொழியில் எண்ணற்ற இலக்கண இலக்கிய படைப்புகள் பல்கி பெருகி தமிழ் அன்னைக்கு இன்று வரை அணி செய்து கொண்டிருக்கின்றன. சங்க இலக்கியங்கள், திருக்குறள் முதலான அறநூல்கள், பெருங்காப்பியங்கள், சிறுங்காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் மற்றும் இன்றைய புது கவிதைகள் வரை இலக்கிய படைப்புகள் காலந்தோறும் அதன் அமைப்பு மாறினாலும் அழகு மாறாமல் என்றும் உளதாகிய இன் தமிழாக தமிழன்னை நவில்தோறும் நூல் நயம் வழங்கி மகிழ்கிறாள். சமயத்தால் தமிழ் வளர்த்தனர் பலர், தமிழாலும் சமயம் வளர்த்தனர் பலர். சமய கணக்கர்கள் உலகை நிலையாமை பொருட்டு வெறுத்து வாழ்ந்தனர். துறவிகள், சித்தர்கள், இன்னும் பிற ஞானிகள் கூட அந்த நிலையாமை பொருட்டு உலகை வெறுத்தார்களே ஒழிய தாய் தமிழை அவர்களால் வெறுக்க முடியவில்லை. மாறாக அமிழ்தினும் இனிய அருட்கவியை இயற்றி தமிழுக்கு தொண்டாற்றி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இயற்றிய அருட்கவிகள் இன்று வரை தமிழின் இனிமையை பறைசாற்றி நிற்கின்றன. காதலும் வீரமும் புகழும் கொடையும் என்ற பாடு பொருள்களை முன்னிறுத்தி பாடிய சங்க இலக்கியங்கள் அகம் புறம் என இரு நிலைகளில் பாகுபடுத்தி பாடிய பெருமை தமிழுக்கு மட்டுமே உண்டு. இந்த நிலையிலிருந்து அறத்தை

அன்பை வலியுறுத்தி பாட எழுந்த திருக்குறள் தமிழின் போக்கை அடுத்த நிலைக்கு உயர்த்தியது. திருக்குறள் ஏனைய புகழ்பெற்ற நூலினும் தமிழ் அன்னைக்கு மணிமுகுடம் போன்று விளங்குகிறது. தமிழ் மறையாகிய திருக்குறள் தான் இன்று உலக பொதுமறையாக தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்து உலக மொழிகளில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பெருமை பெற்று விளங்குகிறது. இதன் மூலம் தமிழின் செம்மையும் தமிழர்தம் செம்மார்ந்த அறிவு தெளிவும் ஒளி வீசி திகழ்வதை காணலாம். இது பொது அறம் கூறும் மாண்புடை நூல். எனவேதான் திருவாசகத்தில் உள்ளம் உருகிய ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அருளினார். திருக்குறள் கூறும் அறம் தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, அது அனைத்துலக மாந்தருக்குமான செவ்வியல் நெறி, அறநெறிகளின் அமுத ஊற்றாக விளங்கும் இத்திருக்குறளின் மேன்மையை ஔவை பிராட்டியும் தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று தேவரின் குறளை ஏனைய நூல்களில் முன்னிறுத்தி பாடியிருக்கிறார். ஏழு சீர்களில் தமிழர்தம் உயர்தனி சிறப்பை குறள் வெண்பாவில் 1330 அருங்குறள்களில் பாடிய சிறப்பினை பல புலவர்கள் வியந்து பாராட்டியுள்ளனர். எனவேதான் ஔவை மேலும் திருக்குறளின் சிறப்பை கூறுகிறாள். அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என குறிப்பிடுகிறாள். தமிழர்தம் பெருமைக்கும் தமிழரின் இனிமைக்குமான உயர்தனி அடையாளமாக திகழும் இத்திருக்குறளின் பெருமையை கபிலர் தன் கவி மூலம் கலை நயம் கூட்டுகிறார். தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையளவு வெள்ளைக்கு உறங்கு வளநாட வள்ளுவர் வெள்ளை குரட்பா விரி என்று மிக அழகாக கவி சித்திரம் எழுதுகிறார் கபிலர். இதனுடைய பொருள் யாதெனில், மெல்லிய புல்லின் சிறு நுனியில் நுண்ணிய பனித்துளி, அதிலே அருகிலே இருக்கிற பெரிய பனைமரத்தின் தோற்றம் தெரிகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கலீலியோ கண்டுபிடித்த ஆடியினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய அற்புதம் இந்த பாடலுக்கு உண்டு. அதுபோலத்தான் குரட்பா கூறும் கருத்து விரித்துரைத்தல் விரிந்து கொண்டே போகும் என்கிறார். உள்ளங்கை அகல கண்ணாடியில் எதிரே சற்று தூரத்திலே உள்ள பெரிய மலையின் பிம்பம் தெரிவதை போல புல் நுனியில் படிந்த பனித்துளியில் பனைமரம் தெரிவதை சொல்கிறார். பனித்துளியும் கண்ணாடியும் அளவில் சிறியனதான், அதுபோல் திருக்குறளும் அளவில் சிறியதாக இருந்தாலும், அதாவது 1.25 அடியில் 7 சீர்களில் திருக்குறள் விளங்கினாலும் அது விரித்துரைக்கும் பொருள் மலையளவு நீள்கிறது. இத்திருக்குறளின் சிறப்பு அத்தனையும் தமிழ் அன்னைக்கு பெருமையன்றோ? இதற்கு உதாரணமாக ஒரு குறளை சொல்லலாம். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இத்திருக்குறள் ஆசையை முற்றுமாக துறக்கச் சொல்கிறது. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்ற புத்த பெருமானினுடைய கூற்றை வெளிப்படுத்துகிறது. எந்தெந்த பொருள்களிலிருந்து நாம் விலகி நிற்கிறோமோ அந்தந்த பொருள்களிலிருந்து நமக்கு துன்பம் நேராது என்பதனுடைய பொருள்தான் யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்னும் குறள். இக்குறளில் மற்றொரு சிறப்பு இருக்கிறது. யாதெனில் இந்த குறளை சொல்லும் பொழுது 2 உதடுகளும் ஒட்டாது. அப்படியாக அழகான எழுத்துக்களை கொண்டு இந்த குறளை வடிவமைத்திருக்கிறார் திருக்குறள் ஆசிரியர். நம் தமிழ் முன்னோர்கள் தமிழர்தம் வாழ்வில் தமிழே தலைமை பெற வேண்டும், அதற்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற பூரண நிலை எய்த வேண்டும் என தமிழுக்காக அரும்பாடுபட்டனர். அதன் வெளிப்பாடாகவே சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கவிஞர் சச்சிதானந்தன் வேண்டுகிறார். இதன் மூலம் தமிழினுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ளலாம். தமிழின் இனிமையை உணர வேண்டுமாயின் தமிழர்தம் கவியில் மூழ்கி கவி நயத்தை பருக வேண்டும். அதற்கு சான்றாக இங்கே அப்பர் சுவாமிகள் இயற்றிய ஒரு அருட்கவியை நோக்குவோம். பிறவா வரம் தர வேண்டுவோர் பலர் உலகில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவர் அடுத்த பிறவி வேண்டும், அதுவும் மனித பிறவி வேண்டும் என்கிறார். ஏனெனில் வளைந்த புருவமும் கோவை பழம் போன்ற சிவந்த வாய் சிரிப்பும் சடை முடியும் வெந்நீரு பூசிய சிவமேனியும் அவனது திருநடனத்தையும் பார்க்க இன்னொரு பிறவி வேண்டும் என வேண்டி வேண்டி விடுக்கும் இன்பக் கவிதான் இதோ. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பா

0: பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என மிக அழகாக அடுத்த பிறவி வேண்டி இறைவன் மீது கொண்ட காதலாலும் தமிழ் மீது கொண்ட அருமையாலும் இவ்வளவு அழகான கவியை நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார். இக்கவியில் சந்தமும் ஓமையும் இன் இசையும் தமிழின் சுவையில் மயங்கச் செய்கின்றது நம்மையெல்லாம். இதுபோல் தமிழ் மனம் கமழும் அருட்கவிகள் தமிழில் ஏராளம் உள்ளன. வள்ளல் பெருமான் பாடல்களில் அதிமதுரமான தேன் தமிழ் நிரம்பி வழிவதை காணலாம். அவரது அருட்பாவில் எளிமையும் இனிமையும் ஒருங்கே இருந்து படிப்போரை பரவசப்படுத்தும். ஒரு மனிதன் எப்படிப்பட்ட குணநலன்கள் உடையவனாக விளங்க வேண்டும் என்பதை தம் அருட்கவியால் அழகுடன் கவி முனைகிறார் வள்ளல் பெருமான். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்வொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் என்றும் வரும் இப்பாடலில் மனிதன் பெற்றிருக்க வேண்டிய குணத்தொகையை வகை தொகைப்படுத்தி தமிழ் மனம் கமழச் செய்கிறார் வள்ளல் பெருமான். பாட்டாலே புத்தி புகட்டியவன் பாரதி அல்லவா? அவன் பாட்டு நமக்கு என்றும் சாரதி அல்லவா? ஆம், அப்பாட்டுடை புலவன் பாடிய பாடல்கள் எண்ணற்றவை. அவன் படைப்பில் மிக சிறப்பு பெற்று நம்மை கவர்வதில் பாஞ்சாலி சபதம் என்ற ஒரு அற்புதமான படைப்பும் ஒன்று. அவனது வார்த்தை ஜாலங்கள் வர்ணனை விலாசல்கள் எடுப்பும் மிடுக்கும் மிக்கவை. அதில் வரக்கூடிய ஒரு அருமையான கவியை மட்டும் இங்கு நோக்குவோம். தருமன் சூதாடி தோற்றதை சகியாத வீமன் சொல்வதாக வரும் பாடல்கள் மிகுந்த கோபத்தின் வெளிப்பாடாக வெடித்து கிளம்பும் எரிமலை போல் தோன்றும். அதில் ஒன்று, துருபதன் மகளை திட்டத்துய்மன் உடன் பிறப்பை இரு பகடை என்றாய், ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று அனல் கக்க பாடிடும் நிலையை தமிழ் மொழியில் தவிர வேறு எங்கு காண இயலும்? பாரதியின் சீடரான பாரதிதாசன் தமிழை உயிர் மூச்சாக எண்ணி வாழ்ந்தவர். பைந்தமிழில் பாடல்கள் பல புனைந்தவர். அவற்றுள் தமிழின் அருமையை கூறும் விதமாக தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என தமிழை தன் உயிரினும் மேலாக நேசித்து வாழ்ந்ததை இப்பாடல் வெளிப்படுத்துகிறது. அவரது பாடல்களில் புரட்சியும் எழுச்சியும் படிப்பவர்களை தீரம் கொண்டு எழச் செய்யும். பாரதியும் பாரதிதாசனும் தமிழ் மொழிக்கு கிடைத்த புரட்சி மிக்கவர்கள். சுதந்திர வேட்கையை தம் பாட்டாலே புகட்டியவர்கள். தமிழின் இனிமையை இவர்கள் பாடலில் பறக்க காணலாம். கல்வியில் உயர்ந்த கம்ப காவியத்தில் ராமன் உரைக்கும் நல்லுரையை தேன் தமிழால் தெல்லமுத கவி பாடுகிறார் கம்பர். நதியின் பிழை என்று நரும்புணல் இன்மை அற்றே, பதியின் பிழையன்று பயந்து நமை புறந்தால், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்தா விதியின் பிழை, நீ இதற்கு என வெகுண்டது என காடேகுவதற்கும் பரதன் நாடாள்வதற்கும் நம் யாருடைய பிழையும் அல்ல, அது விதி செய்த பிழை என்று விதியினுடைய வீரியத்தை கம்பன் இப்பாடலில் மிக அழகாக எடுத்து காண்பிக்கிறான். இவ்வாறு தமிழின் இனிமை சங்க இலக்கியம் தொடங்கி இன்று வரை உள்ள புது கவிதை வரை நிறைந்து இன்பம் பயப்பதை படித்து மகிழ்வோம். தமிழின் இனிமையை போற்றி வாழ்வோம்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் வி. ஜீவகன் அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நேயிலே இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுதில்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினா்.

0: போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுதில்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தங்களுடன் கூடிய பன்முகத்தன்மை என்பது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்பு பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் மூன்றாவது கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி போபாலில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே இந்த அமைப்பின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்கும் 13வது கூட்டம் மற்றும் 3வது மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டமும் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த MSV ஃபயாஸ் நூர் ஒலியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், நிலைமையை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஏமன் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், அதற்காக ஏமன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அதில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வது வருந்தத்தக்கது என்றும், இதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நீர்வழி போக்குவரத்தில் எவ்வித இடையூறும் இன்றி கப்பல்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட முதல் துணை பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. பிஜேபி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார். ரிசர்வ் வங்கி 2 மாதங்களுக்கு ஒருமுறை வெளியிடும் நிதிக் கொள்கையை இன்று வெளியிடுகிறது. மும்பையில் வங்கியின் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா காலை 10 மணிக்கு இதனை வெளியிடுகிறார். நிதிக் கொள்கை குழுவின் 3 நாள் கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. வங்கிகளுக்கான வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அமைதி முன்னேற்றம் ஏற்பட அவர் வழிபட்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சம் பகுதிக்கு குடியரசுத் தலைவர் சென்றபோது உள்ளூர் மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டிஒய் பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் கல்விக்காக அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டிஒய் பட்டேல்.

0: என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் மழையின் தீவிரம் நேற்றை விட சற்று குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த மாவட்டங்கள் தவிர கோழிக்கோடு, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கேரளத்தின் தெற்கு மாவட்டங்களில் இன்று காலை நிலவரப்படி 15 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மைய தகவல் தெரிவிக்கிறது. இதனிடையே அசாம், மேகாலயா மாநிலங்களின் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, கொங்கன், ஒடிஷா, மேற்கு வங்கத்தின் இமயமலை பகுதிகள், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும், அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ராவ் விளக்கமளித்தார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரிகானில் இன்று தொடங்குகிறது. வரும் 9 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 பேர் கொண்ட தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. முதல் போட்டி வரும் 15 தேதி முதல் 19 தேதி வரையிலும், இரண்டாவது போட்டி வரும் 23 முதல் 27 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளுக்கு முன்னதாக நாளை மறுநாள் அந்நாட்டு அணியுடன் 4 நாட்கள் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி விளையாடவுள்ளது. இந்த தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மாவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. யேமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25 4 நொடிகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8. புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ.
2: குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கல்வி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை, புதுச்சேரி.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம தாய்ப்பால் அதிகம் சுரக்க வழி என்ன, தாய்ப்பால் வந்து போதுமான அளவுக்கு குழந்தைக்கு கிடைக்கிறதா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்து பார்ப்போம்.

0: முதல்ல பேசிக் கான்செப்ட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வந்து தாயை வந்து எவ்வளவு பற்றி தாய்ப்பால் குடிக்கிறாங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்து தாய்க்கு வந்து தாய்ப்பால் வந்து சுரக்கும். ஸோ தாய்ப்பால் வரல அப்படின்றது வந்து ஒரு காமனான மிஸ்கன்செப்ஷனா இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம லாச் பண்ணும்போது அந்த அம்மாவோட தோல்ல வந்து பாத்தீங்கன்னா ரிசப்டாஸ் தான் இருக்கும். அது வந்து நம்ம அம்மாவோட மூளைக்கு வந்து சிக்னல் அனுப்பிச்சு அதுல இருந்து வந்து அம்மா ரசாயனம் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சுரந்து அது மூலயமா தான் வந்து தாய்ப்பால் வந்து உற்பத்தி ஆகி குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து போகுது. ஸோ அவங்க குடிக்க குடிக்க தாய்ப்பால் வந்து சுரக்கும். எந்த அளவுக்கு வந்து மார்பகத்திலிருந்து தாய்ப்பால் வந்து அகற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அம்மா வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், அம்மா வந்து தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும், அம்மா வந்து தேவையான அளவுக்கு சத்தான சாப்பாடுகளை வந்து சாப்பிடணும். இப்ப ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் தாய்ப்பால் சுரக்கிறது வந்து குறைக்கிறதுக்கு. அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் காஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அந்த மூளைக்கு போற சிக்னல் அதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ராப்பரா இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமானது குழந்தை அம்மாக்கு வந்து மன அழுத்தம் அதிகமா இருக்கிற சூழ்நிலை வந்து தாய்ப்பாலை வந்து குறைக்கும். அம்மாக்கு வந்து ரொம்ப ஏதாவது சிவியரான வியாதி இருந்துச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸால வந்து தாய்ப்பாலை வந்து குறைக்கும். இதெல்லாம் இல்லாம ஒரு நார்மலா இருக்கக்கூடிய தாய்க்கு தாய்ப்பால் குழந்தை குடிக்க குடிக்க வந்து சுரந்து கொண்டேதான் இருக்கும். சோ வந்து தாய்ப்பால் அளவு குறைஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து தேவையில்லாத ஒன்று. அம்மா வந்து எப்பப்பெல்லாம் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், பகல் நைட்டு ரெண்டு வேலையுமே வந்து எப்பப்பெல்லாம் வந்து குழந்தை வந்து கேட்கறாங்களோ அப்பெல்லாம் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். எஸ்பெஷலி நைட் டைம் ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட் டைம்ல வந்து ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து நல்லாவே உற்பத்தி ஆகிறதுனால நைட் டைம் ஃபீடிங்கும் தாய்ப்பாலை வந்து நம்ம வந்து கண்டினியூஸா வந்து கொடுக்கறதுக்கு உதவியா இருக்கு. இது இல்லாம குழந்தை வந்து நல்லா நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷனிங், குழந்தை வந்து நல்லா பொசிஷன் பிளஸ் குழந்தை வந்து நல்லா லாச்சிங் நல்லா வந்து பிடித்து அந்த காம்பு மட்டும் இல்லாம கருப்பு பகுதியும் நல்லா பிடித்து குடிப்பதனால தாய்க்கு வந்து நல்லா வந்து தாய்ப்பால் சுரக்கிறது வந்து அதிகமாகும். கூட இருக்கவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி அம்மாக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இல்லாம பாத்துக்கிட்டு அம்மாக்கு வந்து உடல் பிரச்சனைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு நல்ல உணவு மற்றும் தண்ணீர் எல்லாம் உட்கொண்டு கரெக்டான டைமுக்கு வந்து குழந்தை கேட்கும் போதெல்லாம் பகலும் இரவும் நல்லா பால் கொடுத்தாலே அம்மாக்கு வந்து தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும். இதுல வந்து எந்த பயமும் தேவையில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் போதுமான அளவு கிடைக்கிறதா அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். சோ வந்து குழந்தை நல்லா பால் குடித்த குழந்தை வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6-8 முறையாவது வந்து யூரின் பாஸ் பண்ணுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா எடை ஏறுவாங்க. சோ இதெல்லாம் இருந்தாலே குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து போதுமான அளவுல கிடைக்குது அப்படின்றதுதான் அர்த்தம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து எப்படி வந்து பொசிஷன் பண்றது தாய்ப்பால் கொடுக்கும்போது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நல்ல பொசிஷனிங் நல்ல லாச்சிங், அதாவது நல்லா கவி குடிக்கிறது நல்லா நிலைப்படுத்துதல் இருந்தா மட்டும்தான் தாய்ப்பால் சுரக்கிறதும் வந்து அம்மாக்கு வந்து இருக்கும். லாச்சிங் வந்து ப்ராப்பரா இல்லைன்னா நிப்பிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பகத்துல வந்து புண் வந்து ஏற்படலாம். சோ இந்த வலியாலேயே வந்து தாய்ப்பால் சுரக்கிறதும் குறையலாம். ஒரு ஒரு வாட்டி குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கும் போதும் குழந்தையோட வாய் வந்து நல்லா ஃபுல்லா திறந்து இருக்கணும். குழந்தை வந்து அந்த நிப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பை மட்டும் பிடிக்க கூடாது, கருப்பு பகுதியும் பிடிச்சு தாய்ப்பாலை வந்து சக் பண்ணி குடிக்கணும். சோ கருப்பு பகுதி பாத்தீங்கன்னா மேல தெரியலாம் பட் கீழே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி வாய் வந்து குழந்தைக்கு வந்து திறந்து இருக்கணும். உதடும் வந்து கீழே வந்து திருப்பி இருக்கணும். குழந்தையோட உதடு வந்து கீழே வந்து திருப்பி இருக்கணும். அம்மாவோட மார்பகமும் குழந்தையோட சின்னும் வந்து ஒட்டி இருக்கணும். சோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தை வந்து கரெக்டான லாச்சிங், அதாவது நல்ல பொசிஷன்ல நல்லா லாச் பண்ணி பால் குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். தாய்மார்கள் குழந்தையை சப்போர்ட் பண்ணும் போது குழந்தையோட தலை கழுத்து உடம்பு எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணணும். வெறும் தலையை மட்டும் பிடிச்சிட்டு கொடுக்கறது இப்படிலாம் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வந்து ஒழுங்கா வந்து லாச் பண்ண மாட்டாங்க. சோ லாச் பண்ணாதனால காயங்கள் ஏற்படும். காயம் ஏற்படுறதுனால தாய்ப்பால் கொடுக்கறதும் வந்து அம்மா வந்து குறைச்சிப்பாங்க. இதனாலுமே தாய்ப்பால் வந்து குறையலாம். சோ குழந்தையோட பாடி ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்கணும். குழந்தையோட பாடி ஃபுல்லாவே வந்து அம்மா நோக்கி திரும்பி இருக்கணும். சோ இது ப்ராப்பர் பொசிஷனிங் ப்ராப்பர் லாச்சிங் இதெல்லாம் பண்ணாலே வந்து தாய்ப்பால் சுரக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆகும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
3: நீங்களே புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ கேட்டீர்கள்.
4: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026. ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கல்வி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31. ஹாய் ஹலோ வணக்கம், எஃப்எம் ரெயின்போ 102.8ல நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே, வித் மீ ஆர்ஜே ஜனா. எஸ் மக்களே, நீங்க அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். எஸ் உங்களுக்கான எஃபி கொஸ்டின் தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கான எஃபி கொஸ்டின் என்ன அப்படின்னு நானே சொல்லிடுறேன். இந்தியாவின் 101வது ராம்சார் தலமாக நியமிக்கப்பட்ட ஏரி கிளா ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கொஸ்டின் மறுபடியும் சொல்றேன். இந்தியாவின் 101வது ராம்சார் தலமாக நியமிக்கப்பட்ட கிளா ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கும் தெரியும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரியினோட ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்கம் மக்களே அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஆன்சரை கமெண்ட்ல தெரிவிங்க. ஷோவோட எண்ணில் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்றது நான் சொல்றேன். ஸோ வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வருது, கூலி திரைப்படத்துல இருந்து கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

நேரம் 7:36 12 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்களே, வித் மீ ஆர் ஜே ஜனா கூட நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொதுத்துறை யூனியன் வங்கியில் காலி பணிகளுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. மேனேஜர் 163, சீனியர் மேனேஜர் 153, தலைமை மேனேஜர் 52, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் 20 என மொத்தம் 388 காலி இடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு துறையில் பட்டப்படிப்பு, பிஇ, எம்எஸ்சி, எம்பிஏ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 22 முதல் 50 வயதுக்குள்ள இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தேர்ச்சி முறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ இதற்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹1,180, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹177, விண்ணப்பிக்க கடைசி நாள் 10/8/2026. மேலும் விவரங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .bank.in என்ற இணையதள முகவரில் தெரிஞ்சுக்கலாம் மோர் டீடைல்ஸ். உங்களுக்கான இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தி, வடக்கு மத்திய ரயில்வேயில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், ஃபிட்டர், கம்ப்யூட்டர் டெக்னீஷியன், டர்னர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 1853 இடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி ஐடிஐ வயது 7/7/2026 15 முதல் 24 வயது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மூலமா நடக்கும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலமா நடக்கும். ஸோ விண்ணப்ப கட்டணமா ₹100. பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணங்கள் ஏதும் இல்லை. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 7/8/2026. மேலும் விவரங்களுக்கு rrcpryj.org என்ற இணையதளத்தில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். எஸ் ஷோவோட ஓபனிங்ல உங்களுக்கான பேஸ்புக் குவஷின் கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன், இந்தியாவின் 101வது ராம்சார் தளமாக நியமிக்கப்பட்ட கிளாயரி எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதற்கான ஆன்சர் கரெக்டா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்துல வணக்கம் மக்களே அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. ஷோவோட எண்ட்ல யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்ட்டு நான் சொல்றேன். ஸோ நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் விஷஸ் சொல்லிக்கிறேன் அட்வான்ஸா. ஸோ நிகழ்ச்சி அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தலைவன் தலைவி திரைப்படத்துல இருந்தேன்

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 7:43, 10 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுக்காக மறுபடியும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. ஸோ மத்திய அரசின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ நிதி அதிகாரி 17, துணை மேனேஜர் 8, மேனேஜர் டிசைன் 5 என மொத்தம் 30 இடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி பிஇ, பிடெக், சிஏ, ICWA. இதற்கான வயது வரம்பு 12/8/2026 படி சில பதவிகளுக்கு 18 முதல் 35 வரை, சில பதவிகளுக்கு 18 முதல் 45 வரை. இதற்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு என இருக்கும். ஸோ இது விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்ப கட்டணமாக ₹500. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணங்கள் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 12/8/2026. மேலும் விவரங்களுக்கு HALCORP.FORMFLIX.com என்ற இணையதள முகவரை பார்வையிடலாம். எஸ், வணக்க மக்களே, நிகழ்ச்சி அடுத்த பாடல் கேட்கலாம். ரெட்ரோ திரைப்படத்தில் இருந்து

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வணக்க மக்களை நிகழ்ச்சி கேட்டிருங்க. நிகழ்ச்சியில உங்களுக்காக மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. காரைக்குடியில் உள்ள மத்திய அரசின் எலக்ட்ரோ கெமிக்கல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. சிவில், மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், வயர்மேன், ஏசி மெக்கானிக் உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேட் 18, டெக்னீஷியன் 5, கிராஜுவேட் 4 என மொத்தம் 27 இடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி ITI, டிப்ளமா, BE அல்லது பட்டப்படிப்பு. வயது வரம்பு 10/8/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 26 வரை. இதற்கான தேர்ச்சி முறை வாக் இன் இன்டர்வியூ. இடம் சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், காரைக்குடி. நாள் 10/8/2026, நேரம் காலை 9 மணி. ECRI.RES.IN என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து அதனுடன் உரிய சான்றிதழ்களுடன் வாக் இன் இன்டர்வியூவில் பங்கேற்க வேண்டும். நிகழ்ச்சி நடந்த பாடல் கேட்கலாம். நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் இருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 7:54 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.88 வணக்க மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வந்தாச்சு. ஷோவோட ஓப்பனிங்ல க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், இந்தியாவின் 101வது ராம்சார் தலமாக நியமிக்கப்பட்ட கிளா ஏரி எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு நிறைய நேர்கள் ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட்ல அவங்களோட ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஸோ அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கிளா ஏரி இந்தியாவின் 101வது ராம்சார் தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள முதல் ராம்சார் தலம்னு சொல்றாங்க. ஸோ கிழக்கு இமயமலையில் உள்ள கம்லாங் புலிகள் காப்பகம் மற்றும் வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ள கிளா ஏரி அமைஞ்சிருக்கு. ஸோ இது வற்றாத மலை நீரோடைகளால் உணவளிக்கப்படும் ஒரு அழகிய நன்னீர் ஏரியாவும் இது திகழ்கிறது. ஸோ இந்த ஈரநிலம் 150 மேற்பட்ட மர இனங்கள் மற்றும் 49 ஆர்கிட் இனங்களை கொண்டிருக்கு. ஒரு பல்லுயிர் ஹாட்ஸ்பாட்டாகவும் இது இருக்கு. ஸோ இந்தியாவின் ராம்சார் தலங்கள் 2020

2014 26 இருந்து 2026 101 அதிகரிச்சிருக்குன்னு குறிப்பிடத்தக்கது. யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ பூலுபாளையம்ல இருந்து ஆனந்தமுருகன், கடலூர் விளக்கப்பாடையிலிருந்து செந்தில் முருகன், கெடார்ல இருந்து அன்பு, சென்னையில இருந்து சுகன்யா, கொழுமக்கொண்டால இருந்து ராமகிருஷ்ணன், குத்தாலம் தேரடியிலிருந்து தில்லை வில்லாளன், பெரியவளையம்ல இருந்து ரவிச்சந்திரன், சென்னையில இருந்து அன்புராணி, அரியலூர்ல இருந்து வீரதுரை, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, செஞ்சியிலிருந்து கலைவாணி கணேஷ்மா, புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், ஹரிஹரன், செங்கல்பட்டுலேருந்து ரமணி வில்வம், இவங்கெல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு பெரிய லிஸ்ட்டாக ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, இவங்க எல்லாருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பா மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். சோ ஷோவோட எண்டா பாடல் கேட்கலாம், தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். 3 நாள் பயணமாக ஒடிஷா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கஞ்சம் மாவட்டம் தப்தாபாணியில் உள்ள கந்தினி மாதா கோவிலில் வழிபட்டார். ஒடிஷா ஆளுநர் டாக்டர் ஹரிபாபு, கம்மம்பதி முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி காவல்துறையின் நீண்டகால சிறப்பான சேவை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பில் காவல்துறை ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி நாட்டிலேயே மிக உயரிய விருதான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதினை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கி கௌரவிக்க மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகிற 8ஆம் தேதி சனிக்கிழமை புதுச்சேரி வருகிறார். மறுநாள் 9ஆம் தேதி காலை கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் நடக்கும் விழாவில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண விருதினை

வழங்கி பேசுகிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளூர் தேர்தல் என்ற பெயரில் நடந்திருப்பது வெறும் கேலி கூத்து என்றும், இத்தகைய வெற்று காரியங்களை வைத்து உண்மைகளை மறைக்க முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. தேர்தல் என்ற பெயரில் மக்கள் போராட்டங்களும் பாகிஸ்தானிய படைகளின் கொலை பாதகங்களும் அரங்கேறி இருப்பதே உண்மை என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். பிறப்பு இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் வகையிலான பிறப்பு இறப்பு பதிவுகள் சட்ட திருத்த மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து நேற்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் மூன்றாவது நிதி ஒதுக்கீட்டு மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது. இரு அவைகளிலும் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அலுவல்கள் இன்று காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. நேற்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியின் பல இடங்களிலும் லேசான மழை பெய்தது. இதனால் 3 நாட்களாக சுட்டெரித்து வந்த வெயில் திடீர் மழையால் வெப்பத்தாக்கம் குறைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கம் மக்களே எல்லோருக்கும். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 8:16 ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எங்கிருந்து பேச போறாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
5: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.

0: நம்ம புதுவை கேட்டு நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நம்ம ஆர்ஜே அன்பரசி இன்னைக்கு பேச போறாங்க. எங்க இருந்து பேச போறாங்க கேக்கலாமா? ஹாய் அன்பரசி, குட் மார்னிங்.
1: குட் மார்னிங். ஹாய் அர்ச்சனா. Thank you. So, FM Rainbow புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் ரம்யமான இதமான காலை வணக்கம். சோ ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மள வந்து ரொம்ப பக்குவமாக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி நான் வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு அழகான மேக மூட்டத்தோட சூரியனோட லைட்டான வெளிச்சத்தோட பசுமை நிறைந்த ஒரு அழகான ரம்யமான ஒரு கிராமத்துலதான் இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து பண்றதுக்காக வந்திருக்கேன். சோ சிட்டுக்குருவிகளோட கிரீச் கிரீச் சத்தமோ, அப்புறம் இந்த சுவர் பூச்சிகளோட சத்தமோ, இப்படி வந்து எனக்கு பக்கத்துல நிறைய ஒரு மரங்கள், பழ மரங்களா இருக்கட்டும், எல்லா மரங்களும் விதவிதமா என் கண்ணு முன்னாடி இருந்துட்டு இருக்கு. சோ இதே ரம்யத்தோட உங்க எல்லாரையும் நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக வரவேற்பதில் ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. இன்னைக்கு எந்த ஊர்ல இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, சோ அம்மட்டன் குளம் அப்படின்னு சொல்ற ஒரு அரம்யமான அழகான ஒரு ஊர்லதான் நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். சோ இந்த ஊர்ல இருக்கிற ராஜா அப்படின்னு பேர் கொண்ட ஒருத்தர் அவங்கிட்ட பேச போறாரு. வணக்கம் சார், உங்க பேரு? நானே சொல்றேன். ஓகே, சொல்லுங்க உங்க ஊரை பத்தி சொல்லுங்க.
2: எங்க ஊர் பீஸ்ஃபுல்லா, நல்ல வில்லேஜ்னா மரம் செடி கொடி எல்லாம் நல்ல ஃப்ரீடமா காத்து இயற்கையா இருக்கலாம்.
1: ஓகே,
2: பீஸ்ஃபுல்லா சத்தம் இப்ப எதுவுமே வண்டி கட்டாமலும் கிடையாது,
1: அந்த அளவுக்கு இல்லைங்க, சுத்தமாவே இல்ல, அவ்வளவு அழகா இருக்கு,
2: கிளீனா இருக்கும், எந்த தொந்தரவு இல்லாம வேலை முடிச்சு

0: நிம்மதியா வந்து பார்த்து இயற்கையா மேல பாக்கலாம், படுத்துட்டு நல்லா நிம்மதியா தூங்கலாம். பஸ் சத்தமா ஒரு ஆறுனு சத்தமா எதுவுமே கேட்காது, ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் இதான்.
1: ரொம்ப அழகா இருக்கு. இருக்கும்போது நம்ம பரபரப்புல அதெல்லாம் ரசிக்க கூட மறந்துடும், ஆனா இந்த ஊருக்கு மேல அதை ரசிக்காமவே இருக்க முடியாது போல, ஏன்னா
0: அவ்வளவு
1: பரபரப்பு இல்லாம இருக்கு.
0: எந்த இதுவும் கிடையாது.
1: சூப்பர். இப்போ இந்த ஊருக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லுங்க. பாண்டிச்சேரியில இருந்து,
0: பாண்டிச்சேரியில இருந்து வளைகா ஊர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்.
1: ஓகே.
0: அம்மட்டான் குளம்.
1: ஓகே. சோ எவ்வளவு தூரம் உங்க ஊருக்கு?
0: எங்க ஊருக்கு இங்க இருந்து என்ன ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும்.
1: ஓகே.
0: பாண்டிச்சேரி பாஞ்சி இங்க வரதுன்னா வந்து ஒரு 10 கிலோமீட்டர்.
1: ஓகே. சோ இப்போ இந்த வழுதாவூர் பக்கம் தான் உங்க ஊருக்கு வரணும் இல்ல வேற?
0: ஆமா, அப்படியே நம்ம காட்டேரிப்புல இருந்து வந்தாலும் 2 கிலோமீட்டர் இருக்கும் இல்ல.
1: ஓகே.
0: சுத்தி எந்த பக்கம்
1: வயல்வெளிகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு
0: மாதிரி முன்னோர்கள் இருந்துட்டாங்க, அதனால அப்படியே இங்கே பீஸ்ஃபுல்லா நம்ம சிட்டி உள்ள போகாம இப்படியே வில்லேஜ்லயே இருக்கிற நம்மளுக்கு தெரியும். நல்லா
1: இருக்கு.
0: ஒரு பஸ் சத்தமா ஒரு நம்ம
1: ட்ரெயின் ஒரு சூழ்நிலையிலே
0: இயற்கையில இருக்கும். உங்க
1: ஊர்ல என்னென்ன திருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடுவீங்க?
0: ஆடி மாசத்துல கன்னி அம்மன் கோயில் திருவிழா நடக்கும். பக்கத்து ஊர்லயே நடக்கும். போன வாரம் தான் நடந்து முடிஞ்சது.
1: ஓகே. கன்னி அம்மன் திருவிழா. ஓகே. என்ன பண்ணுவீங்க அந்த திருவிழா போதெல்லாம்?
0: அது பாட்டு பாடிங்க, அவங்க முன்னாள் இருக்கிற டான்ஸ் அந்த மாதிரி பாட்டு மாதிரி
1: எல்லாருமே தெரியும் இல்லையா? எல்லாரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இப்போ நீங்க வந்துட்டு உங்க உங்க ஊர் அம்மட்டன் குளம் அப்படின்னு இந்த ஊர்ல வந்து சின்ன வயசுல எல்லாம் நிறைய விளையாடி இருப்பீங்க?
0: முன்னோடி
1: இல்ல
0: அம்மட்டன்
1: குளம் சுத்தி இருக்கக்கூடிய ஊர் பேர் எல்லாம் சொல்லுங்க. என்னென்ன ஊர்ல உங்க ஊரை சுத்தி இருக்கு?
0: சுத்தி காட்டேரிப்பம், ராசாங்குளம், இது இந்த பக்கம்னா சுத்திகனி, புதுகுப்பம், ரெண்டு ஊரும் பக்கத்துல. இந்த பக்கம் சேத்தாம் பக்கம் குமராபாளையம், அதை விட்டா வழுதாவூர்.
1: வெளியில போகணும் கண்டிப்பா பஸ் வசதி
0: இருக்கு. குமராபாளையத்துல இருந்து பஸ் வசதி பஸ் வந்துட்டு
1: இங்க இருந்து வெளியில போகணும் அப்படின்னா
0: நீங்க
1: வந்துட்டு நீர்நிலைகள் பிரதானமா என்ன வேலை நடக்குது அப்படின்றத சொல்லுங்க.
0: இங்க வந்து கூலி வேலை தான் நடக்கும். சவுக்க, கரும்பு, இந்த மாதிரி நெல்லு
1: விவசாயம் தான் அதிகமா நடக்குது. இங்க நீர்நிலைகள் அப்போ எப்படி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க.
0: நீர்நிலை எல்லாம் அந்த அளவுக்கு நல்லாதான் இருக்கும்.
1: ஓகே. இங்க நீர்நிலை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆறு, ஏரி, குளம்
0: எல்லாம் பக்கத்துல இருக்கு. அது உள்ளேந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆகும். போனா அந்த ஆறு ஒண்ணு சங்கராபுரி ஆறு இருக்கு. ஆறு நல்லா இருக்கு. தண்ணி வர பார்த்து பாக்கிறது நல்லா இருக்கு. யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம்
1: இருக்கு. நிறைய பேர் வந்து
0: ஆமா இன்ஸ்டாலாம் போட்டுருக்காங்க. சுத்தி நெல்லே வைப்போம்.
1: ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் உங்க ஊரை பத்தி சொன்னதுக்கு நன்றி ராஜா. தேங்க்யூ. ஓகே.

0: நன்றி மக்களே, நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க இந்த அமட்டன் குளம் அப்படிங்கிற இந்த ஊரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப அமைதியான ஒரு ஊருன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, அதுக்கான காரணமும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ தொடர்ந்து இணைந்திருந்தால் ரெயின்போ புதுவை 102.8
1: நம்ம புதுவை நிகழ்ச்சியில ஒரு சுபை சாங் உங்களுக்காகவே ஹரிச்சரண் ஸ்வேதா மோகன் குரல்ல அமரன் படத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
2: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் அனுஜா குமார். தி ஹெட்லைன்ஸ்: இந்தியா ஃபிளாக் ஷிப் சிங்க்ஸ் ஆஃப்டர் அட்டாக் இன் ரெட் சீ, ஆல் 13 இண்டியன் சேலர்ஸ் ரெஸ்கியூட், இந்தியா கண்டெம்ஸ் அட்டாக் ஆன் கமர்ஷியல் வெசல். Reserve Bank of India to announce its bi-monthly monetary policy review this morning. Supreme Court asks RBI to prepare SOP for dealing with mule accounts and bank accounts linked to cyber fraud. Online registration for first round of NEET UG counseling 2026 to commence today. IMD warns of very heavy rainfall in Assam and Meghalaya today.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 8:30 21 நொடிகள்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம RJ அன்பரசி அமட்டன் குளம் இங்கிருந்து பேசிட்டு

0: இருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் அவங்க கூட பேச வெயிட் பண்றாங்க கேக்கலாமா? அன்பரசி,
1: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. மக்களே, செகண்ட் ஹாஃப்க்கு உங்களை வரவேற்பது ரொம்ப சந்தோஷம். அண்ட் அமர்டன் குளம் அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு குட்டி சீவு கிராமம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊர்ல தான் இப்போ வந்து நம்ம லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நீங்களாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சிந்து சமவெளி நாகரிகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாழ ஆரம்பிச்சாங்க, தோன்றினாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடம் வந்து எனக்கு அப்படிதான் ஒரு ஃபீலை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய குளம் இருக்கு, அந்த குளத்தை சுத்தி தான் இந்த ஊரே இருக்கு. ஸோ நீர்நிலைய எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறதையும், ஸோ இப்ப வரைக்கும் தொன்று தொட்டு அது வந்து நமக்கு கடத்தப்பட்டுட்டே வருது அப்படின்றதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் அமட்டன் குளம் அப்படிங்கிற இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அடுத்த மக்கள் இதான் நம்ம இந்த ஊரை பத்தி பேச போறோம். இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒரு இந்த ஊருடைய தலைவி அப்படின்னு சொல்லலாம், அவங்கள்ட்ட நம்ம பேச போறோம். வணக்கம்மா.
2: வணக்கம்.
1: உங்க பேரு?
2: விஜயலட்சுமி.
1: இந்த பக்கம் யாரு கேட்டாலும் அங்க போங்க அப்படின்னு சொல்லி உங்களையே சொல்லி அமிச்சிட்டாங்க. சோ அதனால உங்கள்ட்ட வந்து பேச வந்திருக்கோம். சோ உங்க ஊரை பத்தி சொல்லுங்க.
2: எங்க ஊருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது.
1: இந்த மாதிரிதான் இங்க வந்து இருக்கு. ஆனா உங்க ஊர்ல வந்து பாத்தோம் அப்படின்னா ஒரு குட்டியான ஒரு ஊரு இல்லையா? ரொம்ப குட்டியான ஒரு ஊரு அந்த மாதிரிதான் இருக்குது அப்படின்றதுனால. ஆனா அமைதியான ஒரு ஊரு இல்ல,
2: அமைதியா இருக்கு,
1: அழகா இருக்கு. இங்க என்ன வேலை அதிகமா
2: நடக்குது? கால்மடிக்கு போறது எல்லா வேலை இங்க கஷ்டமா, அதெல்லாம் கிடையாது, கஷ்டம் கிடையாது. படிக்கிறது போறது எத்தனை தூரத்துல
1: போக்குவரத்துக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு.
2: மூச்சு போட்டு எல்லாம் கட்டிட்டுன்னா ஓட முடியாது, சட்டுன்னு ஓட முடியாது, எல்லாம் ஆகி போச்சுன்னா. அந்த காலத்துல பெரியவங்க இருக்க நல்ல மருந்து எல்லாம் வைக்கணும்னு தெரிஞ்சது. இப்ப எங்களுக்கு எதுவுமே தெரியல, எல்லாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு போல எதுவும் கண்ட.
1: என்ன பண்ணுவீங்க? பாடுவீங்களா எனக்காக? பாடுங்க.
2: கண்ணி அம்மா தாயே மனசு பொங்கல் வைக்கிறவாயே, கண்ணி அம்மா தாயே மனசு பொங்கல் வைக்கிறவாயே, உனக்கு மலை மேல மழை தெரியுது.

0: ரொம்ப நன்றிமா. உங்க பேருமா? லட்சுமி அம்மா. நீங்க என்ன பண்ணிட்டு
1: இருக்கீங்க?
0: இங்க வந்து விவசாய வேலைக்கு தான் அதிகமா போயிட்டு இருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க ஊருக்கு அமட்டன் குளம்னு ஏன் பேர் வந்துச்சு?
1: இங்க
0: அமட்டன் குளம் இருக்கு. மயிலம் வரதுனா இந்த பக்கம் கடந்துதான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே ஓகேமா, ரொம்ப நன்றி. எல்லாருமே

0: பேசிட்டு இருக்கீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ, நன்றி. சோ எஸ் மக்களே, இன்னைக்கு வந்துட்டு நம்ம அம்மத்தேன் குளம் அப்படின்ற இந்த ஏரியாவில இருந்துதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கோம். அப்போ இப்போ நம்மள்கிட்ட பேசுறதுக்கு அடுத்ததான் இன்னொருத்தர் வெயிட்டிங்ல இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் பயங்கரமா தலம்பி எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க. அடிப்படையான தேவையா அதுதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய புகழ் பெற்ற இடங்கள் என்னென்ன, அதை பத்தி
1: சொல்லுங்க. மயிலம் கோயில் இருக்கு.
0: உங்களுக்கு பிடிச்ச இடம் எது உங்க ஊர்ல? இங்க மறக்க முடியாத ஒரு சில நினைவுகள் இருக்கும்ல சின்ன வயசுல. இப்போ நீங்க படிக்க போயிட்டீங்க, ஓகே. சோ இப்போ சின்ன வயசுல நீங்க ஏதாவது இங்க விளையாடினது, நீங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸா நீங்க ஏதாவது சுட்டித்தனம் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்க ஏரியாவில
2: ஒரு
0: கூட்டமா அப்படி கூடி எனக்காக வந்து பேசினதுக்கு தேங்க்யூ முகேஷ், தேங்க்யூ. எஸ் மக்களே, அம்மத்தன் குளம் அப்படிங்கிற இந்த அழகான ஒரு குட்டி தீவு கிராமத்துல இருந்துதான் நம்ம வந்து லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இன்னும் அடுத்தடுத்து நம்ம இங்க பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்க FM Rainbow புதுவை 102.8.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: அன்பரசி பேசிட்டு இருக்காங்க அமட்டன் குளம் இங்கிருந்து பேசலாம் வாங்க அன்பரசி.
1: நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் உங்களுடைய அழைப்பு.

0: ஹலோ, நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு அம்மட்டன் குளம் அப்படிங்கிற இந்த ஊர்ல இருந்துதான் நம்ம லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஊரை பத்தி ஒரு சில விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சோ அந்த வகையில அடுத்துதான் நம்மள்ட்ட பேச போறது யாரு, என்ன விஷயம் எல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி நான் இந்த ஊரை பத்தி ஒரு சில விஷயங்களை இப்போ கேதர் பண்ணிக்கிட்டு வந்ததுல நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த ஊர் வந்து ஒரு குட்டியான ஒரு தீவு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இல்லையா. சோ அந்த ஊர்ல வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்கா. ஃபர்ஸ்ட் அவள்கிட்ட பேசலாம். ஹாய் வணக்கம்.
1: எனக்கு
0: உங்க பேரு? ஆ நல்லா இருக்கேன். உங்க பேரு என்ன?
1: ஜனனி. உங்க பேரு?
0: அன்பிருத்தி. என்ன படிக்கிறீங்க ஜனனி?
1: நாலாவது படி.
0: நாலாவது படிக்கிறீங்க, சரி ஓகே. ஜனனி பாப்பா என்ன வாங்க போறீங்க?
1: நல்லா படிச்சு டாக்டர்
0: ஆக போறீங்க. சூப்பர், சோ கியூட். எங்க படிக்கிறீங்க?
1: குமரபாளையம்.
0: குமரபாளையம் ஸ்கூல்ல படிக்கிறீங்களா? சரி ஓகே. எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: தமிழ்.
0: ஓகே, ஏன் தமிழ் ரொம்ப பிடிக்கும்? விளையாட பிடிச்சிருக்கா? போவீங்க? பாட்டு பாட முடியுமா? ஓகே, ரெடி பாடலாமா? ஓகே ரெடி.
1: என்னை கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லி உனது புகழ் சொல்ல முடியலே.
0: நம்ம பேசுறது எல்லாரையும் அப்படியே கும்பலா பாத்துக்கிட்டு எல்லாரும் கவனிச்சுக்கிட்டு நான் சுத்தி அத்தனை பேர் என்ன இத்தனை கண்ணு வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். சோ அவ்வளவு பேர் வந்து ஒரு ஒரு அழகான ஒரு குழுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர் மக்கள் நமக்கு வந்து அவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து இந்த ஊரை பத்தி நம்ம பேசலாம். இணைந்திருங்க FM Rainbow புதுவை 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக நம்ம RJ அன்பரசி என்ன சொல்றாங்க கேக்கலாம். அன்பரசி,
2: நிகழ்ச்சியோட நிறைவு தரணும் வந்தாச்சு அப்படின்றதுதான் நம்ம புதுவை நிகழ்ச்சியோட இன்றைய ஊர். என்ன ஊர்ல இருந்து நம்ம பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமர்டன் குளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஊர்லதான் நம்ம சோ பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள பார்த்தோம்னா இந்த ஊர்ல யாருமே காணோம், அவ்வளவு சைலண்ட் ஆயிட்டாங்க, குயட் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பு இல்லாம ஒரு அமைதியான ஒரு ஊர் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதே மாதிரி எல்லாரும் அவங்களுடைய வேலை நிமித்தமா வந்து சீக்கிரமா கிளம்பி போயிடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரே போக்குவரத்துக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கிறதுனால முன்னாடியே டைம் வந்து பிக்ஸ் பண்ணி அந்த அவங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ரொம்ப சீக்கிரமாவே கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம தொன்று தொட்டு இந்த நீர்நிலை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குளம், அந்த குளத்தை சுத்தி மட்டும்தான் இந்த ஊர் இருக்கும், அந்த அப்படியே வீடு இருக்கும். சோ அப்போ நீரோடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு நம்ம வந்து இருந்திருக்கு அதை நம்ம இப்ப வரைக்கும் பார்க்க முடியுது அப்படின்றத இந்த ஊர்ல நான் பார்த்தேன். அதே மாதிரி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயம் தான் நடந்துட்டு இருக்கு. சோ விவசாயம் சார்ந்த ஒரு ஊரை தான் இருந்துட்டு இருக்கு, இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. சோ அது மட்டும் இல்லாம வரலாற்று புகழ் பெற்ற ஒரு ஊரா இருக்கக்கூடிய மயிலம் அப்படின்றது இங்க இருந்து கொஞ்சம் தூரமா இருக்கு. சோ அதனால மயிலத்துக்கு போகக்கூடியவங்க இந்த ஊர்லதான் தங்கி மொட்டை அடிச்சுட்டு இங்க இருக்கிற குளத்தையும் தண்ணியும் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா இங்க இருந்து நடந்து போனதாகவும் அதனால இந்த ஊருக்கு வந்து அமர்டன் குளம் அப்படின்னு ஒரு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இப்போ பாண்டிச்சேரியில இருந்து கிட்டத்தட்ட 18-20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அமர்டன் குளம் இந்த ஊருக்கு நீங்க வரணும் அப்படின்னா பாண்டிச்சேரியில இருந்து வந்து வழுதாவூர் சென்டரா இருக்கு, அந்த ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காட்டேரிக்குப்பம் வந்தோம் அப்படின்னா அங்கிருந்து 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அமர்டன் குளம் பத்தின நிறைய தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு

நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்து கொள்வது நான் ஆர்ஜே அன்பரசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 8:55 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம், ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வேணாம், ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம். முத பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூரில் இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல, அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும், நம்பி தான் சாப்பிடணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார்.

0: சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிவிட்டு 2 நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி 2 நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சுருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன். குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவாக நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா. உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இனி தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் தோட்டக்கலை பிரிவு மூலம் தோட்டக்கலை பயிர் சாகுபடி, பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறனை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக மக்களுக்கு தேவையான பசுமையான மற்றும் தரமான காய்கறிகளை சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்த ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்க 250 ரூபாய் அளவிலான காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு ஆடிப்பருவ இலவசமாக வழங்கப்படுகிறது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி காய்கறிகள் விதைகள் அடங்கிய தொகுப்பை பயனாளிகளுக்கு இலவசமாக வழங்கினார். துறை இயக்குநர் திரு ஜெய்சங்கர், இணை இயக்குநர் திரு சண்முகவேல், துணை இயக்குநர் திரு சிவசுப்பிரமணியன், வேளாண் அலுவலர்கள் திரு சிவகுமார் மற்றும் திரு காமேஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் மாவட்டமான மாகேயில் நிலவி வரும் மோசமான வானிலை காரணமாகவும் மாகே எல்லைப் பகுதியான கேரளத்தின் பல மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்ற எச்சரிக்கையை தொடர்ந்தும் மாகையில் உள்ள அனைத்து கல்வி நிலையங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கம்போல் முன்பே அறிவிக்கப்பட்ட பல்கலைக்கழக தேர்வுகள் வழக்கம்போல் எவ்வித மாற்றமும் இன்றி இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பாக நேற்று முன்தினம் திமுக சார்பில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினை நேற்று போலீசார் கைது செய்து விசாரணைக்காக தஞ்சாவூர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். விரைவில் விசாரணைகளை முடித்து திரு உதயநிதியை முடிவிக்க சென்னை உயர்நீதிமன்றமும் காவல்துறைக்கு உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார். முன்னதாக நேற்று உதயநிதி கைதை கண்டித்து தமிழகம்

முழுவதும் பல்வேறு இடங்களில் நடந்த மறியலில் 16 திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மேயர்கள் உள்ளிட்ட பலரும் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஓரிகோனில் இன்று தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 பேர் கொண்ட தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8, நேரம் 9:03. நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. எஸ், உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா நீங்க பண்ண வேண்டியது எல்லாம், உங்க பேரு, ஊரு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, அது என்ன படத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா டைப் பண்ணி 7598510505 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்ப ஷோவோட ஃபர்ஸ்ட் யார் பாட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா நாகர்கோவில்ல இருந்து மந்திரமூர்த்தி, இவங்களுக்கான விருப்ப பாடல் முத்து திரைப்படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறி ஏற்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: இந்த ஆடித்திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
6: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
7: நேரம் 9:11:31 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க புவனகிரியில.

0: இருந்து புவனகிரி, அழிச்சிக்குடியில இருந்து சக்திவேல், இவங்களுக்கான விருப்ப பாடல் பூவே உனக்காக திரைப்படத்துல இருந்து.
1: சொல்லாமலே யார் பார்த்தது.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன அட பாருங்க, இதுக்கு பேரு

0: ஏ பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 9:17 மூணு நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நேர விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க ஆண்டி பட்டியல இருந்து ஆராதனா. இவங்களுக்கான விருப்ப பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்தில் இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு.
1: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கை ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நடந்தாங்க விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தெற்கிருப்பு அப்படின்ற ஊர்ல இருந்து மணிகண்டன், இவங்களுக்கான விருப்ப பாடல் என்ன ஆசை மச்சான் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 9:31, 18 நொடிகள். நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்களுக்கான விருப்ப பாடல் வீரா திரைப்படத்திலிருந்து.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்கோம் நேயர். தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன், தாசன் இவங்களுக்கான விருப்ப பாடல் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: நேரம் 9:42, 3 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க செஞ்சி சிங்கப்பரத்துல இருந்து கலைவாணி கனிஷ்மா. இவங்களுக்கான விருப்ப பாடல் தெரி திரைப்படத்துல இருந்து.

நேரம் 9:47, நான்கு நொடிகளாயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன். பண்ருட்டிலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து இவங்களுக்கான விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் ஆனதாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் கொஞ்சம் பெருசாவே இருக்கு. திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, வெள்ளிவாக்கம்லேருந்து குபேந்திரன், வெண்கரும்பூர்லேருந்து நேரு, முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சினார்.

அதன் பட்டாளம் ரமேஷ், குள்ளஞ்சாவடி பாலமுருகன், காஞ்சிபுரம் கௌதமன், மேல்பட்டறை ரஜினி சுகுமார், திருக்காட்டூர் ராஜேந்திரன், நன்னை ஐயப்பன், இவங்க எல்லாரும் விருப்பப்படல் கேட்டிருக்காங்க. என்ன படத்துல தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேட்டுக்குடி அப்படின்ற திரைப்படத்துல இருந்து உங்களுக்கான விருப்பப்படல் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நேர்களே, நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு அவங்களோட விருப்ப பாடலாம் கேட்டு நிறைய நேர்களை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நேர்களுக்கு வந்து பாடல் வந்து ஒளிபரப்பு பண்ண முடியல. ஸோ நேரம் குறைவாக இருக்கனால இது பண்ண முடியல. ஸோ அவங்க யாரெல்லாம் அவங்களோட விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து சீதாலட்சுமி பாலசுப்ரமணியம், நன்னிலம் நாராயணம், தேவிகாபுரத்துலேருந்து வீரமணி, புதுவை ஒயிட் டவுன்லேருந்து செல்வி வைத்தீஸ்வரி, கடலூர் ஓட்டியிலேருந்து சுரேஷ், மாதவரத்திலேருந்து சரஸ்வதி பத்மநாபன், ராம்பாக்கத்திலேருந்து ரமணி, எலவனாசூர் கோட்டை ராஜேந்திரன் லோகேஸ்வரன், திருப்பூர்லேருந்து வீரபாண்டி தனலட்சுமி, பெரம்பலூர்லேருந்து அரும்பாவூர் அப்படின்ற ஊர்லேருந்து சுவாமிநாதன், கடலூர் கூத்தப்பாக்கத்திலேருந்து சோனாட்சி சிவக்குமார், காரைக்கால்லேருந்து சேப்பு விஜயராகவன், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, தாராசுரம் கைலாசம், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டிலிருந்து செந்தில் குமரன். இன்னும் நிறைய நேர்கள் வந்து விருப்ப பாடலாம் கேட்டிருந்தாங்க. அவங்களோட விருப்ப பாடலாம் இன்னைக்கு பிளே பண்ண முடியல. இன்னைக்கு ஈவினிங் 6:20 உங்களுக்கான தொலைபேசி வழி நேர் விருப்பம் இருக்கு. ஸோ நீங்க மனம் விரும்புற நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை எஃப்எம் ரெயின்போல கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.

0: நேரம் 10 மணி, கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுடெல்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்புப் பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 3வது கலாச்சார பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பிற்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் 2 நாட்களில் நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த MSV ஃபைஸ் நூர் ஓலியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், நிலைமையை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கி இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச அரசின் சாலை போக்குவரத்து கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நேற்று தமிழக எல்லையான பிலிகுண்டுலு பகுதியை வந்தடைந்தது. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தருமபுரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக முன்னெச்சரிக்கை தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கிங்க. எல்லாருக்கும் ஜில்லுன ஒரு காலை வணக்கம் மக்களே. இந்த நேரம் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கான நேரம். எஸ் டைம் இப்போ 10:03:27 ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருந்தாலும் அதே இந்த நேரம் இந்த நாள நாம அதை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ் விளையாட்டுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் தரணும். ஏன்னா பிசிக்கலி அண்ட் மென்டலி நம்மள ரொம்ப ஹெல்த்தா வச்சிருக்கிறது விளையாட்டுகள் தான். ஸோ இதை ஊக்குவிக்கும் வகையில தான் சர்வதேச அளவுல ஒலிம்பிக் அண்ட் காமன்வெல்த் போட்டிகள், ஆசிய விளையாட்டு போட்டிகள், இது போன்ற நிறைய போட்டிகளை சர்வதேச லெவல நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில விளையாட்டுக்கு ஒரு பெரிய பில்டப் கொடுத்தாச்சு. எதுக்கு அப்படின்னா கெட் செட் கோ இன்றைக்கு சமீபத்தில் நடந்து முடிந்த காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ கெட் செட் கோ நிகழ்ச்சியில என்ன தீம்னு சொல்லியாச்சு, மீண்டும் உங்களுக்காக இன்னைக்கு என்ன தீம் சொல்லட்டுமா? எஸ் சமீபத்தில் நடந்து முடிந்த காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் தான் காத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில முதல் கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2026 காமன்வெல்த் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், 2026 காமன்வெல்த் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற்றது? நம்ம எஃப்எம் ரெயின்போவுக்கு நீங்க கால் பண்ணி சொல்லலாம். 2271760 மற்றும் 2275230 நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். 7598510505 க்கு

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: பெனி தயால் குரல் அவரு சிவகி சாங் உங்களுக்காகவே காத்துட்டு தேவி படத்துல இருந்து சல்மோர் சாங். எஸ் கெட் செட் கோ கேட்டுங்க நம்ம நிகழ்ச்சியில. சமீபத்தில் நடந்து முடிந்த காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில 2026 காமன்வெல்த் போட்டிகள் எந்த நாட்டில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்கோம். நேர் பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ராஜகோபால் வில்லியனூர்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க,
1: நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேடம், நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே, சொல்லுங்க என்ன பதில்.
1: இது வந்து ஸ்காட்லாந்து நகர், கிளாஸ்கோ நகர்ல நடந்தது மேடம். அந்த ஸ்காட்லாந்து நாட்டுல கிளாஸ்கோ நகர்ல நடந்தது.
0: எஸ். வேற என்ன இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்களா?
1: 74 நாடுகள் மொத்தம், 3000 வீரர்கள்.
0: நடைபெற்றது. சரி, ஓகே. இந்த போட்டி எப்போது ஆரம்பிச்சது? 1930 ஆம் ஆண்டு.

கனடாவின் ஹாமில்டன் பிரிட்டிஷ் பேரரசு தான் இவங்க வந்து இந்த விளையாட்டை அறிவிச்சிருக்காங்க. அதன் பிறகு 1978 நவீன காமன்வெல்த் விளையாட்டுகளாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேங்க, கெட் செட் கோ, கேட்டுங்க. என்ன கேள்வி இந்த நேரம் தெரிஞ்சுக்கலாமா? எஸ், காமன்வெல்த் போட்டிகள் எங்கு நடைபெற்றதுன்னு சொல்லியாச்சு. ஸோ எப்போது தொடங்கி எப்போது முடிவடைந்தது அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, காமன்வெல்த் போட்டிகள் 2026 எப்போது தொடங்கி எப்போது முடிவடைந்தது அப்படின்றத நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்ல போறீங்க. இந்த நேரம் சுபைத் சாங் உங்களுக்காகவே வந்துட்டு கேட்கலாமா?

அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில. காமன்வெல்த் போட்டிகள் எப்போது தொடங்கி எப்போது முடிவடைந்தன அப்படின்னு கேட்டிருக்கும் நேர் வந்திருக்காங்க. சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் கலைவாணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மேம்
0: சொல்லுங்க கலைவாணி, என்ன பதில்
1: மேம்? ஜூலை 23 தொடங்கி ஆக

0: காமன்வெல்த் போட்டிகள் எப்போது தொடங்கி எப்போது முடிவடைந்தன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் கலைவாணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க கலைவாணி, என்ன பதில்
1: மேம்? ஜூலை 23 தொடங்கி ஆகஸ்ட் 2 வரைக்கும் நடந்துச்சு மேம் இந்த போட்டி, காமன்வெல்த் போட்டி வந்து.
0: சரியான பதில் தானா?
1: என்ன
0: விளையாட்டு பிடிக்கும்? துவங்கி ஆகஸ்ட் மாதம் 2 நிறைவுற்றது இந்த காமன்வெல்த் போட்டிகள். அது மட்டும் இல்லாம இந்த போட்டியில திறப்பு விழா கொடி ஏந்தியவர் யார் அப்படின்னா, நம் இந்திய பளு தூக்குதல் வீராங்கனை மீராபாய் ஷான் அவர்கள் தான் இந்த திறப்பு விழா கொடியை ஏந்தி இருக்காங்க. இந்த நேரம் உங்களுக்கான என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், பதக்கப்பட்டியலில் இந்தியா பெற்ற இடம் என்ன, எத்தனை பதக்கங்கள் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. பதக்கப்பட்டியலில் இந்தியா பெற்ற இடம் என்ன, எத்தனை பதக்கங்கள் இந்தியா வென்றிருக்காங்க அப்படின்றத நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. அண்ட் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505க்கு. இந்த நேரம் உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு காஞ்சனா படத்திலிருந்து, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. 2026 காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் பதக்கப்பட்டியலில் இந்தியா பெற்ற இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கும். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேம், கேக்குதுங்களா?
2: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம், கேக்குதுங்களா?
2: ஓகே, என்ன ஆச்சுன்னு தெரியல, இணைப்புல ஏதோ ப்ராப்ளம், சம் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, நம்ம ஃப்ரம் ரெயின்போவில் கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. 2026 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகள் நடைபெற்றது. அந்த போட்டியில் பதக்கப்பட்டியலில் இந்தியா பெற்ற இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ உங்கள் பதிலை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம், அண்ட் கால் பண்ணியும் சொல்லலாம். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: என்ன
3: பதில்?
2: முப்பத்தொன்பது பதக்கம் வாங்கிருக்கு. இதுல வந்து 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம்.
3: சூப்பர். நான் கேட்ட ரெண்டு கேள்விக்கும் சரியான பதில் சொல்லிருக்கீங்க ஆனந்தி. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
2: எனக்கு கொக்கோ பிடிக்கும். கொக்கோ நல்லா இருக்கும்.
3: விளையாடி இருக்கீங்க?
2: ஆமா, அதுல 9 பேர் உட்கார்ந்து விளையாண்டு கோ கோ சொல்லுவாங்களா, அது நல்லா இருக்கும். அது
3: சோ இந்த
2: சின்னதா இருக்கிறப்ப
3: பட்டியலில் இந்தியா பெற்ற இடம் 4வது இடத்துல இந்தியா இருக்காங்க. 39 பதக்கங்கள், 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம்னு வாங்கியிருக்காங்க. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில கெட் செட் கோ நிகழ்ச்சியில 2026 காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் அந்த வரிசையில இந்த கேள்வி உங்களுக்காக தான். எஸ், 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை எந்த நாடு நடத்த உள்ளது அப்படின்றத நீங்க தான் கால் பண்ணி சொல்ல போறீங்க. கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணலாம் 7598510505க்கு.

0: ஹரிச்சரன் குரல்ல ஒரு சூப்பர் ஹிட் சாங் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பாகுபலி படத்திலிருந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த 2026 காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில 2030 ஆண்டு காமன்வெல்த் போட்டிகளை எந்த நாடு நடத்த உள்ளதுன்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: வாழப்பட்டாமலையும் கலா பேசுறேன்.
0: கலா, எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு மேம்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பதில் தெரியுமா?
1: இந்தியா மேம்.
0: இந்தியா. இந்தியால எந்த ஸ்டேட் தெரியுமா உங்களுக்கு?
1: உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஒண்ணு மேம்.
0: இல்ல, இந்தியால குஜராத்ல அகமதாபாத்ல தான் நடக்க போகுது 2030 ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்.
1: தேங்க்யூ மேம், இன்னும் சரியா நான் கவனிக்கல மேம். பல தகவல் தெரிஞ்சுக்கிறோம், இன்னும் மேலும் தெரிஞ்சுக்க சொல்லி நீங்க எங்களுக்கு கற்றுத்தர வாழ்த்துக்கள் மேம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ கலா. உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்?
1: எனக்கு வந்து கபடி பிடிக்கும் மேம், ஆனா நான் கிரிக்கெட் விரும்பி பாப்பேன் மேம். நானு
0: விளையாடின விளையாட்டு விளையாட்டு என்ன பிடிக்கும் உங்களுக்கு? சமீபத்தில் நடந்து முடிந்த 2026 காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் நம்ம கேட்டு இருக்கோம். அந்த வரிசையில 2026 காமன்வெல்த்தின் குறிக்கோள் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போவுக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. 2271760 மற்றும் 2271770 நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 7598510505.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: 2026 காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியில எஃப்எம் புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 10:42 நொடிகள் ஆகுது. 2026 காமன்வெல்த்தின் குறிக்கோள் என்னன்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: பலராமன்
0: சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேடம், நீங்க எப்படி பண்றீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பதில் தெரியுமா?

0: வந்து தான நாளுக்கு போட்டியில வந்து குறிக்கோள்னாக்கா உலக விளையாட்டு துறையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரே குறிக்கோள் மேடம்.
1: அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குறிக்கோள் தான். ஸ்பெசிபிக்கா இந்த வருஷம் ஒரு குறிக்கோளை அவங்க முன்னேறுத்திருக்காங்க. இருந்தாலும் நீங்க அழகான முயற்சி பண்ணிருக்கீங்க. உங்களுக்காக நான் ஆன்சர் சொல்லட்டுமா? உங்களுக்கு வாழ்த்துக்கள் பலராமன். சொல்லுங்க, என்ன விளையாட்டு பிடிக்கும்?
0: எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கபடி விளையாடுவோம்,
1: வாலிபால் பிளேயரா நீங்க?
0: இப்பதான்
1: விளையாடுறீங்களா?
0: இப்ப விளையாடல மேடம்.
1: இப்பதான் விளையாடுறது இல்ல. வாழ்த்துக்கள். இந்த நேரம் உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? ஜூடோவில் இந்தியாவின் முதல் தங்க பதக்கங்களை வென்றவர்கள் யார் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. 2026 காமன்வெல்த் போட்டியில் ஜூடோவில் இந்தியாவின் முதல் தங்க பதக்கங்களை வென்றவர்கள் யார் அப்படின்றத நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கெட் செட் கோ வித் மீ அர்ச்சனா.

0: சாகர், ஸ்ரேயா கோஷல் இவங்க குரல்ல ஒரு சூப்பர் சாங் உங்களுக்காகவே. வீரம் படத்திலிருந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டைம் இப்ப 10:50, 11 நொடிகள் ஆகுது. 2026 காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில இந்தியா 39 பதக்கங்களை வென்றிருக்காங்க, 13 தங்கப்பதக்கங்கள் அது கூடவே. ஸோ இந்த தங்கப்பதக்கங்களை வென்ற வீரர்கள் யார், அதாவது ஜூடோவில் இந்தியாவின் முதல் தங்கப்பதக்கங்களை வென்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
1: அவர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு, நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கும். சொல்லுங்க என்ன பதில்.
1: ஜூடோல வந்து கோல்டு மெடல் எடுத்திருக்காங்க அஸ்மிதா தே, அண்ட் அவங்க வந்து 48 கிலோ பிரிவில். இன்னொருத்தவங்க வந்து ஜூடோல இருந்து 60 கிலோ பிரிவில், ஹர்ஷிங்.
0: எஸ், ஹர்ஷிங், அஸ்மிதா டே.
1: ஆமா,
0: சரியான பதில் சொல்லிருக்கீங்க.
1: அஸ்மிதா தே வந்து திரிபுராவை சேர்ந்தவங்க.
0: ஓகே,
1: இருக்கேன்.
0: ஓகே, சூப்பர். உங்க சன் வந்து அதுல வெற்றி பெற எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ, சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் சண்முக சுந்தரம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். 2026 காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் இந்த நேரம் உங்களுக்கான என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கலாமா? இந்தியாவின் பளு தூக்குதல் போட்டியில் பதக்கம் வென்றவர் யார், அதாவது 2026 காமன்வெல்த் போட்டியில் இந்தியா சார்பில் பளு தூக்குதல் போட்டியில் பதக்கம் வென்றவர் யார் அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, 2271760 மற்றும் 2271770.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. 2026 காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில பளு தூக்குதல் போட்டியில் இந்தியா சார்பில் பளு தூக்குதல் போட்டியில் பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். சரியான பதில் மீராபாய் சானு அப்படின்றது தான். எஸ், இவங்க 48 கிலோ பிரிவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் தொடர்ச்சியாக 3 தங்கப் பதக்கங்களை வென்று ஹாட்ரிக் சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம காமன்வெல்த் போட்டியில 2026 காமன்வெல்த் போட்டியில தொடக்க விழா கொடி ஏந்தியவரும் இவர் தான். ஓகே, இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியில காமன்வெல்த் போட்டிகள் குறித்த கேள்விகள் நாம கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சியை நாம நிறைவு செய்யலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்தரா உடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை 10 மணி முதல் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து கடந்த மே மாதம் புதிய அரசு அமைந்த பின்னர் 2026-2027 ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று காலை 10 மணி முதல் தாக்கல் செய்து வருகிறார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 477 கோடி ரூபாய் மதிப்பில் 500,000 மாணவர்களுக்கு விலையில்லா நவீன சைக்கிள் வழங்கப்படும் என்றும் சற்று முன்னர் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். மேலும் பொது நூலகங்களை மறுசீரமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தலைமையில் இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு ஆனந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் சேகை சரிபார்ப்புக்காக வரும் 8ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக அரசின் செய்தி குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

3:16 நொடிகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், மரியான் திரைப்படத்திலிருந்து.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 11 மணி.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 11:28 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 மேடை மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம், துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 11:15. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான பாடல் கேட்கலாம். தெகடி திரைப்படத்திலிருந்து

நேரம் 11:20:29. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சி. அடுத்ததாக பாடல் கேட்கலாம், கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 11:30. மேடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். உதயம் NH4 திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:35 பத்து நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மேடி மேஜிக். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம், ஈரம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: FM Rainbow 102.8ல மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். சீதாராமன் திரைப்படத்திலிருந்து.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: மேடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தில் இருந்தேன்.

0: நேரம் 12 மணி, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமைந்துள்ள அம்ரித் உத்யான் பூங்கா இம்மாதம் 16ஆம் தேதி முதல் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட உள்ளது. இம்மாதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் அடுத்த செப்டம்பர் 15ஆம் தேதி வரை அம்ரித் உத்யான் பூங்காவை பொதுமக்கள் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை பார்வையிடலாம். திங்கட்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்ற 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை அளவாக 7 தங்கப்பதக்கங்களையும் 3 வெள்ளிப்பதக்கங்களையும் என்ற இந்திய குத்துச்சண்டை சம்மேளனத்தின் முயற்சிகளை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இன்று பாராட்டினார். பதக்கம் வென்றவர்களுடன் கலந்துரையாடிய திரு கிரண் ரிஜிஜூ வீரர்களின் சிறப்பான செயல்பாடுகளுக்கு வாழ்த்து தெரிவித்து அவர்களின் அர்ப்பணிப்பு, ஒழுக்கம் மற்றும் போராடும் குணம் ஆகியவை நாடு முழுவதும் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு மேலும் உத்வேகம் அளிப்பதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார். அரசியல் சட்டத்தின் 370வது பிரிவு ரத்து செய்யப்பட்டதன் 7வது ஆண்டை நிறைவை குறிக்கும் வகையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி பாஜக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாளாக வர்ணித்துள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, 370வது பிரிவை ரத்து செய்து சர்தார் வல்லபாய் பட்டேலின் உறுதியை வெளிப்படுத்தும் வகையிலான நடவடிக்கையை 2019ஆம் ஆண்டிலேயே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்கொண்டார் என்றும் பெருமிதத்தோடு கூறினார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தில் கூரை வீடுகள் அப்படியே இருப்பதால் கூரை வீடுகளை கான்கிரீட் வீடுகளாக மாற்றிட தற்போது மானியம் 5 லட்சமாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில நிதித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன் தற்போது நிதிநிலை அறிக்கையில் அவையில் தெரிவித்தார். 20 வயதுக்கு மேல் உட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஓரிகோனில் இன்று தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 பேர் கொண்ட தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கங்க மக்களே, டைம் இப்போ 12:03 நொடிகள் ஆகுது. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. வரலாற்றின் சுவடுகளை திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி இது வரலாற்றில் இன்று. இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரலாற்றில் என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கு, இது போன்ற நிறைய தகவல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சுபஹிட் சாங் உங்களுக்காக கேட்கலாம் வாங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சுப்வீந்தர் குரல்ல ஒரு சூப்பகான சாங், ஒரு வைபான சாங் கேட்டு முடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்பு படத்துல இருந்து வைரமுத்து வரிகள்ல தேவா இசையில. எஸ் வரலாற்றில் இன்று கேட்டு இருக்கீங்க புதுவை 102.8ல். இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி. வரலாற்றில் இன்று இன்றைக்கான நிகழ்வு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், இன்றைக்கு தேசிய சிப்பி தினம். எதற்காக இந்த தேசிய சிப்பி தினம் தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தேசிய சிப்பி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. உலகின் பல பகுதிகளில் சிப்பி கடல் உணவாக இருக்கு. ஸோ சிப்பிகள் ஒரு முக்கியமான உணவு, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ஆதாரமாக இருக்கிறதுனால அவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தேசிய சிப்பி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. வரலாற்றில் இன்று கேட்டுருக்கீங்க. இந்த நேரம் உங்களுக்காக பாடல் வந்துட்டுருக்கு. நந்தினி திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ புதுவை 102.8.
3: La la

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சுஜாதா இவங்க குரல்ல ஒரு சூப்பரான சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. பூவேலி திரைப்படத்துல இருந்து வரலாற்றில் இன்று கிடைச்சிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டைம் இப்போ 12:16, 13 நொடிகள் ஆகுது. இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வரலாற்றில் இன்றைக்கான நிகழ்வு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், 2011 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி இந்த தேதி நினைவு வச்சுக்கோங்க. நம்ம சூரிய குடும்பத்துல புதன், வெள்ளி, பூமி, வியாழன், சனி, நெப்டியூன், யுரேனஸ் நிறைய கோள்கள் இருக்கு. சோ இந்த கோள்கள்ல ஒன்று வியாழன். இந்த வியாழ கோளை ஆய்வு செய்வதற்காக 2011 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நாசா விண்வெளி நிலையம் ஜூனோ அப்படின்ற விண்கலத்தை ஏவிய நாள் வரலாற்றில் இன்று. ஒரு மாநில உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக லைலா சேத் அவர்கள் பதவியேற்ற தினம் 1991 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி லைலா சேத் அவர்கள் ஒரு மாநில உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக பதவியேற்ற தினம் வரலாற்றில் இன்று.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா அப்படின்னு நிலாவெல்லாம் நம்ம ஒரு காலத்தில் கூப்பிட்டுருக்கோம். எஸ் எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8 வரலாற்றில் இன்று கேட்டுட்ருக்கீங்க. டைம் இப்போ 12:20:22 நொடிகள் ஆகுது. நிலா நிலா ஓடிவா, நம்ம சின்ன வயசில் பாட்டெல்லாம் பாடியிருப்போம். பட் இங்கே ஒருத்தர் நிலாவிலேயே முதன் முதலாக கால் எடுத்து வச்சிருக்காரு. அவரின் பிறந்த தினம் இன்று. யார் அவர்? எஸ் நிலாவில் முதன் முதலில் கால் தடம் பதித்த விண்வெளி வீரர் நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் பிறந்த தினம் இன்று. எஸ் நிலாவில் முதல் முதலாக கால் தடம் பதித்த நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் 1930 ஆகஸ்ட் மாதம் 5 அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலம் பாபகெனட்டா நகரில் பிறந்திருக்காரு. இவர் 6 இருக்கும்பொழுதே உங்க தந்தையோட விமானத்தில் டிராவல் பண்ணியிருக்காரு. விமானம் ஓட்டும் ஆசை அவருக்கு அப்பவே வந்திருக்கு. ஸோ அவருடைய 16 வயதிலேயே விமான ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்காரு. இதன் பிறகு அவர் நிலாவில் எப்படி கால் எடுத்து வைத்தார் இந்த ஒரு டிவிஸ்டோட நம்ம சாங் கேட்க போறோம். சோனியா சோனியா சாங் உங்களுக்காகவே, ரட்சகன் படத்திலிருந்து. சோ நிலாவில் அவர் எப்போது கால் எடுத்து வைத்தார் அடுத்த செக்மெண்ட்ல நான் சொல்றேன். இப்ப பாட்டு கேட்கலாம் வாங்க.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

அவர்கள் எப்போது நிலாவில் தன்னுடைய கால் தடத்தை பதித்தார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், 1962 நாசா விண்வெளி திட்டத்தில் இணைந்திருக்காரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அங்க டெஸ்ட் பைலட், கமாண்ட் பைலட், பொறியாளர் இது போன்ற நிறைய பணிகளை செய்திருக்காரு. 1969 நாசா நிலாவில இறங்கும் திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. சோ அந்த குழுவில் மைக்கேல் காலின்ஸ், எட்வர்ட் ஆல்ட்ரின் இவங்கெல்லாம் சேர்க்கப்பட்டு இவங்களோடவே ஆம்ஸ்ட்ராங்கும் சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்த பயணத்தின் போதுதான் இவர் முதன் முதலாக நிலாவில் காலடி எடுத்து வைத்தார். அது மட்டும் இல்லாம அப்போலோ 11 விண்கலத்தின் குழு தலைவராக விண்வெளிக்கு போயிருக்காரு. நிறைய பல்கலைக்கழகங்களில் நம்ம ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றிருக்காரு. பிரசிடென்ட் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், அமெரிக்க நாடாளுமன்ற தங்க பதக்கம் அண்ட் ஸ்பேஸ் கௌரவ பதக்கம், சிறந்த பணிக்கான நாசா விருது போன்ற பல விருதுகளை பெற்றிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல் ஃபர்ஸ்ட் மேன் தி லைஃப் ஆஃப் நீல் ஏ ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றதுதான் இது 2005 வெளிவந்திருக்கு. வானியல் ஆராய்ச்சிகள்ல வாழ்நாள் இறுதி வரை ஆர்வம் கொண்டிருந்த, நிலாவில் முதன் முதலில் கால்தனம் பதித்த விண்வெளி வீரர் நீல் ஆல்ரன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

0: இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை. இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. இன்று வயலின் இசை கலைஞர் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் பிறந்த தினம் இன்று. 1898 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வயலின் இசைக்கலைஞர் கும்பகோணம் ராஜமாணிக்க பிள்ளை அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடியில் பிறந்திருக்காரு. தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு கர்நாடக இசை வயலின் வாத்திய கலைஞர் இவர். இவருக்கு சங்கீத கலாநிதி விருது, சங்கீத நாடக அகாடமி விருது, இசை பேரறிஞர் விருது போன்ற பல விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இதுபோன்று பல விருதுகளை பெற்ற வயலின் இசைக்கலைஞர் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இன்று வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி இடம்பெற்ற தகவல் அத்தனையுமே நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு மீண்டும் காற்றலை வழியே உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறும் நர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 2,514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது.
1: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
2: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2027-28 கல்வியாண்டில் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக் கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலை வாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
2: அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப் பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
1: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்சார மானியம் வழங்குவதற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 14,43,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக

அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விலையில்லா கறவை மாடுகள் வழங்க 77 கோடி ரூபாயும் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்திற்காக 110 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் அறிவகம் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைக்கப்படும் என்றும் இதன் சாத்தியக்கூறுகளை ஆராய 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்டா குறுவை சாகுபடி திட்டத்திற்காக 134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாயும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9,880 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 12 முதியோர் இல்லங்கள் அமைப்பதற்காக 6,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க 33 கோடி ரூபாயும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீனவர் நலன் உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 193,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கு 135 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தின்போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரத்தை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய அரசுகள் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த 2019 இதே நாளில் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் 36 நாடுகளில் பதுங்கியிருந்த 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.7% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் பேசிய அவர், பணவீக்க விகிதம் 5% இருக்கும் என்று கூறினார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 5.25% இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கயானாவின் 60வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளும் எரிசக்தி, சுகாதாரம், டிஜிட்டல் புத்தாக்கம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்தியா கயானா மக்கள் இடையேயான உறவுகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 7 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தன்வி சர்மா 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் யுவானையும், இஷாராணி பருவா 21-18, 15-21, 21-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் லீ ஜோ யுல்லையும், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் யூ போ பேயையும் வென்றனர்.
தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் திருச்சி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டம்

கணக்கில் சேப்பாக்கம் நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேரம் 12:50 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: என்னிடம் அருமையான முதல் தரமான பிரசுரங்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லாம் என் கைப்பட எழுதியவை. ஆனால் அவற்றை எப்படி தொழிற்சாலைக்குள்ளே கொண்டு செல்வது? அதுதான் இன்னும் தீராத பிரச்சனை. அவர்கள் தொழிற்சாலை வாசலில் ஒவ்வொருவரையும் சோதனை போட்டுதான் உள்ளே விடுகிறார்கள் என்றான் சமோயிலவ். அவர்கள் தன்னிடமிருந்து ஏதோ பதிலை எதிர்பார்ப்பதாக தாய்க்கு தோன்றியது. எப்படி இதை செய்ய முடியும்? எப்படி செய்வது என்று ஆத்திரத்தோடு கேட்டாள் அவள். சமோயிலவ் வாசல் நடைக்கு வந்தான். பெலகேயா நீலவ்னா உணவு விற்கிறாளே, மரியா கோள் சுனாவா, அவளை உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமாம், அதற்கென்ன, அவளோடு பேசி பாருங்கள். ஒருவேளை அவள் அவற்றை உள்ளே கொண்டு போகக்கூடும். ஒப்புக்கொள்ளாத பாவனையில் தாய் தலையை ஆட்டினாள். இல்லை இல்லை, அவள் ஒரு வாயாடி. அவள் அந்த பிரசுரங்களை என்னிடமிருந்துதான் பெற்றாள் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டால், அந்த பிரசுரங்கள் இந்த வீட்டிலிருந்துதான் வந்தன என்பது தெரிய நேர்ந்தால், ஐயோ, அது முடியவே முடியாது. பிறகு அவள் திடீரென்று ஏற்பட்ட உணர்ச்சி பரவசத்தோடு பேசினாள். அவற்றை என்னிடம் கொடுங்கள், கொடுங்கள் என்னிடம். நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் ஒரு வழி செய்கிறேன். மரியாவை என்னை ஒரு கையாள் மாதிரி கூட்டிக் கொண்டு போகும்படி கேட்கிறேன். எனக்கும் பிழைப்புக்கு ஒரு வழி வேண்டுமல்லவா? எனவே நானும் தொழிற்சாலையில் சாப்பாடு விற்க செல்கிறேன். அப்போது நான் சமாளித்துக் கொள்கிறேன். அவள் தன் கைகளை மார்போடு அணைத்து கொண்டு துடுத்துடிப்போடு அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினாள். எல்லாவற்றையும் தான் திறமையோடு எவரும் காணாமல் செய்து முடிப்பதாக கூறினாள். முடிவாக அவள் ஒரே பரவசத்தோடு சொன்னாள், பாவல் சிறைக்குள்ளே கிடந்தாலும் அவன் கை சிறைக்கு வெளியிலும் நீண்டு சென்று வேலை செய்யும் என்பதை அவர்கள் உணரட்டும், பார்க்கட்டும். அவர்கள் மூவரும் தெம்பு பெற்று எழுந்தார்கள். இகோர் தனது இரு கைகளையும் பிசைந்து கொண்டு புன்னகை செய்தவாறே சொன்னான், அற்புதம், அபாரம். உங்கள் யோசனை எவ்வளவு மகத்தானது என்பது உங்களுக்கே தெரியாது. பிரமாதத்திலும் பிரமாதம். இந்த திட்டம் மற்றும் வெற்றிகரமாக நடந்தேறினால் நான் நிம்மதியாக தூங்க செல்வது போல் சிறைக்குள் தயங்காமல் செல்வேன் என்று சமோயிலவும் கைகளை பிசைந்தவாறே சொன்னான். அம்மா, இந்த உலகிலேயே உங்களைப் போல அழகான பெண்மணியை காண முடியாது என்று கரகரத்து கத்தினான் இகோர். தாய் புன்னகை செய்தாள். தொழிற்சாலைக்குள் துண்டு பிரசுரங்கள் பரவி வருவதை நிர்வாகஸ்தர்கள் கண்டால் அவர்கள் தன் மகனை மட்டும் குறை கூறிக்கொண்டிருக்க முடியாது என்பதை அவள் தெளிவாக உணர்ந்தாள். தான் எடுத்துக்கொண்ட வேலையை தன்னால் சாமர்த்தியமாக நிறைவேற்றிவிட முடியும் என்று அவள் நம்பினாள். அந்த நம்பிக்கையினால் ஏற்பட்ட உவகை அவளது உடல் முழுவதுமே புல்லரிக்க செய்தது. நீங்கள் சிறைக்கு போனால் பாவலை சந்தித்து அவனுக்கு ஒரு அருமையான தாய் இருக்கிறாள் என்ற செய்தியை சொல்லுங்கள் என்றான் இகோர். அவனை பார்ப்பதுதான் என் முதல் வேலை என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் சமோயிலவ். செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் நானே செய்கிறேன் என்பதையும் அவனிடம் சொல்லுங்கள். அவனுக்கும் அது தெரிந்திருக்கட்டும் என்றாள் தாய். அவர்கள் சமயலோவை சிறைக்கு அனுப்பாவிட்டால் என்று கேட்டான் இகோர். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றாள் தாய். அவர்கள் இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். அவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள்?

0: என்பதை உணர்ந்து கொண்ட தாய் தன் பேச்சின் தவறை உணர்ந்து அதை மழுப்புவதற்காகத்தானும் சிரித்துக் கொண்டாள். உங்கள் தொல்லைகளையே நீங்கள் கவனிப்பதால் ஊரார் தொல்லைகளை உங்களால் கவனிக்க முடியவில்லை என்று கண்களை தாழ்த்தி கொண்டு சொன்னாள் அவள். அது இயற்கைதானே என்று ஆரம்பித்தான் இகோர். நீங்கள் மாத்திரம் பாவலையே எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு மருகவில்லையா? அவன் சிறையிலிருந்து வரும்போது கொஞ்சம் தேறிக்கூட வருவான். அங்கே நல்ல ஓய்வு கிடைக்கிறது, படிப்பதற்கு அவகாசமும் உண்டு. ஆனால் நம்மை மாதிரி ஆட்கள் வெளியில் இருந்தால் இந்த இரண்டு காரியத்துக்கும் நமக்கு இங்கு நேரமே கிடைப்பதில்லை. நான் 3 முறை சிறைக்கு போயிருக்கிறேன். ஒவ்வொரு முறையிலும் என் இதயமும் சிந்தையும் எவ்வளவோ பயனடைந்திருக்கின்றன. அந்த அனுபவம் இன்ப அனுபவமாக இல்லாவிட்டாலும் பலன் என்னவோ நல்ல பலன்தான். நீங்கள் மூச்சு விடுவதற்கே திணறுகிறீர்களே என்று அவனது எளிய முகத்தை அன்பு ததும்ப பார்த்தவாறே கேட்டாள் தாய். அதற்கொரு முக்கிய காரணம் இருக்கிறது என்று ஒரு விரலை உயர்த்தி காட்டிக்கொண்டே சொன்னான் அவன். சரி, எல்லாம் ஒரு வழியாய் முடிந்தது என்றே நினைக்கிறேன், இல்லையாம்மா? நாளைக்கு உங்களிடம் அந்த சரக்குகள் வந்து சேரும். அப்புறம் யுகாந்திர இருளை அறுத்தெறியும் ரம்பம் மீண்டும் சுழலத் துவங்கும். பேச்சு சுதந்திரம் நீடூழி வாழ்க, தாயின் இதயம் நீடூழி வாழ்க. நான் வருகிறேன், நாம் மீண்டும் சந்திப்போம். வருகிறேன் என்று அவளது கையை பிடித்து குலுக்கிக் கொண்டே சொன்னான் சமோய் லவ். என் தாயிடம் இந்த மாதிரி விஷயங்களை என்னால் சொல்லக்கூட முடியாது. அவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இதை உணரதான் போகிறார்கள் என்று அவனை உற்சாகப்படுத்தும் முறையில் பேசினாள் பெலகேயா. அவர்கள் சென்றவுடன் அவள் கதவை தாளிட்டாள். அறைக்கு நடுவில் வந்து முழங்காலிட்டு பிரார்த்தனை செய்தாள். வெளியே பெய்யும் மழையின் ஒலியையே ஸ்ருதியாக கொண்டு அவள் பிரார்த்தனையில் ஈடுபட்டாள். அப்பிரார்த்தனையில் வார்த்தைகள் இல்லை. அவளது வாழ்க்கையிலே பாவல் புகுத்திவிட்ட மக்களை பற்றிய ஒரு பெரும் சிந்தனையே பிரார்த்தனையாயிற்று. அவளுக்கு எதிராக உள்ள தெய்வ விக்கிரகங்களுக்கும் அவளுக்கும் இடையில் அந்த மக்கள் நகர்ந்து செல்வதாகப்பட்டது. அந்த மனிதர்கள் விசித்திரமாக ஒருவருக்கொருவர் நெருங்கியவர்களாக ஆனால் தனியர்களாக இருந்தார்கள். அதிகாலையிலேயே அவள் மரியா கோர்சுனாவை பார்க்க கிளம்பி போனாள். அந்த சாப்பாட்டுக்காரி வழக்கம் போல ஒரே ஆரவாரத்தோடு அன்போடு தாயை வரவேற்றாள். வருத்தமாக இருக்கிறாயா என்று தனது எண்ணெய் கையால் தாயின் தோளை தட்டிக்கொண்டே கேட்டாள். வருத்தப்படாத, அவர்கள் அவனை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் இல்லையா? போனால் போகட்டும், அது ஒன்றும் வெக்கப்படுவதற்குரிய விஷயமில்லை. முன்னெல்லாம் திருடினான் என்பதற்காக மனிதர்களை சிறையில் தள்ளினார்கள். இப்பொழுதோ நியாயத்தை எடுத்து சொன்னால் உள்ளே போடுகிறார்கள். பாவல் பெரிதாக ஒன்றும் சொல்லிவிடவில்லை. எல்லோருக்காகவும் அவன் கிளர்ந்தெழுந்தான். அனைவரும் அவனை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் நீ அதை நினைத்து வருத்தப்படாதே. எல்லாரும் பேசுவதில்லை, ஆனால் நல்லவர் யார் என்று அனைவருக்கும் தெரிகிறது. நானே உன்னை பார்க்க வர வேண்டும் என்றிருந்தேன், ஆனால் நேரமே கிடைக்கவில்லை. சமையல் செய்வதற்கும் சாப்பாடு விற்பதற்குமே நாள் முழுவதும் சரியாய் போய்விடுகிறது. ஆனால் உனக்கு நன்றாக தெரியும், என்னதான் உழைத்தாலும் நான் என்னமோ பிச்சைக்காரியாய்தான் சாகப்போகிறேன். என் காதலர்களையே என்னை தின்று தீர்த்து விடுவார்கள். இங்கே கண்டால் இங்கே, அங்கே கண்டால் அங்கே, எங்கேயும் அவர்கள் என்னை பாச்சை மாதிரி பீத்துதான் பிடுங்குகிறார்கள். அப்படியும் இப்படியுமாய் நான் 10 ரூபாய் வாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்த்து வைத்திருந்தால் எவனாவது ஒரு துடைக்காலி வந்து அதையும் பிடுங்கி வாயில் போட்டுக்கொண்டு போய்விடுகிறான். பெண்ணாக பிறந்தாலே இந்த பிழைப்பு தான். என்ன கழுசட பிழைப்பு! தனியாய் வாழ்வது சங்கடமாயிருக்கிறது, எவன் கூடவாவது வாழ்வது அதைவிட தொலையாயிருக்கிறது.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
3: தொழில் முனைவோர்கள்,
2: நாடக கலைஞர்கள்,
3: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
3: ஹாய் ஸ்நேகிதியே,
2: ஹாய் ஸ்நேகிதியே.

0: நேரம் ஒரு மணி, இனி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் காவல்துறை நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து இன்று காலை 11 மணி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது, பின்னர் கூடியது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் புதுவை பல்கலைக்கழகத்தில் வளர்ச்சி அடைந்த இந்தியா திட்டத்திற்கான போதையற்ற இந்தியா திட்டத்தை உள்ளடக்கிய மை பாரத் பதிவு இயக்கத்தை தொடக்கி வைத்தார். போதையற்ற இந்தியா திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இளைஞர்கள் தங்கள் வளாகத்தை கண்காணிக்கும் பாதுகாவலர்களாக திகழ வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, மை பாரத் துணை இயக்குநர் டிரவின் சார்லஸ் ஸ்டோன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்த திட்டம் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் கீழ் புதுவை பல்கலைக்கழகம் தேசிய சேவை திட்டத்துடன் இணைந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை தமிழக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமாருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் தமிழ்நாடு போக்குவரத்து துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இன்று 3:30 மணிக்கு தொடங்கும் போட்டியின் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
2: ஹலோ, வணக்கம் நேர்களே. இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஏ நிகழ்ச்சி. ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. ஒரு குழந்தையோட மனம் வந்து ஒரு வெற்றுத்தாள் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நாம எழுதுற முதல் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கதைகள் தாங்க. கருவில் இருக்கும் பொழுதே தாய் தன் குழந்தைக்கு கதை சொல்ல ஆரம்பித்து விடுகிறாள். இதில் என்ன ஆனந்தம் என்றால், குழந்தையும் அவள் சொல்லும் கதையை கேட்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இரவு நேரம் என்றாலே பாட்டி சொல்லும் கதைகளுக்கு, தாத்தா சொல்லும் அனுபவங்களுக்கும் குழந்தைகள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அந்த கதைகள் வெறும் தூக்கத்தை மட்டும் வரவழைக்கவில்லை, நல்ல பண்புகளை விதைக்கின்றன, கற்பனைக்கு சிறகுகள் தந்தன, வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் அறிவையும் வளர்த்தன. ஆனால் இன்று குழந்தைகளின் கைகளில் கதை புத்தகங்களை விட செல்போன்களும், கதை சொல்லும் குரல்களை விட திரைகளின் சத்தங்களுமே அதிகரித்துவிட்டன. இந்த மாற்றத்திற்கு மத்தியில் குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்பது குறித்து சுவாரஸ்யமான பதில்களை சொல்வதற்காக நல்ல ஆசிரியர் இது பெற்ற வ விஜயலட்சுமி அவர்கள் நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்.
3: நிலையத்தாருக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம்.
2: குழந்தைகளுக்கு கதை சொல்லி அப்படின்றத நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன்.
3: குழந்தைகளுக்கு கதை சொல்ல நான் அடிப்படையில் நான் ஆசிரியரா இருக்கிறதுனால ஆசிரியர் வந்து கதை சொல்லதான் செய்வாங்க. ஏதோ பாடம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கிறது, பாடத்துல வர விஷயங்களை விளக்கறதுக்கும் கதை சொல்றது. ஆரம்ப கால கட்டங்களில் இருந்தே நான் வந்து கதை சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கேட்டா இன்னும் முன்கூட்டியே நான் தம்பி தங்கச்சிங்களை சுத்தி உட்கார வச்சு கதை சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து எங்க தாத்தா, அம்மாவை விட

0: பாட்டியை விட தாத்தாவும் அப்பாவும் தான் எனக்கு வந்து அதிகமாக கதை சொல்லி இருக்கிறார்கள். அவங்க கதை சொன்னதெல்லாம் நான் வந்து உள்வாங்கி என் தம்பி தங்கைகளுக்கு வந்து நான் சொல்லுவேன். அது நானே கொஞ்சம் கற்பனையாகவும் சொல்லுவேன். திரைப்படம் பார்த்துட்டு வந்தா கூட வந்து மறுபடியும் எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு கதை சொல்லுவேன். இந்த மாதிரி கதை சொல்லுதல் என்பது எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது. நான் ஆசிரியர் பணிக்கு வந்ததும் அது இன்னும் மேலும் வளர்ந்து இன்று ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நான் ஒரு குழந்தைகளுக்கான கதை சொல்லியாகவே மாறிவிட்டேன். ஒரு வலையொலி பக்கமே வைத்து நான் ஒவ்வொரு மாதமும் அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு கதை சொல்லி கொண்டு வருகிறேன்.
1: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.
2: கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன்.
3: என்ன கதைப்பா?
2: ராஜா ராணி கதை சொல்ல போறேன். காக்கா குருவி கதை சொல்ல போறேன்.
3: ராஜா கதையா காக்கா கதையா?
2: என்ன கதை? என்ன கதை?
4: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி படம் எடுத்துட்டாங்கன்னா?
5: காக்கா கதை சொல்லு, காக்கா கதை சொல்லு.
6: ராஜா கதை சொல்லு. ராஜாதி ராஜா இளையராஜா கதை சொல்லு.

0: சண்டையா எதுக்கு?
1: சண்டைதா எதுக்கு நடந்துச்சு? சண்டைதா எதுக்கு நடந்துச்சு?
2: காக்கா வடைஞ்சிருச்சுல, அதான் அதான்
1: சண்டைதா எதுக்கு நடந்துச்சு? காக்கா தான் வடைய திருடுச்சு, நிறையும் தான் பாட சொல்லுச்சு. சரிகம
0: பாடிச்சா?
3: ஓ பாடாதா? சரி காக்கா கா.
0: ஐயோ வட போச்சு காக்கா, பாவோல
3: ராஜா விடுவாரா?

0: காடலாம் வாழ்த்துது ராஜா வாழ்க.
1: இது ராஜா கதையா காக்கா கதையா?
2: காக்கா ராஜா கதை.

0: ராஜாக்கு என்ன கதை?
1: சூப்பர்மேன், சூப்பர்மேன். அது சொல்லாத, அது சொல்லாத.
2: அண்ணன் கொண்டா கதை சொல்லு, அண்ணன் கொண்டா கதை சொல்லு.
0: யார் சார், யார் சார்?

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வ விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
4: இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? ஏன்னா கதை சொல்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயங்கள் இல்ல இல்லையா?
5: மிக மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா பள்ளிக்கூடத்திலேயே வந்து எனக்கு பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அல்லது வந்து சில வகுப்புகளுக்கு வந்து என்ன அதாவது ஆசிரியர் வராத போது என்ன அனுப்புவாங்க பாத்துக்க சொல்லி சின்ன வகுப்புகள் அந்த மாதிரி போகும்போது அந்த பிள்ளைகளை அமைதியா வைத்துக் கொள்வதற்கு நான் கையாண்ட உபாயம் கதை சொல்லுதல். எனக்கு பிள்ளைங்க வச்சிருந்த பேரே ஸ்டோரி மிஸ், அதுதான் வச்சிருந்தாங்க. நான் போனாலே கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க அப்படிம்பாங்க. நான் பாட்டுக்கோ அப்போ வந்து நான் சொந்தமாக கதை சொல்வதில்லை. நான் எனக்கு தெரிந்த அந்த ராமாயண கதைகளோ மகாபாரத கதைகளோ அல்லது நான் படித்த கதைகள், மரியாதை ராமன் கதைகள், பீர்பால் கதைகள், அது போல சிறு குழந்தை கதைகள் பல கதைகள் கூறுவேன். அதன் மூலமாக அந்த குழந்தைகளை என் வசப்படுத்துவது எனக்கு எளிதாக இருந்தது. குழந்தைகளுக்கே இதன் காரணமாகவே என்னை மிகவும் பிடிக்கும்.
4: சூப்பரா சொன்னீங்க மேம். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆசிரியர் பிடிக்கிறதுன்றது ஒரு என்னுடைய
5: சொந்த கற்பனை கதைகள். முன்னதாக நான் ஒரு கவிஞர், அதிலும் குழந்தை பாடல்கள் எழுதினேன். குழந்தை பாடல்கள் எழுதும் அதற்கு முன்பு கல்வித்துறையில் கற்றலில் இனிமை என்ற தலைப்பில் குழந்தைகளுக்கான எளிய பாடல்கள் எழுத சொல்லி இருந்தார்கள். அதுதான் அறிவியல் பாடல்கள் என்ற புத்தகம். முதல் ஒரு 25 பாடல்கள் தான் எழுதினேன். அந்த பாடல்களை எல்லாம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் அவங்க வந்து அதை சின்ன ஒரு புத்தகமாக போட்டு புதுச்சேரி காரைக்கால் இருக்க எல்லா ஆரம்ப பள்ளிகளுக்கும் அதை வந்து கொடுத்தாங்க. உதாரணமாக ஒரே ஒரு பாடலை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நீரின் சுழற்சி. மழை நீரே மழை நீரே எங்கிருந்து வருகிறாய்? மேலே உள்ள மேகம் குளிர நான் இறங்கி வருகிறேன். மேலே உள்ள மேகமே நீ எங்கிருந்து வருகிறாய்? ஆறு கடல் நீரிலிருந்து ஆவியாகி வருகிறேன். ஆறு கடல் ஏரி நீரே எங்கிருந்து வருகிறீர்? வானமழை பெய்வதனால் நாங்கள் ஓடி வருகிறோம். வாட்டர் சைக்கிள் சொல்லுவாங்க இல்லையா, இதை வந்து ஒரு சின்ன பாட்டாக எழுதினேன். ஒரு ஒரு பாடத்தை முடித்த உடனே அதை ஒரு பாட்டாக எழுதி சொல்லி கொடுத்துருவேன். உடனே அந்த குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடித்து அந்த பாடம் அவங்களுக்கு ரொம்ப எளிதாக மனப்பாடமானது. இதை மாதிரி அறிவியல் பாடல்கள் அப்படின்னு ஒரு நூல் வெளிவந்தது. அதன் பிறகு பாப்பா மொழி என்று சிறு குழந்தைகளுக்கான சில கருத்துக்கள் எல்லாம் வச்சு பாப்பா மொழி என்று ஒரு நூல் வெளிவந்தது. அவற்றை கேட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையும்

0: இப்போது என்னுடைய பேத்தி, எங்கள் அருகில் உள்ள பிள்ளைகள், என்னிடம் படிக்க வரும் பிள்ளைகள் இதெல்லாம் கேட்டு அவங்க மகிழ்ச்சி அடையும் போது அதை பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஸோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டுருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வ விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
2: இப்ப குழந்தைகளுக்கான கதைகள் அப்படின்னு சொன்னதும் உங்க மனதுல என்னெல்லாம் தோன்றுதுமே?
3: குழந்தைகளுக்கான கதைகள் அப்படின்னு

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப குழந்தைகளுக்கான கதைகள் அப்படின்னு சொன்னதும் உங்க மனதுல என்னெல்லாம் தோன்றுது?
2: குழந்தைகளுக்கான கதைகள் அப்படின்னு சொல்லும் போது பழைய காலத்துல இருந்த கதைகள்ல இருந்து பீர்பால் கதைகள், தெனாலிராமன் கதைகள், அப்புறம் பஞ்சதந்திர கதைகள், இது மாதிரியான கதைகள். பஞ்சதந்திர கதைகள் எனக்கு ஒரு ஊக்கம். ஏன்னா நான் எழுதும் கதைகள் பெரும்பாலான கதைகள் விலங்குகள் வைத்துதான், விலங்குகள் மனிதர்களை போல பேசுவதாக, அது மாதிரிதான் நான் நிறைய கதைகள் எழுதுவேன். அந்த கதைகளே ஒரு நீதி இருக்கும். அது இல்லாத அந்த பழக்க வழக்கங்கள், விலங்குகளுடைய பழக்க வழக்கம், அவற்றின் உணவு, ஒரு காடு பத்தி சொன்னோம்னா அந்த காட்டுல என்னெல்லாம் இருக்கும், ஒரு கதையில சில செய்திகளும் இருக்கும். வெறும் விளையாட்டு மட்டும் இல்லாம அந்த கதையில செய்திகள் இருக்கும், அறிவியல் செய்திகள் இருக்கும், அதுல ஒரு நீதியும் இருக்கும். அது போல நான் கதைகளை வடிவமைத்து எழுதுகிறேன்.
1: இப்ப கதைகள் என்பது வெறும் பொழுதுபோக்கா இல்ல அவர்களுக்கு வாழ்வியல் கட்டமைப்பை சொல்லி தருதா மேம் குழந்தைகளுக்கு?
2: அது வெறும் பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கதை கேட்கும் போது அந்த கதையில குழந்தைகள் வந்து அப்படியே ஆழ்ந்து விடுகிறார்கள், கதையிலேயே ஊறி அதன் மூலமாக அதை தங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை வந்து அவங்க கொண்டு வராங்க. சில கதைகளில் வந்து இப்போ காக்கா வந்து ஏமாத்துச்சு, பாட்டியை ஏமாத்துச்சு, அப்போ காக்காயே நரி ஏமாத்துச்சு, நாம ஒருத்தவங்களை ஏமாத்துனா நம்மள ஒருத்தவங்க ஏமாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அந்த கதையில் இருக்கு. அதே மாதிரி கிடைக்காததை வந்து நம்ம விரும்பக்கூடாது அப்படிங்கிறது, இந்த நரி திராட்சை பழம் ஏமாந்து போன அந்த கதையை வச்சுட்டு அப்போ கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு அவையா சொல்லியிருக்காங்களே, அது போல கிடைக்கலையா சிச்சி இந்த பழம் புளிக்கும், அதை வந்து இப்பொழுதும் நம்ம சொல்றோம். ஏதாவது ஒன்று கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சீச்சி இந்த பழம் புளிக்கும், ஏன்னா அது உண்மையிலே நல்லதாக கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு கிடைக்கல, நம்ம முயற்சி பண்ணியும் நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை வந்து மறந்துட்டு போகிறதுக்கு நம்ம இப்படி நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கருத்தை வந்து அந்த கதை சொல்லுது. இதை மாதிரி பல கதைகள், இந்த ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, இந்த மாடுகள் ஒற்றுமையாக இருக்கும், நரி வந்து பிரித்து சிங்கத்துக்கு இரையாக்கும் அப்படின்னும் போது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கதை சொல்லுது. இது மாதிரி பல கதைகள், இதெல்லாம் வந்து பள்ளி பாட புத்தகத்திலே இருந்த கதைகள் அந்த காலத்தில். அப்போ வந்து இந்த கதைகளையெல்லாம் கேட்கும்போது பிள்ளைகளுக்கு வந்து அதிலிருந்த கருத்து மனசில் பதிஞ்சு அதன் மூலமாக நல்ல ஒரு நெறியோடு அவர்கள் வாழ்வதற்கு அந்த கதை வழிவகுத்தது.
0: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வ விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: கதைன்றது வெறும் கதை மட்டும் கிடையாது, அவங்களோட லைஃப் ஸ்டைல அவங்கள யோசிக்க வைக்குது. அவங்க மூளையை வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம சொல்ற கதை வந்து அவங்கள யோசிக்க வைக்குது. கரெக்ட் தானே
2: மேம்? ஆமா ஆமா.
1: ஓகே மேம், இப்போ குழந்தைகளுக்கு கதை சொல்கிற வடிவம் வந்து மாறிக்கொண்டே இருக்குது இல்லை மேம்? ஏன்னா அந்த காலத்தில் ஒரு விதமான கதை சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து ஒரு விதமான கதை சொல்லுவாங்க. அதை எப்படி மேம் நீங்கள் பார்க்குறீங்க?
2: கதை சொல்லும் வடிவம்ங்கிறது பாட்டி தாத்தா சொல்கிற கதை இன்றைக்கும் அதே போல தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து செல்ஃபோன்லேயோ மற்ற இதுலேயோ வரும்போது அதை வடிவமாக அதை வந்து ஒளியாக ஒளி வடிவத்தில் காட்டுறாங்க. காட்டும்போது பிள்ளைகளை அதை பார்க்குறாங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா, அந்த காலத்தில் சொல்லும்போது கற்பனை அதிகம் பிள்ளைங்க செய்ய முடிஞ்சது. இப்போ கற்பனைக்கு இடம் இல்லாமல் போகுது. அதை வந்து ஒரு டிவிலேயோ அல்லது அவங்க செல்ஃபோனில் கதைங்களாம் பார்க்கும்போதோ அவங்களால எல்லாத்தையுமே காட்சி வடிவமாக பார்த்துடுறாங்க. அதனால தான் நான் காட்சி வடிவமாக இல்லாமல் நான் கதை சொல்ல மட்டும்தான் செய்கிறேன். கதை சொல்லும்போது பிள்ளைகள் வந்து அதை கற்பனை பண்ணட்டும், அவங்களுடைய கற்பனை வளரணும். இப்போ ஒருத்தவன் குதிரை மேலே டக் டக் டக்னு போனான் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அதை கற்பனை பண்ணணும். வானத்தில் மேகம் போச்சுன்னா இவங்க வந்து வானத்து மேகத்தையும் கற்பனை பண்ணணும், அல்லது வானத்து மேகத்தை பார்த்து ஓய் இப்படித்தானோ அப்படின்னு நினைக்கணும். இது மாதிரி ஒன்று ஒன்றையும் நம்ம வந்து அதை விவரிக்கும் போது குழந்தைகளுக்கு கற்பனை வரணும். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவோ மற்ற இதில் பார்க்கும்போதோ குழந்தைகளுக்கு அது கொஞ்சம் குறையுதோ அப்படின்னு தோணுது. ஆனாலும் அதுலேயும் குழந்தைகள் வந்து

0: மூழ்கி போறாங்க. அதுதான் அங்க ஒரு பெரிய வருத்தமான ஒரு செய்தி. அதுலயே மூழ்கி போய் அவங்க வந்து இப்ப சாப்பிடணும்னா கூட அந்த செல்போனை கையில கொடுத்தாதான் சாப்பிடுவேங்கிற மாதிரி குழந்தைகள் வந்து மாறி போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு பாதிக்குது, கண் பார்வை பாதிக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து பாட்டி உட்கார வச்சுட்டு, பாட்டியோ அம்மாவோ உட்கார வச்சு கதை சொல்லிக்கிட்டே குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது அம்மாவோட முகத்தை தான் குழந்தைங்க பார்க்கும். அம்மாவோட முகத்தை பார்த்து அவங்களுடைய முகத்துல இருக்கிற அந்த பாவங்கள் எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத பார்த்துட்டு குழந்தையும் வந்து அதே கற்பனையில இருக்கும். ஒரு இணைப்பு இருக்கும் அம்மாவுக்கும் குழந்தைக்கும், பாட்டிக்கும் பேர குழந்தைகளுக்கும் ஒரு பிணைப்பு பந்தம் இருக்கும். இப்ப அந்த பந்தம் வந்து இந்த பக்கம் மாறி போகுது, அலைபேசி மேல பந்தமாயி போகுது. குழந்தைகளுக்கு அது இல்லைன்னா சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி அலைபேசிக்கும் குழந்தைக்குமான ஒரு இணைப்பா போதே தவிர குடும்பத்துல ஒரு இணைப்பு இல்லாம போகுதோங்கிறது தான் என்னுடைய கவலை.
1: ஓகே மேம், இப்ப வந்து நம்ம எல்லாருக்குமே முதல் கதை சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்மா தான் மேம். இப்ப அவங்க கதையை சொல்லி எந்த மாதிரியான உணர்வுகள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க மேம்?
0: முதல் கதையை சொல்லி அம்மா அம்மா தாத்தா பாட்டி யார் வேணா இருக்கலாம், அந்த டைம்ல யாருக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்களோ அந்த குழந்தைய அவங்க வச்சு அணைச்சி மடியில உட்கார வச்சுக்கிட்டு நிலாவை காட்டியோ இல்ல ஒரு நாயை காட்டியோ ஒரு பூனையை காட்டியோ ஏதோ ஒரு பூவை காட்டியோ அவங்க வந்து கதை சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு. அந்த கதை சொல்லும்போது அதுதான் நான் சொன்னேன், ஒரு அன்பான ஒரு பிணைப்பு அவங்களுக்கு ஏற்படுது. ஒவ்வொன்றை பற்றியும் அவங்களுக்கு ஆராய்ச்சி அறிவு வருது. அதை வந்து பார்க்கணும், அதை தொடணும் அப்படிங்கிற மாதிரி நிலாவை காட்டி கதை சொல்கிறாங்க. அப்படின்னும் போது நிலாவில் வந்து பாட்டி உட்காந்து வடை சுட்டுட்டு இருக்காங்கன்னெலாம் பழகலாம்ல கதை சொன்னாங்க இல்லையா, பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னும் போது அந்த நிலாவில் இருக்கிற அந்த பள்ளங்கள் அதை வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அதுதான் பாட்டி அவங்க தான் உட்காந்து வடை சுடுறாங்க அப்படின்லாம் பழைய காலத்தில் பாட்டி தாத்தாலாம் கதை சொன்னப்போ நம்ம எல்லாமே கூட அதை வந்து உண்மைன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு முத முதல்ல நிலாவில் போய் இறங்கி சமயத்தில் வானொலியிலேயே வந்து இதையே நான் சொல்லியே கேள்விப்பட்டேன். அப்போ முத முதல்ல நிலாவில் ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கினப்ப நிலாவில் யாரும் பாட்டிலாம் வடை சுடலை, இந்த மாதிரி ஒரு வேடிக்கையாகவே வந்து அவங்க ஒரு கமெண்ட்ரியில் சொன்னாங்க. நிலாவில் இருக்கிறதெல்லாம் பள்ளங்கள் மேடுகள் அதெல்லாம் தான் நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி அதை பற்றி விளக்கமாக சொல்லும்போது ஓஹோ நிலாவில் யாருமே இல்லையா, அப்புறம் நிலாவில் எப்படி வந்து அந்த புவியீர்ப்பு விசையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது பிற்காலத்தில் அந்த பாட்டி வடை சுட்ட கதையை கேட்குற குழந்தைங்க கூட படிச்சுட்டு வந்துட்டு நீ தப்பு தப்பாக சொல்கிற நிலாவில் யாருமே கிடையாது அப்படின்னு குழந்தைங்க இன்னைக்கு வந்து சொல்லக்கூடிய காலமாக வந்திருக்குது.
1: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஸோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வ விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
2: இப்ப நீங்க நிறைய கதைகள் பத்தி சொன்னீங்களே மேம், நீங்க சிறுபிள்ளையா இருக்கும் போது கேட்டு ரசிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கதை ஏதாவது இருக்கா மேம்?
3: நான் சிறு பிள்ளையாக இருந்தப்போ எனக்கு நிறைய கதைகள் சொன்னது வந்து எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவை பெற்ற அப்பா. ஒவ்வொரு முறை நாங்கள் ஊருக்கு போகும்போது, தாத்தா வீட்டுக்கு போகும்போதும் தாத்தா கதை சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு கதை சொன்னாங்க, அந்த கதை இப்போ நினச்சாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது. அந்த கதை, ஒரு குருவி வந்து ஒரு அரிசி கிடச்சிதான் அந்த குருவிக்கு. அது அந்த அரிசியை கொத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு பாட்டி கிட்ட கொடுத்து இதுக்கு பாயாசம் செஞ்சு கொடுன்னு கேட்டுதான். ஒரே ஒரு அரிசி, ஒரு நெல், நீங்கள் கேட்டால் நெல், இந்த நெல்லை குத்தி நீ அரிசியாக்கி எனக்கு பாயாசம் செஞ்சு கொடு. உடனே அந்த பாட்டி வந்து இதில் எப்படி பாயாசம் செய்யறதுன்னு சரி குருவி கேட்குதேன்னுட்டு ஒரு குட்டி கிண்ணத்தில் பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்களாம். குருவி என்ன செஞ்சுதான், அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சுட்டு தான், சரி நம்ம இதை ஆற வச்சு குடிக்கலான்னு ஒரு குளத்தங்கரைக்கு போய் அந்த கிண்ணத்தை அங்கே வச்சு தான் வச்சுட்டு இருந்தப்ப டக்குன்னு அந்த கிண்ணாக்கா வந்து குளத்தில் பாயாசம் கொட்டி போச்சான். கொட்டினதும் ஐயோ பாயாசம் பூரா குளத்தில் கொட்டி போச்சேன்னு சொல்லிட்டு

0: இந்த குருவி என்ன செஞ்சுதான், வைக்கோல் எடுத்து தன்னோட பின்பக்கத்தில் அடைச்சிக்கிட்டு குளத்து தண்ணி பூரா குடிச்சிருச்சான். குளத்து தண்ணி பூரா அந்த குருவி குடிச்சிட்டு அப்படியே பறந்து பாட்டி வீட்டுக்கு வந்துதான். உடனே பாட்டி என்ன பாயாசம் நல்லா இருந்ததுச்சான், என்ன உன் பின்னாடி ஒரு வைக்கோல் சுருவி இருக்கேன்னா அந்த உருவி விட்டு தான் பாட்டி. அவ்வளோதான், அந்த தண்ணி பூரா பாட்டி வீட்டில் கொட்டி பாட்டி வீடே தண்ணியில் முழுகி போயிடுச்சான். இப்படி ஒரு கதையை எங்கள் தாத்தா சொல்லி நாங்கள்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சு இதெல்லாம் எப்படி நடக்கும்னு பின்னாலே யோசித்தோம். அது எப்படி குருவியால் குளத்து தண்ணி ஃபுல்லாக குடிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் சொன்ன டைமில் நாங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அதனால் வந்து இதை சொன்னப்போ கேட்டு அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டு நாங்கள் ரொம்ப ரசித்து சிரித்தோம். அதுதான் எனக்கு நான் முத முதல்ல தாத்தா கிட்ட கேட்டு நாங்கள் ரொம்ப ரசித்த கதை அந்த கதை தான்.
1: கதைகள் குழந்தையின் கற்பனை உலகத்தை எப்படி மேம் விரிவுபடுத்துறது? ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த இமேஜினேஷன் அந்த கற்பனை உலகம்ன்றது ஒரு விதமா இருக்கும்ல மேம், அது எப்படி மேம்?
0: இப்போ அதுக்காக நான் ஒரு கதை சொன்னேன். ஒரு நாள் வந்து மேகம், ஒரு மேகம் இருந்துச்சா, அந்த மேகம் வந்து பெரிய கருப்பு மேகம், மழைக்காலம், பெரிய கருப்பு மேகம், அது பெரிய கரடி மாதிரி இருந்துச்சா. அந்த மேகத்தினுடைய உருவம் கரடி மாதிரி இருந்துதான். அந்த மேகம் அப்படி நகர்ந்து நகர்ந்து நகர்ந்து போய் பக்கத்தில் இருந்த குட்டி குட்டி மேகத்தெல்லாம் முழுங்குச்சான். முழுங்கி அதை முழுங்கும் போது என்னன்னா அது கை காலாக மாறிடுச்சான். இந்த மேகத்துக்கு அந்த குட்டி குட்டி மேகம்லாம் கையாகவும் காலாகவும் மாறிடுச்சு. இப்போ அது ஃபுல்லாக முழுசாக ஒரு கரடி மாதிரியே மாறிடுச்சு. மாறி அது அப்படியே நகர்ந்து நகர்ந்து போய் அது வாய் வேற வந்துருச்சு. இப்போ போய் அங்கே இருந்த சூரியனை முழுங்கிடுச்சான்.
1: ஓகே,
0: சூரியனை முழுங்கினதும் அப்படியே உலகமே இருட்டாயிடுச்சான். உடனே ராத்திரி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு மயிலாம் தோகையை விரித்து ஆட ஆரம்பிச்சிருச்சான். என்ன இப்போ இந்த போய் ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் வேற படப்படான்னு ரெக்கை அடிச்சுக்கிச்சான். எல்லாம் இது பண்ணோடனே இதை வந்து ஒரு காத்து மரத்து மேல உட்காந்து பார்த்துட்டே இருந்ததா, பார்த்துட்டே இருந்து இந்த கரடி மேகம் செஞ்ச அட்டகாசம் தான் இது எல்லாம். திடீர்னு வந்து சூரியனை போய் அது முழுங்கிருச்சு. முழுங்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ராத்திரின்னு நினைச்சு எல்லாத்தையும் குழப்பி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பறந்து போய் அதோட கை காலெல்லாம் பிச்சு பிச்சு எரிஞ்சுதான். பிச்சு பிச்சு எரிஞ்ச உடனே அது வந்து அந்த மேகத்து வயிற்றுக்குள்ள இருந்து இப்போ சூரியன் வெளியே வந்துருச்சான்.
1: ஓகே,
0: வெளியே வந்த உடனே சூரியன் வந்ததை பார்த்த உடனே அந்த ராத்திரி ஆயிடுச்சோன்னு நினச்ச பறவைங்கள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சுதான். இப்போ பிச்சு பிச்சு எரிஞ்சது இல்லையா, எல்லாம் உடனே அந்த மேகம் அழ ஆரம்பிச்சிருச்சான். வலி தாங்கலை, வலி தாங்காமல் மேகம் அழ ஆரம்பித்தோடனே அதான் மழை. உடனே மழை பெஞ்சுதான். மழை பெஞ்ச உடனே எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுதான், எல்லா பறவைகளும் சந்தோஷப்பட்டுதான். எல்லா மரம் செடி கொடிகள்லாம் ரொம்ப சிலிர்ப்பாக ஆடிச்சான். எல்லாம் குளிச்ச மாதிரி பச்சை பசேர்னு ஆயிடுச்சான். மயில்கள்லாம் மறுபடியும் மகிழ்ச்சியோட ஆடிச்சான். குயில்கள் பாடிச்சான். இப்படி ஒரு கதையை நான் சொன்னேன். இந்த கதையை சொல்லும்போது குழந்தைகள் வானத்தில் மேகத்தை பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணோம் இல்லையா, கரடி மேகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேகம் கரடி மாதிரி இருக்குது. அந்த மேகம் நகர்ந்து நகர்ந்து போய் மற்ற மேகத்தெல்லாம் தன்னோட ஒட்டி வச்சுக்கும் போது அது கையாட்டாகுது, காலாட்டாகுது. அப்புறம் அந்த மேகம் போய் சூரியனை மறைக்கும் போது, மழை காலத்தில் மேகம் சூரியனை போய் மறைக்கும் போது அது சூரியன் வந்து முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து என்னாச்சு, கொஞ்ச நேரத்தில் வானத்தில் வானவில் தெரிஞ்சது. அப்போ இதை சொல்லும்போது குழந்தைகள் இதெல்லாம் வந்து இந்த கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அடுத்த முறை அவங்க வானத்தை பார்க்கும்போது இதை பூரா கற்பனை பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன கதையை கேட்டுட்டு அடுத்து வானத்தை பார்க்கும்போது இது கரடி மாதிரி இருக்கா, இது எப்படி இருக்குது, இது என்ன செய்யுது, எப்படி போய் மழை காலத்து மேகம், இப்போ நான் சொன்னது மழை மேகம், அப்போ அவங்களுக்கு இந்த கதை மூலமாக இந்த கற்பனை வந்து விரிவடையுது.
1: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.
2: நேர்களே, சிவ வள்ளுவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.

0: அச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன். சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே, அப்போ மிச்சமான அந்த 4000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
0: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வ விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
3: இப்ப நீங்க சொல்றது கேட்கும் போது எனக்கே இமேஜினேஷன் போது மேம். இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, கேட்பவர்கள் யாராக இருந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து கதை சொல்றவர் விதத்தில் இருக்கிறது. அது நம்ம கேட்கும் போது இப்ப நீங்க சொல்ல சொல்ல அந்த மேகம் கரடி அப்படின்னும் போது எனக்கு ஒரு இமேஜினேஷன் போயிட்டு இருக்கு. சோ அப்படின்னா குழந்தைகளுக்கும் அது கற்பனை உலகம் வந்து விரிவாகிட்டே தினமும் இருக்கும்.
4: ஆமா, இது போல ஒவ்வொரு கதையிலுமே பாக்கான இருக்க அந்த கதையுமே நான் வந்து அப்படியே கொஞ்சம் மாத்தி ஒரு கதையா சொன்னேன். எப்படின்னு சொன்னா, ஒரு நரிக்கு ஆப்பம் சாப்பிட ஆசை வந்துச்சான்.
3: ஓகே.
4: அந்த நரி என்ன பண்ணா, காட்டு ஓரத்துல ஒரு பாட்டி ஆப்பம் சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த வடை சுட்டதை ஆப்பம் சுட்டதா மாத்திட்டேன். ஆப்பம் சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஆப்பம் சுட்டு தேங்காய் பால் ஊற்றி அவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது இந்த நரிக்கு வந்து ஆப்பம் சாப்பிட ஆசை வந்துருச்சு. உடனே அது என்ன பண்ணுச்சு, பாட்டிக்கிட்ட போய் எனக்கு ஆப்பம் சுட்டு கொடுன்னு கேட்டுச்சான். உடனே பாட்டி சொன்ன, நரியை பார்த்து பயந்துட்டா. காட்டுக்குள்ளே இருந்து நரி வருது, அதுவும் பேசுதேன்னு சொல்லிட்டு பயந்து போய், இல்லை இல்லை தேங்காய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டானா, எனக்கு தேங்காய் பால் செய்கிறதுக்கு தேங்காய் இல்லை, தேங்காய் தானே வேணும், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே ஒரு கோயில் வாசலில் இருந்த கடையில் தேங்காயெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்கல்ல, இதை அந்த தட்டில் முன் ரெண்டு காலை வச்சு ஊனி ஏறி நின்று அந்த தட்டை தட்டி விட்டு தான், தட்டி விட்டதும் தேங்காய் உருண்டுச்சு. உடனே கணக்காரன், நரி வந்து தேங்காயை தட்டி விடுது, இதை தட்டி விடுதுன்னு உடனே அவன் ஏன் கத்திட்டே ஓடி வரான். இந்த நரி அந்த தேங்காயை தள்ளிக்கிட்டே ஓடி போய் பாட்டிகிட்ட கொடுத்துருச்சு. உடனே அந்த பாட்டி என்ன பண்ணா, எப்படி இந்த தேங்காயை கொண்டு வந்துருச்சே, நம்ம செஞ்சு கொடுக்கலனா இது எதை கடிச்சு வச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு உடனே தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்து ஒரு ஆப்பத்தை சுட்டு தட்டில் வச்சு தேங்காய் பாலை ஊற்றி, நீ வந்து காட்டுக்கு எடுத்துன்னு போய் தான் இதை சாப்பிடணும், இங்கே சாப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க, நரி இருக்குதுன்ட்டு யாரும் வரமாட்டாங்க, நீ காட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டாலாம். உடனே இது என்ன பண்ணிச்சான், ரெண்டு கையால், அதாவது முன்கால் ரெண்டையும் ரெண்டு கை மாதிரி ஆக்கி அந்த ஆப்பத்தட்டை தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு பின் ரெண்டு காலால் நடந்துக்கிட்டே காட்டுக்கு போச்சான். இதை வந்து காக்காலாம் பார்த்துருச்சான். இது தலை மேலே வச்சுக்கிட்டு போகிறத பார்த்துட்டு எல்லாம் காக்கான்னு கத்திக்கிட்டே வந்து இந்த ஆப்பத்தை கொத்த ஆரம்பிச்சுதான். கொத்த ஆரம்பித்த உடனே நரி ஏன் கத்திக்கிட்டே குதிச்சுதான். குதிச்சதும் தேங்காய் பால்லாம் அப்படியே அது மூஞ்செல்லாம் வழியுது. இந்த ஆப்பம் வந்து என்னது, இந்த காக்காலாம் கொத்தி கொத்தி எல்லாம் தூக்கிட்டு பறந்துருச்சு. இது மூஞ்சியெல்லாம் தேங்காய் பால் வழிஞ்சது தான் மிச்சம். இது போட்டுட்டு இது காட்டுக்குள்ளார ஓடி போயிடுச்சான் தேங்காய் பாலை நக்கிக்கிட்டே. ஒரு காலத்தில் நம்ம தாத்தா நரி இந்த பாட்டிங்க, இந்த காக்கா எங்களோட பாட்டியை ஏமாத்தினதுக்கு இன்னைக்கு இந்த பேர காக்காங்கெல்லாம் நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அது ஓடி போயிருச்சான். இப்படி ஒரு கதை சொன்னேன். இப்போ இதில் வந்து இப்போ நான் சொல்லும்போது நரி எப்படி நடந்து போகும், ரெண்டு முன்கால தலை மேலே வச்சுக்கிட்டு ஆப்பத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து போகுது அப்படின்னும் போது அது ஒரு கற்பனை தானே போகும் குழந்தைங்க. அப்போ நடந்து போகுது. அப்போ காக்காலாம் வந்து அதை கொத்து கொத்துதுன்னு, காக்கா எங்களோட ஸ்வபாவமே என்னது, எதாவது பார்த்தா கொத்தும்,
3: கொத்தும்,
4: நம்ம வெளியில் ஏதாவது வச்சா கூட வந்து கொத்தும். அப்போ அதோடைய காக்காயினோட ஸ்வபாவமும் தெரியுது. இப்போ நரி ஏமாந்து போனது இது எல்லாமே தெரியுது இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை, கற்பனை மூலமாகவும் அதனுடைய அதுங்களுடைய இயல்பு பற்றியும் குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கதை.
3: சூப்பர் மேம். இப்போ குழந்தைகளின் மொழித்திறன் மற்றும் பேச்சு திறனை கதைகள் எவ்வாறு வளர்க்கின்றன மேம்?
4: கதைகளில் வந்து அந்த விலங்குகள் பேசுறது அல்லது மனிதர்கள் பேசுறது இதெல்லாம் வச்சு கூட அவங்க வந்து இப்போ அரசர் கதையில எல்லாம் வந்து மன்னா வணக்கம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா. ஒரு சேவகன் வராரு, வந்து அரசரை பார்த்த உடனே மன்னா வணக்கம், வாருங்கள், வா சேவகனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாரு. உடனே அவர் அமைச்சரை பார்த்து, அமைச்சரை என்னவென்று விசாரியுங்கள் அப்படிம்பாரு. இப்போ இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் கேட்குற பிள்ளைங்களுக்கு அந்த அந்த எப்படி பேசணும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க.
3: ஓகே.
4: எப்படி மரியாதையாக பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், மன்னா வணக்கம் சொல்லிட்டு வணக்கம் சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் மன்னர் போய் அவங்க தாயாரை வணங்குறாங்க அப்படின்னும்போது அமைச்சர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க. அடுத்தது ஆசிரியர்கள் மாணவர்கள், பழைய காலத்தில் இந்த குருகுலம் ஏகலைவன் கதை அப்படின்னு சொல்லும்போது ஏகலைவன் வந்து எந்த அளவுக்கு குரு மேலே ஒரு பக்தியாக இருந்தார், குரு கேட்டது கட்டவரலையே வந்து அவர் வெட்டி கொடுத்தாரு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கதை மூலமாக சொல்லும்போது அந்த அவங்க

0: அவங்க பேசுகிறத கொண்டும் அவங்களுடைய மொழித்திறன் வளருது. அவங்க பேசுகிறத அதே மாதிரி நம்ம சொல்லணும். நம்ம வந்து பேச்சு மொழியாக ஒரு மாதிரியாக சொல்லாமல், கொலோக்கியலாக அந்த மாதிரி சொல்லாமல், கொஞ்சம் தெளிவாக நம்ம பேசும்போது குழந்தைகளும் அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களும் அதை வந்து அதே போல பேசுறதுக்கு கத்துக்கிறாங்க.
1: குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்பது குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க விஜயலட்சுமி அவர்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை வருகிற புதன்கிழமை கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16, 6 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற

0: என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரல்களில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: காதலிலே தோல்வியுற்றால் தண்ணி ஒதுக்கி
3: ஆரம்பத்திலே அவசகுணமா? ஐயோ, இதையும் நானே சொல்லி கொடுக்கறேன்.
4: கண்ணி கண்ணி.

நேரம் 2:37 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேர்களே, சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
3: Left, right, left, right, about, hey! Hey! Hey!

கோபம் தானோ மனம் மாறி போவதும் ஏனோ, எங்கே நீ சென்றாலும் விடுவேனோ. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்.

0: right left, right about down.
1: நேரம் 2:44, 10 நொடிகள். FM ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம்.
1: என் பெண்ணுக்கு லாபம்,
0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா?
1: தெய்வம் பொய்யும் கூறுமா?
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் தூண்டும்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம்.

0: நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் சிவந்த மண் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: FM Rainbow 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய பிற்பகல் வணக்கத்தோடு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 3:02. நேர்களே, இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப சுகாதார சேவைகள்ல மொபைல் தொழில்நுட்பத்தின் பங்கு. சோ இது குறித்த நம்மளோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் தர இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறை மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ஆனந்தராஜ் அவர்கள். சோ நேர்களை, நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறணும், இது சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதாவது ஆரம்ப சுகாதார சேவைகள்ல மொபைல் தொழில்நுட்பத்தின் பங்கு, இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க FM ரெயின்போவுக்கு 2271760225230 அப்படின்ற இந்த நம்பருக்கு. கூடவே வெளியூர்ல இருந்து மொபைல்ல இருந்து கால் பண்றீங்க அப்படின்போது 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சோ நேர்களே வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்.
2: ஓகே, இன்னைக்கு வந்து இந்த ஆரம்ப சுகாதார சேவைகள்ல மொபைல் தொழில்நுட்பத்தின் பங்கு, ஸோ இதை பத்தி தான் பேச போறீங்க. ஸோ இதை பத்தி சொல்லுங்க டாக்டர், எம் ஹெல்த் அப்படின்னா என்ன, அதை நம்ம நேயர்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க.
3: இந்த எம் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மொபைல் ஹெல்த் அப்படின்றதோட அப்ரிவேஷன் தான் இந்த எம் ஹெல்த் அப்படின்றது. இப்போ நம்ம குடும்பங்களில், நம்ம இந்திய நாட்டிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ மொபைல் ஃபோன் இல்லாதவங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. தேசிய ஆய்வுகளில் இருக்கிற ஆராய்ச்சிகளில் அவங்க சர்வேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 86% ஆஃப் இந்தியன்ஸ் கிட்ட ஹவுஸ் ஹோல்ட்ஸில், வீட்டில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ திஸ் இட் செல்ஃப் டெல்ஸ் நமக்கு என்னென்னா, ஆல்மோஸ்ட்டு மோர் தென் 8 பேருக்கு வீட்டில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. ஸோ அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு மொபைல் ஃபோனில் இப்போ முன்னாடி எப்படின்னா வந்துட்டு தொலைபேசி என்பது ஒருத்தரை தொடர்பு கொள்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாதனமாக இருந்தது. நம்ம ஒருத்தவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு, இல்லை அவங்களுக்கு SMS மெசேஜஸ் அனுப்புறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து தொலைபேசியோடைய யூசேஜ் இருந்தது. பட்டு கடந்த ஒரு 10-15 வருடங்களில் இதோடைய ஹிஸ்ட்ரியை ரொம்ப மாறி போயிருக்கு. மொபைல் ஃபோன் பேசுறதுக்குன்றது விட அதோட யூசேஜ் இன்னும் ரொம்ப அதிகமாக வந்து மக்களிடையே வந்து போயிட்டுருக்கு. ஒரு மொபைல் ஃபோன் மூலயமா, ஒரு தொலைபேசி, ஒரு அலை, ஒரு கைபேசி மூலயமா நம்ம உட்காந்த இடத்துல நம்மளால் வந்துட்டு பேங்கிங் சர்வீசஸ், நம்மளால் வந்துட்டு பணப்பரிமாற்றங்கள் செய்ய முடியுது, நம்மளால் உட்காந்த இடத்துல ஃபுட் ஆர்டர் செய்ய முடியுது, அனைத்து தகவல்களை நம்மளால் வந்து பெற முடியுது. நியூஸ் சேனலில் என்ன பார்க்குறோமோ அதை நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லேயே நம்ம பார்த்துக்கணும். நாட்டில் என்ன நடக்குதுன்ற அந்த செய்திகள் வந்து நமக்கு வந்து சேருது. ஸோ அந்த அலைபேசி என்பது அந்த பேசுறதுன்றதை தவிர்த்து இன்னும் நிறையா விஷயங்களுக்கு பயன்படுது. அப்படி பயன்படும் போது ஹெல்த், ஒருத்தவங்களுடைய உடல் நலத்தையும் காப்பதற்காக ஏன் இந்த வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த அலைபேசி ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஞ்ஞானிகள் யோசித்து கொண்டு வந்த ஒரு தொழில்நுட்பம் தான் வந்து எம் ஹெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் ஹெல்த். ஒருத்தவங்க ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க, அந்த மொபைல் ஃபோன் மூலயமா அவங்களுடைய சுகாதாரத்தை, அவங்களுடைய உடல் நலத்தை அவங்களால எப்படி பேணி பாதுகாக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த எம் ஹெல்த். இதில் நிறையா வந்து இந்த ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படி என்பது அந்த மொபைல் ஃபோனோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். ஸோ அதில் அந்த கேமரா ஃபோன், டச் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்ம நிறைய பேர் வச்சுருக்க அந்த சாதனம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் என்பது வெறும் ஒரு கேமரா அட்டாச் பண்ண ஒரு செல்ஃபோன் மட்டும் இல்லாமல், அதில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு லைட்டு, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஒருத்தவங்க பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறது, ப்ராக்சிமிட்டி சென்சார், கைரோஸ்கோப்பு, ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 15 விதமான சென்சார்ஸ் வந்து ஒவ்வொரு மொபைல் ஃபோனுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இது மூலயமா நம்ம பேச

0: பேசுறது மட்டும் இல்லாமல் இந்த ரூமில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது, நமக்கு வந்து இங்கே லைட்டிங் எவ்வளோ இருக்குது, ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது நம்ம அட்மாஸ்பியரை, நம்ம என்ன வேகத்தில் போகிறோம், ஓகே, அதை எல்லாத்தையுமே நம்மளால் வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பேஸ் பண்ணி எப்படி ஒருத்தவங்களுடைய வைட்டல் பேராமீட்டர்ஸ் இல்லை அவங்களுடைய நியூட்ரிஷன், அவங்களுடைய உடல் நலன், அவங்களுடைய சாப்பாடு எப்படி அவங்க வந்து உட்கொள்கிறாங்க, அதோடய அளவுகள் என்ன அப்படின்ற பல விஷயங்களை இந்த சென்சார்ஸ் மூலமா எப்படி நம்ம மானிட்டர் பண்ணலாம், அதை எப்படி வந்து நம்ம வந்து கண்காணித்து அவங்களுடைய உடல் நலம் மேம்படுத்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த மொபைல் ஹெல்த் அப்படின்றது. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு பர்சனல் ஹெல்த் அசிஸ்டன்ட், ஒரு உதவி, அவங்களுடைய சுகாதாரத்தை பார்க்கக்கூடிய ஒரு உதவி ஆய்வாளர் மாதிரி இந்த மொபைல் ஹெல்த் அசிஸ்டன்ட் டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து யங்ஸ்டர்ஸ் இல்லாமல் வயதானவங்களுக்கும் எப்படி வந்து யூஸ் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அகைன், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ வந்து மொபைல் இல்லாத வீடுகள் இல்லை அப்படின்றது இப்போ ரொம்ப தெரிஞ்ச விஷயம். ஈவன் வயதானவர்களும் அவங்களும் வந்து மொபைல் ஃபோன்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறையா பேர் வந்து அது மூலியமாக பாட்டு கேட்குறதோ இல்லை வந்து சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறது இல்லை ஈவன் ஓடிடி சேனல்ஸ் பார்க்குறதுன்னு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வயதானவர்களுக்கு மொபைல் ஃபோன் இல்லைன்ற கருத்து வந்து இப்போ வந்து நம்ம அது ஏற்புடையதாக சொல்ல முடியாது. அதே சமயம் எல்லாராலையும் இதை யூஸ் பண்ண முடியுமா, ஏன்னா மொபைல் என்பது ஒரு சின்ன ஸ்க்ரீன், ஒரு 6 அங்குலம் உள்ள ஒரு ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீனில் அந்த ஃபாண்ட்டை வந்து அவங்களால ரீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இது இருக்கணும். ஸோ அதெல்லாமும் பார்த்தாலும் சில சமயம் இப்போ வந்து அரசுலேயே வந்து நிறையா வந்து இப்போ எம் ஹெல்த்துக்காக நிறையா இன்டர்வென்ஷன்ஸ் வந்து வயோதிகர்கள், ஏன்னா இவங்களில் நிறைய பேர் சுகர் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மருந்துகளை வந்து அவங்க ரெகுலராக எடுத்துக்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது வந்து இதனால் பிரச்சனைகள் வந்தால் அதுக்கான பயனுள்ள தகவல்களை எங்கே அவங்க பெறுறது அப்படின்ற விஷயங்களும் வந்து இப்போ அரசாங்கத்திலேயே நிறையா வந்து இந்த எம் ஹெல்த் அப்ளிகேஷன்ஸ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து இருக்குது, ப்ரைவேட்டாகவும் நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வெறும் யங்ஸ்டர்ஸுக்கு மட்டும்தான்றது நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. வயதோகியர்களும் அவங்களுடைய முக்கியமாக அவங்களுக்கு தான் அது மெயினாக தேவைப்படும். ஏன்னா டாக்டர்கிட்ட போய் பார்க்கணுன்னா யாராவது ஒருத்தவங்க அவங்கள கூட்டிட்டு போகணும், யாரோ அவங்கள அழைச்சிட்டு போகணும், இல்லை வந்து அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுக்குன்னு வீட்டில் யாராவது இருக்கணும் அவங்கள வந்து பராமரிக்கிறதுக்கு. ஆனால் இந்த ஹெல்த் எம் ஹெல்த் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்போது அவங்களால அவங்களுடைய உடல் நலம் அவங்களே பார்த்துக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கு தான் இந்த மெயினாக இந்த தொழில்நுட்பம் போய் சேரணும் அப்படின்றது எங்களுடைய கருத்து.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ இந்த நோய் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இதை தடுக்கிறதுக்கு மொபைல் ஃபோன் எந்த மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணுது, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: நம்ம வந்து இப்போ இந்த நம்மளுடைய இன்றைய இப்போ டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அவங்களோட மருத்துவ சேவைகளில், ஆரம்ப மருத்துவ சேவைகளில் நமக்கு வந்து இந்த எம் ஹெல்த் அப்ளிகேஷன்ஸ் எப்படின்றது. ஸோ இப்போ இப்போ டெக்னாலஜின்னு நம்ம சொன்னாலே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய ஹைடெக் ஹாஸ்பிட்டல்ஸில், கார்பரேட்டில், இல்லை வந்து பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜஸில், அந்த மாதிரியான மருத்துவமனைகளில் தான் இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் இருக்கும் அப்படின்றது தான் யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணம். ஆனால் எம் ஹெல்த் என்பது அதுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா இந்த தொழில்நுட்பத்தை மெயினாக வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ப்ரைமரி ஹெல்த் கேர் லெவலில், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிற இடத்துல அவங்களுடைய சமூகங்களில் இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரைமரி ஹெல்த் கேரில் இதை வந்து மெயினாக சொல்கிறாங்க. ப்ரைமரி ஹெல்த் கேர்லன்னு நம்ம சொல்லும்போது ப்ரிவென்ஷன், நோய் தடுப்புக்கு நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றது. ஸோ நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா வந்து பரவா நோய்கள் இல்லை தொற்றா நோய்கள்னு சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், நம்மளுடைய இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதிகள், உடல் பருமன், ஒபிசிட்டி, இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நோய் தொற்று இல்லாமல் ஒருத்தொட்டு ஒருத்தர் பரவாமல் இருக்கக்கூடிய இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பொதுவாக ஒரே ஃபார்முலா தான், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வாழ்வாதார முறைகள், அவங்களுடைய ரொட்டீனை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இருக்கணும். என்ன செய்யணும் இதுக்கு அப்படின்னா எப்பொதுவாக சொல்லக்கூடிய 4 விஷயங்கள் தான், சத்தான காய்கறிகள், சத்தான உணவு பழக்க வழக்கங்கள் அது இருக்கணும், நல்ல நியூட்ரிஷன் இருக்கணும், உடல் அவங்க வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், புகைப்பிடிக்கும் பழக்கம் மற்றும் குடிப்பழக்கம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இதுக்கு எப்படி நம்ம எம் ஹெல்த் கூட வந்து கொலெக்ட் பண்ணுறது, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர் வந்து ஜிம் போவாங்க, அவங்க கையில் வந்து ஒரு ஒரு ரிஸ்ட் பேண்டோ இல்லை ஒரு ஸ்மார்ட் பேண்டு இல்லை ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரிலாம் போட்டு, ஈவன் ட்ரிங்க்ஸ்லாம் கூட வந்திருக்கு உங்களுடைய ஸ்மார்ட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி, உங்களுடைய பிபி, உங்களுடைய பல்ஸ் ரேட்டு, உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள்லாம் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஒரு மொபைல் ஆப் இருக்குது, இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த ஆப் மூலியமாக நம்மளுடைய ரொட்டீன் பேராமீட்டர்ஸை வந்து நம்மளால் கண்காணி

0: நிற்க முடியும். ஸோ நாம் வந்து நம்மளுடைய இப்போ ஒரு லெட் அஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் ஒரு பிபி அப்பாரட்டஸாக மாற்ற முடியும். பிபி அப்பாரட்டஸ் என்பது நம்ம கையில் கட்டி பிபி பார்க்குற ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதையும் இந்த மொபைல் ஃபோனையும் நம்ம சார்ஜ் பண்ணுற போர்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த போர்ட்டில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி நம்மளால் அந்த டிவைஸில் இருந்து நம்மளுடைய பிபியை வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பிபி ரெக்கார்டிங் மட்டும் இல்லை, ஒரு இசிஜியும் டெலி இசிஜின்னு சொல்லக்கூடிய, நம்ம இசிஜி எடுக்கணும்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும், இன்னும் ஒரு லேப் போகணும், அங்கே போயிட்டு இசிஜி எடுக்கணும், அந்த இசிஜியை ஒரு டாக்டர் படித்து அது இசிஜி கரெக்டாக இல்லையான்றது சொல்லணும். ஸோ இதுக்கெல்லாமே பண விரயம், நேரம் விரயம், ஆள் விரயம், எவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு மொபைல் ஃபோனை நம்ம ஒரு இசிஜி மிஷினை நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த கன்சர்ன்டு கூட இருக்கிற அந்த மிஷினை வந்து நம்ம அட்டாச் பண்ணி நம்ம ஒரு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான், நம்ம சார்ஜிங் போர்ட்டில் மட்டுமே இன்சர்ட் பண்ணி அது மூலியமாக நம்மளோட இசிஜியை பார்த்து அது வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோட சேர்ந்து இந்த இசிஜி நார்மலாக இல்லையா அப்படின்றது ஒரு ப்ரிலிமினரி ரீடிங்காக வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் இப்போ ரத்த கொதிப்பு சொல்லியிருந்த மாதிரி சக்கரை வியாதி, நம்ம வந்து பிளட்டை வந்து சக்கரை இருக்கான்றது ரத்த டெஸ்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அகைன் அதுக்கு நம்ம பிளட்டை கலெக்ட் பண்ணி நம்ம லேபில் போய் பார்க்குறோம். அப்படி இல்லைனா நம்ம விரல் நுனியிலே வந்து குளுக்கோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனம் மூலியமாக வீட்டிலே நம்மளால் வந்து ரத்த அளவு வந்து சர்க்கரைக்கு நம்ம செக் பண்ணலாம். அதே மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மளுடைய மொபைல் ஃபோன்லையும் நம்ம பார்த்துக்கலாம். அகைன் ஒரு சின்ன கனெக்டர் மாதிரி இருக்கும், அந்த ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும், அந்த கனெக்டரை வந்து நம்ம சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்ஸில் குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸில் நம்மளுடைய ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டை வச்சோம்னா நம்மளுடைய ரத்த அளவு எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய ஹீமோக்ளோபின் ரத்த சோகை இருக்கா அனிமையா இருக்கா அப்படின்றது, அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்மளால் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நம்மளால் பார்க்க முடியும். சுருக்கமாக வந்து இந்த மொபைல் ஃபோன் என்பது அது ஒரு நடமாடும் லெபார்டரி மாதிரி கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த கன்சர்ன்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட அட்டாச் ஆகும்போது நம்மளால் இதை செய்யலாம். இது வந்து ரத்த பரிசோதனை, இதனால் நமக்கு இந்த மாதிரி நோய்கள் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்களுடைய எக்ஸசைஸ் அண்டு வெயிட் ரிடக்ஷன்லாம் இப்போ ரொம்ப மக்கள் வந்து கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் இதை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க, அவங்களோட உடல் நிலையை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இருக்கிறவங்க முடிஞ்சவங்க அவங்க இந்த ஸ்மார்ட் பேண்ட்ஸு ரிஸ்ட் பேண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. பட் சரியான வழிகாட்டுதல் இல்லாதவங்க அவங்க என்ன செய்ய முடியும், அவங்களால நிறைய பேருக்கு இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, அவங்களால இதுக்குன்னு தனியாக வாங்க முடியாது, நீங்கள் சொன்ன வயோதிகர்களுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி செய்யணும்னு தெரியாது. அதுக்கு இந்த எம் ஹெல்த் மூலியமாக இதெல்லாம் எப்படி செய்யணுன்றது ஒரு காணொலி மூலியமாகவோ இல்லை சில இமேஜஸ் மூலியமாகவோ ட்ரைனிங் வீடியோஸ் மூலியமாகவோ அரசாங்கமே வந்து ஃபிட் இந்தியா அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் அவங்களே அஃபிஷியலாக கொடுத்துருக்க ஒரு ஆப் தான். ஸோ இந்த ஆப்பில் அவங்க பார்க்கும்போது உங்களுடைய ஏஜை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன வயசு, உங்களுக்கு என்ன ஜெண்டர், மேல் ஃபீமேல், வயோதிகர்களா இல்லை இளம் பருவதினரா இல்லை வந்து அடல்ஸான்றதை பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸசைசஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க, வீடியோஸும் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இதை நம்ம யூடியூப்லேயே பார்த்துக்கலாமே, இதுக்கு எதுக்கு நம்ம ஒரு தனியாக ஒரு ஆப் என்ன இதுன்ற மாதிரி எதாவது க்வெஸ்சன்ஸ் வரலாம். என்ன ஒன்று, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து டாக்டர்ஸ் பார்த்து உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வயசுக்கு இந்தந்த இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஃபிஷியல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதை தான் நான் அவங்க ப்ரிஃபரபிளி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா சரியான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றத சொல்லலாம். இது வந்து ரிலேட்டட் டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம், குடிப்பழக்கம் இதிலேருந்து ஏதாவது மீண்டு வருதுன்னு போது அதுக்காகவும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எம் டொபாக்கோ செசேஷன், எம் செசேஷன் அப்படின்னு ஒரு மொபைல் செசேஷன் அப்படின்னா வந்து புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்து, ஒருத்தர் வந்து நான் ஸ்மோக்கிங் விடணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்றதாகவும் யோசிக்கும்போது இந்த எம் அப்ளிகேஷனில் நம்ம எம் செசேஷன் அப்ளிகேஷனில் லாகின் பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன ஸ்டெப்ஸ் ஆஃப் எப்படி வந்து புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விடுறது அப்படின்ற, நிறைய பேருக்கு அதை வெளியில் போய் சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போய் அவங்க என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இதை விடாமல் இருக்காங்கன்றது தான் ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அப்ளிகேஷன் மூலியமாகவும் நம்மளால் வந்து இந்த நம்ம உடல் நலத்தை பேணி நம்மளை வந்து நோய் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். நேர்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற கால் பண்ணுங்க 2271760 2275230 என்ற இந்த நம்பரில். இன்னைக்கு ஆரம்ப சுகாதார சேவைகளில் மொபைல் தொழில்நுட்பத்தின் பங்கு, ஸோ இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்ககிட்ட இருந்ததுன்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.
2: ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி

0: ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கேட்டுட்ருக்கீங்க நேர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.8 இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நேரம் 3:16:43 நொடிகள் ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார சேவைகளில் மொபைல் தொழில்நுட்பத்தின் பங்கு, இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நமக்கு விளக்கம் தந்துட்டுருக்காரு. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ஆனந்தராஜ் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
3: டாக்டர், இப்போ இந்த ரீடிங் அப்படிங்கறத மொபைல் போன் மூலமா கனெக்ட் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இதே டெஸ்ட் லேப்ல எடுக்கும் பொழுது வேரியேஷன்ஸ் அப்படிங்கறது வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ 100% இதுல ரிலை பண்ண முடியாது. அதனால ரீடிங் அப்படிங்கறது ஒரு ரேண்டம் ரீடிங்கா நீங்க கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ப்ரெஷரா இருக்கட்டும் அல்லது சுகரா இருக்கட்டும் அவங்க எடுத்து அந்த மொபைல்ல செக் பண்ணிக்கிறது. சோ இது வந்து எஃபெக்டிவ் தான டாக்டர்? அந்த ரேண்டம் டெஸ்ட் பண்ணும் போது மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா இருக்கும். சோ இது கரெக்டான ரீடிங் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் லீட் பண்ணலாமா, அல்லது எப்படி இது வந்து நம்பகத்தன்மை அப்படிங்கறது எந்த அளவுக்கு நம்ம அந்த அக்யூரசி அப்படிங்கறது இதுல இருக்கும்? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
4: கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி மேடம் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இந்த இது சொல்கிற இந்த எம் ஹெல்த் மூலயமா வரக்கூடிய வேல்யூஸை நான் நம்பலாமா, இல்லை இது வந்து எந்த அளவுக்கு இதை என்னால் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம், இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ், நம்ம சொல்ல இந்த மீட்டர்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு மார்க்கெட்டில் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வருதுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் உள்ளே வந்து மார்க்கெட்டில் வந்து இதை வந்து சம்படி சர்டிஃபைஸ் திஸ், இதை வந்து ஓகே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அரசாங்கம் அனுமதித்ததுக்கப்புறம் தான் இதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பண்ண முடியாது. ஆனாலும் லாஸ்ட்லேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பட் என்ன சொல்ல வரோம்னா, இதை மட்டுமே நம்ம கம்ப்ளீட்டாக ரிலே பண்ணி நம்ம வந்து நார்மல்னு நம்ம எப்பயுமே இருக்கக்கூடாது. எப்பயாவது ஒரு தடவை நம்ம லேப்லேயுமே நம்ம டெஸ்ட் பண்ணணும். நம்மளுடைய பிளட் ரிசல்ட்ஸ் ஆகட்டும், நம்மளுடைய பிபி வேல்யூ, ஹார்ட் வேல்யூ எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேரியபிள்ஸ்னால் அதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும், ஒருத்தருக்குள்ளேயே இது மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் என்னுடைய பிபியை வந்து ஒரு பிபி அப்பரேட்டஸ் மூலயமா மெஷர் பண்ணி ஒரு வேல்யூ வருதுன்னா, அடுத்த 2 நிமிஷம் நான் திருப்பி இதே பிபி மெஷர் பண்ணுறேன், இதே ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறேன், அதே வேல்யூ வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள், நம்மளுடைய இந்த எல்லா வைட்டல்ஸும் வந்து இது வந்து ஒரு மிஷின் மாதிரி கிடையாது. நம்மளுடைய நிறைய விஷயங்கள்னால, நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால வேல்யூஸ் இப்படி எப்படி நமக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமாகவோ இல்லை ரொம்ப கம்மியானாலோ கண்டிப்பாக என்ன பிரச்சனைன்றது, ஏதோ நோய் தாக்கம் இருக்கான்றத நம்ம பார்க்கணும். இதை வந்து டெய்லி மானிட்டரிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ரொவைடட் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து சர்டிஃபைடு அப்ளிகேஷன்ஸாக இருக்கணும். இப்போ என்னென்னா கவர்மெண்ட்டில் நிறைய, இப்போ இது இந்த பிளே ஸ்டோர் ஆகட்டும், ஆப் ஸ்டோர் ஆகட்டும், இந்த மொபைல் ஹெல்த்தில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து அன்சர்டிஃபைடாகவே நிறைய வந்து இப்போ ஃபீல்டில் இருக்குது. ஸோ கரெக்டான மொபைல் ஹெல்த் அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் டாக்டர்ஸ் நாங்கள் கேட்டுக்கிறோம். நீங்கள் எந்த டாக்டரை நீங்கள் பார்த்தாலும் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய உடல்நலத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்ககிட்டயே இந்த அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணலாமா, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி என்னுடைய பிளட் பிபி, என்னுடைய சுகர் வேல்யூஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு இது எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா அது பெட்டராக இருக்கும். நீங்கள் மொபைல் ஹெல்த்தை யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணலாம், பட் அட் த சேம் டைம் 1 in 3 months இல்லை ப்ரிஃபரபிளி 1 in a month நீங்கள் லேப் வேல்யூஸும் எடுத்து பார்க்கணும் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
2: ஓகே டாக்டர், கேட்டிருப்பாங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு பிரேக் அப்புறம்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
5: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். எஃப் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில ஆரம்ப சுகாதார சேவைகளில் மொபைல் தொழில்நுட்பத்தின் பங்கு, இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான்.

0: கேட்டுட்ருக்கோம். ஸோ சொல்லுங்கள் டாக்டர், இப்போ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் புதிய தாய்மார்களுக்கும் இந்த மொபைல் ஃபோன் வந்து எப்படிலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள் இவங்களுக்குமே வந்துட்டு, இவங்க நம்ம ஹெல்த் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த மதர் அண்ட் சைல்டு ஹெல்த் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எல்லா ப்ரோக்ராம்ஸ்லேயும் சரி, இல்லை ஃபண்ட் அலோகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே தாய்மார்கள் கர்ப்பிணிகளுக்கு நிறையா வந்து அரசாங்கம் வந்து செஞ்சிட்ருக்கு. ஸோ அதில் ஒரு விஷயமா இந்த மொபைல் யூஸ் பண்ணி அவங்களுடைய உடல் நலத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது, இப்போ வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸ், ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழ்காரி அப்படின்ட்டு ஒரு மொபைல் ஹெல்த் அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட்டே யூஸ் பண்ணிட சொல்லியிருக்காங்க. மதர் அண்ட் சைல்டு ட்ராக்கிங் சிஸ்டம் MCTS அப்படின்ட்டும் ஒரு சிஸ்டம் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது. ஒருத்தவங்க அட்டை போட வராங்க ப்ரெக்னென்ட்டுன்னு பார்த்துட்டு, அவங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ இல்லை நம்ம ராஜீவ்காந்தி மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ப்ரைவேட் கிளினிக்கோ எங்கே போனாலும் அவங்க வந்து அட்டை போடுறதுக்கு தான் மெயினாக சொல்லுவாங்க. ஸோ அவங்க அட்டை போடும்போது அவங்களுடைய ஆதார் நம்பர், அவங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு அவங்க மொபைல் நம்பர் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த MCTS மதர் அண்ட் சைல்டு ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு

சிஸ்டம் வந்து கவர்மெண்ட்டில் இருக்குது. ஒருத்தவங்க அட்டைப்போட வராங்க ப்ரெக்னென்ட்டுன்னு பார்த்துட்டு அவங்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ இல்லை நம்ம ராஜீவ்காந்தி மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ப்ரைவேட் கிளினிக்கோ எங்கே போனாலும் அவங்க வந்து அட்டை போடுறதுக்கு தான் மெயினாக சொல்லுவாங்க. ஸோ அவங்க அட்டை போடும்போது அவங்களுடைய ஆதார் நம்பர், அவங்களுடைய மொபைல் நம்பர் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு அவங்க மொபைல் நம்பர் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த MCTS மதர் அண்ட் சைல்டு ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு நேஷனல் ஹெல்த் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அந்த திட்டத்தின் மூலியமாக இவங்களுடைய மொபைல் நம்பருக்கு இவங்க ஒன்ஸ் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா இவங்க ரெகுலராக வந்து செக்கப்புக்கு வராங்களா அப்படின்றது அந்த ஏஎன்எம் இல்லை அந்த ஸ்டாஃப் அவங்க வந்து ரெப்போர்ட் பண்ணி ப்ரோக்ராமில் ரெக்கார்ட் பண்ண, அதுக்குன்னு அவங்களுக்கு தனியாக செயலிகள் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் அவங்க என்ட்ரி போடணும். குறைஞ்சபட்சம் 4-5 விசிட் ஆச்சு அவங்க இந்த 10 months ஆஃப் டைம் பீரியடில் இருக்கணும். இப்போ இன்வென் 10 visits மேலே கூட சொல்கிறாங்க. யூஸ்வலாக எல்லோரும் வருவாங்க, நம்ம சைட்டில் அது ஒரு இஷ்யூ இல்லை. பட் மற்ற மாநிலங்களில் ஒரு சிங்கிள் விசிட் கூட போகாமல் அளவுக்கு இப்போ இவங்க கர்ப்பிணி பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்காக மெயினாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து 6th week இல்லை வந்து ஒரு முதல் மாதம் 2nd மாதத்தில் அவங்களோட கர்ப்பத்தை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்த விசிட் அவங்களுக்கு வந்து 6 வாரம் கழித்து வருது. 6 வாரம் கழித்து இவங்க வரலை, அதனால் அந்த கன்சர்ன்டு நர்ஸ் வந்து அதை என்ட்ரி போடல அப்ளிகேஷனில். உடனே என்னாகும், அந்த சென்டர்லேருந்து அவங்களுக்கு டைரெக்டாக மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி உங்களுடைய போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மெசேஜ் வந்துடும், உங்களுடைய கர்ப்பகால செக்கப் வந்து இந்த தேதியில் இருக்குன்னு ஒரு ரிமைண்டர் மெசேஜ் வரும். இவங்க ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அந்த டாக்டரு, அந்த கன்சர்ன்டு பிஹெச்சியோடைய டாக்டரு, அந்த ஏஎன்எம் ஸ்டாஃப், ஆஷா ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாருக்குமே இவங்க வந்து செக்கப் இன்னைய தேதிக்கு வரணும், இவங்க வரலை அப்படின்றது மெசேஜ் போயிடும். ஸோ இந்த மெசேஜ் போகிறதுனால என்னாவும் இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் உடனே அவங்க வீட்டில் என்ன ஆச்சு, இவங்க ஏன் வரலை, என்ன இதுன்னு பார்த்து அவங்கள அடுத்த வாரம் விசிட் கிளினிக் ஆச்சு அவங்க இமீடியட்டாக வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள மொபிலைஸ் பண்ணாங்க. ஸோ இது மூலியமாக நிறையா வந்து நம்மளுடைய செக்கப் சதவீதம் வந்து அதிகமாகிருக்கு. ஸோ ஒரு கர்ப்பிணி பெண் ரெகுலராக இந்த மாதிரி வந்து மாதம் மாதம் வந்து டாக்டர்கிட்ட வந்து காட்டணும் அப்படின்றதுக்கு இந்த மதர் அண்ட் சைல்டு ட்ராக்கிங் சிஸ்டம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். கர்ப்பிணி பெண்ணுக்கு ரிமைண்டர் மெசேஜ் போகுது, கன்சர்ன்டு டாக்டர் ஏஎன்எம்ஸ் ஃபீல்டு ஸ்டாஃப் அவங்களுக்கு இவங்க ரிப்போர்ட் ஆகலைனா இவங்க ஏன் ரிப்போர்ட் ஆகலைன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மெசேஜ் போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கில்காரி அப்ளிகேஷன்னு சொன்னால் அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ இவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு கால் வந்து வரும், அந்த ரெஜிஸ்டர்ட் நம்பருக்கு அவங்களுக்கு கால் வரும். அதில் கொஞ்சம் ஹெல்த் மெசேஜஸ், ரெக்கார்டட் மெசேஜஸ், IVRS மெசேஜஸ் வந்து அவங்களுக்கு வரும். என்ன அந்த வாரத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போ முதல் கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாசங்களுக்கு என்ன சாப்பாடு சாப்பிடணுமோ, இல்லை மெயினாக அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வாமிட்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கும், தலை சுற்றல் வாந்தி அதெல்லாம் அதிகமாக இருக்கும். அப்படியே போகும்போது செகண்ட் ட்ரைமஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமாக மடி இறங்குது, இப்போ குழந்தை பெருசாகும் போது அதுக்கேற்ற மாதிரி குழந்தை அசைவுகள் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும் போது அது ரிலேட்டடாக அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் அந்த வாரத்தில் அவங்க உடம்புல என்ன மாற்றங்கள் நிகழுதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து மெசேஜஸ் வந்து போகும். ஒரு வாய்ஸ் ரெக்கார்டட், ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி ரெக்கார்டட் வாய்ஸாக போகும். அது எந்த மாநிலமோ அந்த மாநில மொழி என்னமோ அந்த மொழியில் தான் போகும். இங்கிலீஷில் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு ஹிந்தியோ இல்லை தமிழோ என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜில் அவங்களுக்கு வந்து ஆடியோ ரெக்கார்டட் மெசேஜஸ் வந்து ப்ளே ஆகும். இது மட்டும் இல்லாமல் இவங்க குழந்தை பிடித்த முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் மெயினாக பார்க்கக்கூடியது என்னென்னா தடுப்பூசி, வேக்சினேஷன். ஸோ இந்த வேக்சினேஷனும் நம்ம யூஸ்வலாக சொல்கிறது என்னென்னா டைமுக்கு தடுப்பூசி எடுத்துக்கணும் அப்படின்றது தான். ஆனால் அந்த கார்டில் நம்ம எழுதி கொடுத்தாலும் இவங்களுக்கு இருக்கிற வேலை பலுனாலேயோ இல்லை மற்ற வீட்டு வேலைகள்னாலேயோ சில சமயம் அவங்க வந்து இந்த தடுப்பூசியை டைமுக்கு எடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக எப்படி நம்ம ஆன்டிநேட்டலாக அவங்களுக்கு வந்து ரிமைண்டர் மெசேஜஸ் போச்சோ, அதே மாதிரி போஸ்ட் நேட்டலாக இவங்களுக்கு வந்து தடுப்பூசி இந்த தேதிக்கு உங்கள் குழந்தைக்கு இந்த டைமில் தடுப்பூசி இருக்குது அப்படின்னு குழந்தைக்கு முன்னாடியே அந்த ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில் மெசேஜ் போயிடும். அதே மாதிரி தான் இவங்க வேக்சினுக்கு ரிப்போர்ட் பண்ணல வரலை அப்படின்னா உடனே சிஸ்டருக்கு வந்து இவங்க வரலை என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு ரிமைண்டர் மெசேஜ் வந்துடும். யூஸ்வலாக நம்ம சைடில் அது ரொம்ப கம்மி, ஏன்னா நம்ம இதில் நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது ப்ரெக்னென்ட் அண்டு போஸ்ட்நேட்டல் மதர்ஸ்லாம் எல்லோரும் அவங்க தடுப்பூசி செக்கப் எல்லாம் ரெகுலராக பண்ணிக்கிறாங்க. பட் என்னென்னா சில மாநிலங்களில் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாயார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பயனுள்ள தகவல்கள் வந்து இந்த செயலிகள் மூலமா நம்ம வந்து பெற முடியும். எப்படி அவங்க கரெக்ட் பொசிஷனிங், எப்படி பால் ஊற்ற விகிதங்கள் எப்படி இருக்குது, மெயினாக வந்து இப்போ ஒர்க்கிங் மதர்ஸாக இருக்காங்க அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னும் போது எப்படி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுட்டு போகலாம். நம்ம பாட்டில் பால் போடுறதை அவாய்ட் பண்ணணும். 6 மாதத்துக்கு வெறும் தாய்பால் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா August 1-7 நமக்கு இது உலக தாய்ப்பால் வார தினம் நடந்துட்டுருக்கு. ஸோ தாய்ப்பால் பற்றி நம்ம நிறையா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. அவங்களுக்கு எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், அதை எப்படி சுத்தமாக எப்படி நம்ம செய்யணும் அப்படின்ற செய்முறைகள், அந்த வழிமுறைகள் வீடியோஸாகவே வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ்லேருந்து அவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல்

0: அவங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள். ஏன்னா வந்து கர்ப்பகாலம் என்பது ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் மதருக்கு இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு வந்துட்டு நிறையா அவங்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்கலாம். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, இதை சாப்பிடுன்னுவாங்க, இதை சாப்பிடாதுன்னுவாங்க, இப்படி நடக்கணும், இப்படி போகணும் வரணும், நிறையா அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் நிறையா சுற்றி இருக்கிறவங்க, அவங்க பெற்றோர்கள், அவங்க வீட்டில் இருக்கிற மற்ற மூத்த உறுப்பினர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. உண்மையிலே எது கரெக்டு, என்ன சரி என்ன தப்பு அப்படின்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளையும் நிறையா வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் கூட இந்த எம் ஹெல்த் அப்ளிகேஷனில் ஒரு எஃப்ஏக்யூ மாதிரி அதிலே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் காமனாக கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, என்ன சாப்பிடணும், மெயினாக என்னென்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஜென்ரலாக யாரோ ஒருத்தரை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக, இல்லை ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பில் ஏதோ வந்ததை வச்சு அது மூலியம் அதை ரிலே பண்ணாமல் இந்த மாதிரி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு டாக் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ரெடி பண்ணக்கூடிய விஷயம் தான். என்ன தான் என்ஜினியர்ஸ் வந்து அந்த ஹெல்த் மொபைல் ஹெல்த் அப்ளிகேஷனை டிசைன் பண்ணாலும் அதில் வரக்கூடிய கண்டென்ட் வந்து டாக்டர் சொல்கிற கண்டென்ட்ஸ் தான். ஸோ அதனால தான் சொல்கிறோம், ப்ரிஃபரபிளி இந்த மாதிரி வேலிடேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி சரிபார்க்கப்பட்ட தகவல்களை வந்து சரியான செயலிகள் மூலியமாக அவங்க கேட்டு தெரிஞ்சுங்கன்னா அவங்களுக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் இல்லை அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் இது மூலியமாக தீர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ஃபீச்சர் ஃபார் ப்ரெக்னென்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் மதர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் லெஸ் தென் 1 இயர்ஸ் ஆர் 2 இயர்ஸ்.
1: ஓகே, அந்த ஒரு ஆப் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகாமல் இந்த மொபைல் ஃபோன் மூலமாகவே டாக்டர்கிட்ட நம்ம அட்வைஸ் கன்சல்ட் பண்ணிக்க முடியுமா?
0: வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு சாதனம் தான் இந்த எம் ஹெல்த் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா கோவிட் டைம்ஸ், ஸோ பேண்டமிக் டைமில் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா வந்துட்டு டாக்டர் கன்சல்ட்டிங் உங்கள் ஃபேமிலி ஃபிசிஷியன்ஸ் இல்லை ஃபேமிலி டாக்டர்ஸ்கிட்ட வீடியோ கால் மூலியமாக வாட்ஸ்அப்லேயே நம்ம வந்து தொடர்பு கொண்டு நம்ம என்ன இது எப்படி நம்ம உடல்நலம் இருக்குன்றதை பார்த்தோம். அதோட ஒரு மாதிரி தான் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டில் வந்து டெலிமெடிசன், அதாவது இ சஞ்சீவினி அப்படின்ட்டு ஒரு போர்ட்டல் இருக்குங்க. ஸோ இந்த இ சஞ்சீவினின்ற போர்ட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் உருவாக்கின ஒரு வெப்சைட்டு. இதில் என்னன்னா உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் அந்த இ சஞ்சீவினின்ற ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே அதோட லிங்க் கிடைக்கும். அந்த போர்ட்டல் அந்த வெப்சைட் உள்ள போயிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி நீங்கள் ஒரு அட்டை போட்டு ஒரு க்யூவில் நின்று ஒரு டாக்டர் பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு அதே சிஸ்டம் தான். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் போகணும்னு நீங்கள் அதில் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே அந்த ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹப் அண்ட் ஸ்போக்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சைக்கிளில் இருக்கிற சக்கரம் மாதிரி நடுவில் இருக்கிறது அச்சு, சுற்றி அந்த பக்கம் எல்லாமே கம்பிகள் போயிட்டுருக்கு. அந்த அச்சு என்பது அங்கே தான் டாக்டர் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு தாலுகா லெவல்லையோ இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ அவங்க இருப்பாங்க. அந்த கன்சர்ன்டு மாவட்டத்துக்கு இல்லை அந்த கன்சர்ன்டு வாரியத்துக்கோ அவங்க வந்து கனெக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ எங்கே வெளியில் எங்கள் கம்யூனிட்டியில் அவங்க எங்கே இருந்தாலும் அங்கேருந்து அவங்க இந்த ஹப்பை வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த டெலிமெடிசன் இ சஞ்சீவினி போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா சென்ட்ரல்லேருந்தே அவங்க வந்து நீங்கள் உங்கள் என்ன இடமோ அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட இருக்க நியரஸ்ட் டாக்டர் யாருன்றதை அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து கால் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணி பேசிக்கலாம். இதுக்கு நம்ம ஸ்மார்ட் போன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு பட்டன் போன்ல கூட நம்ம வந்து பேசுற மாதிரியான ஒரு இதுதான். இல்ல எங்களுக்கு இந்த வசதி இல்ல, எங்களால வந்து எங்களுக்கு ஸ்மார்ட் போன்ஸ் இல்ல, எங்களுக்கு வீடியோ கால் பண்ண முடியல, எங்க வீட்டுல போன் இல்ல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ இல்ல ஈவன் வந்து தாய்சேய் துணை நிலம் சப் சென்டர்னு சொல்லக்கூடிய அவங்கவுங்க கிராமங்கள்லயே சப் சென்டர்ஸ் இருக்கு. இப்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சப் சென்டர்ஸ்ல கூட இப்ப கம்ப்யூட்டர் வித் பிரிண்டர் அண்ட் லேப்டாப் கனெக்டிவிட்டி வந்து எல்லா சப் சென்டர்லயுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு டெலிமெடிசன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் சப்சென்டருக்கு போனாலே அங்கே ஹெட்ஃபோன் வெப் கேமரா மைக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஸோ அது மூலியமாக அந்த பேஷண்ட்டை அந்த ஸ்க்ரீனில் உட்கார வச்சா அது மூலியமாகவே அந்த பேஷண்ட்டோட கண்டிஷனை வந்து டாக்டரால் அசஸ் பண்ண முடியும். சரிங்க, சப்சென்டரில் போய் பார்க்குறோம், ஒரு ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்து பார்க்குறோம், நீங்கள் ஸ்டெத்தை வச்சு பார்க்க மாட்டீங்க, நீங்கள் டாக்டரோட பர்சனல் டச் இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படிங்க நீங்கள் சொல்கிறத வந்து நம்ம இது பண்ண முடியும்னு கேட்கலாம். ஸோ இதுக்குமே டிவைசஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சொல்லி அவங்களுடைய பிபியை மெஷர் பண்ண சொல்லலாம், அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சொல்லி அவங்களுடைய வைட்டல்ஸ் பேராமீட்டர்ஸ் ஹார்ட் ரேட் அதெல்லாம் பார்க்கலாம். டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா யார் பக்கத்தில் இருக்காங்க அவங்க ஸ்டெத்தை வச்சு ஜஸ்ட் அவங்க சொல்கிற இடத்துல வச்சிருந்தோம் எப்படி சவுண்ட்ஸ் எப்படி கேட்குதுன்றதை அந்த பல கிலோமீட்டர் தள்ளி உள்ள டாக்டரால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பமும் ஆட் ஆகி இதில் இந்த மர்மர்ஸ் இல்லை இந்த ஹார்ட் சவுண்ட்ஸ் இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஏதாவது ஹார்ட்டில் ஏதாவது ஹோல்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ஹார்ட் பீட் துடிப்பு வந்து ஏதாவது மாறுதல்கள் இருக்கான்றது உட்பட இந்த டிஜிட்டல் ஸ்டெத்தோஸ்கோப்ஸே வந்து சொல்லிடும். ஸோ பேஷண்ட் எங்கேயோ இருக்கிறாங்க, டாக்டர் எங்கேயோ இருக்கிறாங்க, ஆனால் அவங்களால இவங்களுக்கான மருத்துவத்தை இவங்க பேஷண்ட் எப்படி இருக்காங்கன்றதை பார்த்து சொல்லி அதோட மட்டும் நிற்காமல் அப்பயே கையோடு அவங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒரு இ ப்ரிஸ்கிரிப்ஷனை அவங்க மொபைல் நம்பருக்கே கொடுத்துரும். பேப்பர்லெஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி பேப்பர்லெஸ், எந்த ஒரு மருந்து சீட்டையும்

0: எழுதி கொடுக்கறது, இந்த லேபில் போய் இந்த டெஸ்ட்டை எடுன்னு அதுக்கு ஒரு பேப்பர் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன டெஸ்ட்டு வேணுமோ உங்கள் ஃபோனுக்கே வந்துடும். உங்களுக்கு என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அது இ ப்ரிஸ்கிரிப்ஷனாக ஒரு பிடிஎஃப் உங்கள் மொபைலுக்கே வந்துடும். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டி நீங்கள் வந்து மாத்திரை இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இந்த தொழில்நுட்பம் மூலயமா நம்மளால் கிராமத்துக்கு கிராமம் ஒரு ஹார்ட் டாக்டரோ இல்லை ஒரு நியூராலஜிஸ்ட்டோ ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டோ நம்மளால் கொண்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது இவங்க எங்கே இருக்கிறாங்களோ இந்த பேஷண்ட்டையும் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு இவங்களை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி தான் இந்த இ சஞ்சீவினி இல்லை டெலிமெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஈவன் டாக்டர்ஸ்க்கே ஆகட்டும், இப்போ நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற எம்எல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து இசிஜி எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, இசிஜி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இசிஜியில் சில டவுட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒப்பீனியன் தேவைப்படுது. நம்ம என்ன செய்வோம், ரெஃபர் டு ஜிஹெச் இல்லை ரெஃபர் டு தாலுகா ஹாஸ்பிட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை மெடிக்கல் காலேஜ் இவங்களுக்கு போங்க, ஏன்னா அங்கே அதுக்கான வசதி இல்லை அப்படின்னு நம்ம ரெஃபரல் கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் அந்த டாக்டருமே அவங்களுடைய சீனியர்ஸ்கிட்ட அவங்க ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட அவங்க கன்சல்ட் பண்ணுறதுக்காகவும் டெலிமெடிசனை யூஸ் பண்ணலாம். இந்த பேஷண்ட்டை உட்கார வச்சுட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் இதுதான் சார் இது இது இருக்குது, இந்த மாதிரி டெஸ்ட் ரிப்போர்ட் இப்படி இருக்குது, இந்த பேஷண்ட்டை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், இங்கேயே நம்மக்கிட்ட இருக்கிற மருந்துகளை வச்சே நம்ம கொடுக்கலாமா இல்லை நான் ரெஃபர் பண்ணுமா என்னன்ற அந்த ஒப்பீனியனும் நம்ம கேட்டுக்கலாம். மெயினாக டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் ஜிப்மர்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கிரௌட் தான் பெரிய பிரச்சனை, எல்லாருமே அங்கதான் வந்து சேர்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு முக்காவாசி பேஷண்ட்ஸை வந்து நம்ம பிரைமரி லெவல்ல நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அதுதான் ஒரு சின்ன சளி இருமலுக்கு கூட ஜிப்மர் ஜிஹெச் இல்லை வந்து மெடிக்கல் காலேஜ் ஐஜிஎம்சி போகணும், கதிர்காமம் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்திலே இருக்கலாம். நிறைய பேர் இங்கே வந்து விழறதுனால சிக்கான பேஷண்ட்ஸுக்கு எங்களால் வந்து ப்ரையோரிட்டைஸ் பண்ணி மருத்துவம் வந்து கொடுக்கறது ஒரு சேலஞ்சாக இருக்குது. இப்போ ஒரு 100 பேர் வந்து வராங்கன்னா அதில் ஒரு 20 பேர் வந்து உண்மையிலே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு எம்டி படித்தவங்க இல்லை ஒரு வந்து சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட்டு இல்லை ஒரு எம்எஸ் படித்தவங்க அவங்க பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ். அதுக்காக தான் லெவல்ஸ் ஆஃப் கேர் வச்சுருக்கோம், ப்ரைமரி கேர், செகண்டரி கேர், டெர்ஷரி கேர். ப்ரைமரி கேர் என்பது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்ஸே அவங்களே மேனேஜ் பண்ணக்கூடிய நோய்கள். எல்லாருமே இங்கே வந்தாங்கன்னா அப்போ இவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கான லோடு வந்து கரெக்டாக இருக்காது. டெலிமெடிசன் மூலயமா அந்த டாக்டர்ஸும் யாருக்கு ஏதாவது ரெஃபரல் தேவைப்பட்டதுன்னு ஒப்பீனியன்ஸ் வந்து அவங்க இது மூலயமாவே வாங்கிக்கலாம்.
1: ஓகே, அதாவது மொபைல்ன்றது வந்து என்டர்டெயினுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றது தான். ஓகே ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசுவோம் ஒரு சின்ன பிரேக் அப்புறமா.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: நேர்களே, சிவ வள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.

0: கேட்டுட்ருக்கீங்க நேரில் எஃப்எம் ரெயின்போ 102.8 இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆரம்ப சுகாதார சேவைகளில் மொபைல் தொழில்நுட்பத்தின் பங்கு, இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நமக்கு விளக்கம் தந்துட்டுருக்காரு. புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறை மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ஆனந்தராஜ் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க டாக்டர், முக்கியமாக வந்து இந்த சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க அவங்க நோயை கட்டுப்படுத்த மொபைல் ஃபோனை எப்படிலாம் பயன்படுத்தலாம்?
1: ஸோ இந்த சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பரவா நோய்கள், தொற்றா நோய்கள், இப்போலாம் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காஸ் ஆஃப் இல்னஸாக இருக்குது நமக்கு. வந்து முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மலேரியானால, டிபி காய்ச்சல்னால, போலியோ இந்த மாதிரி வந்து ஸ்மால் பாக்ஸு இந்த மாதிரி நிறையா வந்து தொற்றும் நோய்கள்னால தான் இறப்பு விகிதம் வந்து அதிகமாக இருந்தது. இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அந்த டைம்லலாம் அப்படியே மாற மாற இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிடமியாலஜிக்கல் டிரான்சிஷன் சொல்லக்கூடிய தொற்றா நோய்கள் தான் இப்போ மெயின் காஸ் ஆஃப் டெத்தாக இருக்குது. தொற்றும் நோய்கள்லேருந்து தொற்றா நோய்களுக்கு வந்துட்டோம். இதுக்கு மெயின் ரீசன் நம்மளுடைய உடல்நிலை மாற்றங்கள், நம்ம வந்து நம்ம உடலை எப்படி பாதுகாக்கிறோம், நம்மளுடைய ரொட்டீன் எப்படி இருக்குன்றது தான். அதுவே ரொம்ப மாறி இருக்குது. போஸ்ட் கோவிட் நிறையா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆகட்டும், மக்கள் வந்து வேலைக்காக வந்து உணவை வந்து தவிர்க்கிறது, காலை உணவை தவிர்க்கிறது, இல்லை ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடாமல் இருக்கிறது, நிறையா வந்து உட்காந்த இடத்துலேயே வந்து அவங்களுடைய ஒரு ஆஃபீஸ் ரொட்டீன் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய

விஷயங்கள்னால ஸ்ட்ரெஸ்னால இதனால் அவங்களுக்கு வந்து இந்த தொற்றா நோய்களின் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ் நம்ம இவங்களை சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னா அதுவுமே ரொம்ப சிரமமாக இருக்குது. நிறைய பேர் நம்மக்கிட்ட ப்ரெசன்ட் பண்ணுறதே ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்பொழுது தான் அவங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியுது. இல்லை வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய கால் எடுக்கும்பொழுது தான் அவங்களுக்கு சக்கரை வியாதி இருக்குது அப்படின்றதே தெரியுது. ஒரு பக்கவாதம் வரும்போது தான் அவருக்கு ஆல்ரெடி பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்க பார்க்கவே இல்லை இது வரைக்கும் அப்படின்றது தெரியுது. ஸோ ரொம்ப லேட்டாக தான் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறோம். லேட்டாக டயக்னோஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க வரும்போதே நமக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், அதனால் அந்த நோய் முற்றி அந்த நோயினால் வரக்கூடிய பிற நோய்கள் அந்த தாக்கத்தினால தான் வந்து நம்மக்கிட்ட வந்து சேர்றாங்க. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸை தடுக்கிறதுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணலாம், இந்த மொபைல் ஃபோன் டெக்னாலஜி, இந்த எம் ஹெல்த்தை யூஸ் பண்ணி நம்மளால் எதை செய்ய முடியுமா? டயக்னோசிஸ் மட்டுமே இல்லை, இந்த இயர்லி காம்ப்ளிகேஷன் டிடக்ஷன்ஸும் எப்படி செய்யலாம் அப்படின்றது ஒரு நிறையா ஆய்வுகளில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. முதல்ல அந்த காம்ப்ளிகேஷன்ஸை சொல்லிடுறேன். ஏன்னா வந்து இந்த நமக்கு ரிப்போர்ட் ஆகிற நிறைய பேஷண்ட்ஸை வந்து முன்னாடியே வந்திருந்தால் இந்த மாதிரியான ஸ்ட்ரோக்கில் இருந்தோ இல்லை வந்து இந்த லிம்ப் ஆம்புடேஷன், கால் எடுக்கிறது, விரல் எடுக்கிறது, இல்லை ஹார்ட் அட்டாக் வரதுலேருந்தோ அவங்கள நம்மளால் தடுத்துருக்க முடியும். இந்த காம்ப்ளிகேஷன்ஸில் இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரைமரி ஹெல்த் கேர் லெவலில், இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அளவில் இந்த காம்ப்ளிகேஷன்ஸை டயக்னோஸ் பண்ணி இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வசதிகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கான டெஸ்ட் எல்லாம் பண்ணுறது வந்து ஒரு ஜிஹெச்லேயோ இல்லை வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஜிப்மரில் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆஸ்பத்திரிகளில் தான் இதுக்கான வசதிகள் இருக்குது. ஸோ இதை எல்லாருக்கும் நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா, இப்போ வந்து நமக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி இல்லை ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதி அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விழித்திரை, ரெட்டினா என்பது நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய விழித்திரை, இந்த விழித்திரையில் உங்களுடைய பிபி ஆல அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள் இருக்குது. நம்ம விழிகளுக்குள்ளேயும் ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் இதெல்லாமே இருக்குது. இந்த ரத்த நாளங்களை எப்படி இங்கே இருதயங்களில் மற்ற உறுப்புகளில் ரத்த நாளங்கள் ப்ரெஷர் அதிகமாகும்போது என்ன ஆகுதோ அதே மாதிரியான ஒரு பாதிப்பு கண்லேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிபி பேஷண்ட்ஸோ இல்லை இந்த சக்கரை வியாதிகள் கொண்ட பேஷண்ட்ஸோ அவங்க ரெகுலராக மானிட்டர் பண்ணாமல் ரெகுலராக செக் பண்ணாமல் இருக்கும்பொழுது இந்த ரத்த நாளங்கள்லையும் வந்துட்டு பாதிப்புகள் உண்டாகி ஒரு திடீர்னு ஒரு அவங்களுடைய பார்வையை இழக்கும் அளவுக்கு அவங்களுக்கு இந்த நோயோட தாக்கம் அதிகமாயிடும். ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக இதோட வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது வந்து ஒரு புற கண்ணில் வர மாதிரி, புற ஆப்ரேஷன் பண்ணி வயசானவங்களுக்கு லென்ஸ் வைப்பாங்க அந்த மாதிரி கிடையாது. இது இதெல்லாம் வந்து இமீடியட்டாக பார்க்கலன்னா நமக்கு வந்து இர்ரிவர்சபிள் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விழித்திறன் அதோடைய சக்தியை இழந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால் அந்த எதுவும் செய்ய முடியாது. லென்ஸ் வைக்கிறதுனால மட்டுமே வந்து அவங்களுடைய பார்வையை நம்மளால் மீட்டெடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் ரொம்ப சீரியஸான காம்ப்ளிகேஷன். எப்படி ஹார்ட் அட்டாக் என்பது ஒருத்தருக்கு உயிருக்கே ஒரு பாதிப்பை உண்டாக்கும், ஒரு பக்கவாதம் என்பது அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது அவங்களால உயிருக்கே பாதிப்பு உண்டாகும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இதுவும் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன். ஏன்னா பார்வை என்பது ரொம்ப முக்கியம், முக்கியமாக வயசானவர்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு ஒரு அவங்களுடைய உடல் திறன். ஸோ இதை வந்து எப்படி நம்ம எம் ஹெல்த் மூலமா எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு ஆராய்ச்சிகள் செய்யும் பொழுது, இந்த மொபைல் ஃபோனில் இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்து அட்டாச்சாக இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் சொல்லும்போது நமக்கு அது பின்னால் அந்த கேமரா இருக்குது. அந்த கேமராவை நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் வந்து இந்த விழித்திறன் எப்படி இருக்குன்றத, விழித்திரை எப்படி இருக்குன்றத பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஆய்வுகளில் வந்தது தான். இந்த விழித்திறனை பார்க்குறதுக்கு நம்ம யூஸ்வலாக வந்து விஷன் செக் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் படிக்க சொல்லுவாங்க, இல்லை வந்து ஆல்ஃபபெட்ஸ் படிக்க சொல்லுவாங்க. அது வந்து உங்களுடைய விஷன் கரெக்டாக இருக்கான்றது. நீங்கள் கண்ணாடி வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய விஷன் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நம்பர்ஸ் படிக்கிறது. ஆனால் இந்த விழித்திரை, இந்த ரெட்டினாவை பார்க்குறதுக்கு வந்து ஆப்தால்மோஸ்கோப் இல்லை ஃபண்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. எப்படி பிபி அப்பரேட்டஸ்ன்னு சொன்னமோ இல்லை குளுக்கோமீட்டர்னு சொன்னமோ அந்த மாதிரி விழித்திரையை பார்க்குறதுக்கு இந்த ஆப்தால்மோஸ்கோப், ஃபண்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண் டாக்டர்கள், ஆப்தால்மாலஜிஸ்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது வந்து அவங்க தான் வச்சுருப்பாங்க. என்ன ஒன்று, ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளால் ஒரு ஒவ்வொரு பிஹெச்சிக்கும் இல்லை ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்களும் நம்மளால் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்ட் பண்ண முடியாது. அது வந்து நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க, கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி அந்த கேம்ப்ஸில் இவங்க ஸ்க்ரீன் பண்ணாதான் உண்டு. அதுவுமே வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்குது அப்படின்றதும் முக்கியம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த மொபைல் கேமராலேயே ஒரு சின்ன கிளிப் மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நம்ம கேமராவில் மேலே வந்து அந்த ஆஃப்தால்மோ
ஆப்டோமோஸ்கோப் எப்படி இருக்கோ, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன டைப் ஆஃப் லென்ஸ் இருக்கோ அதை இந்த ப்ரைமரி லென்ஸ் மேலே ஆட் பண்ணி அது மூலியமாக ஒரு டெக்னீஷியனை ட்ரெயின் பண்ணி உங்களோட விழித்திரையை நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடியும். அந்த ஃபோட்டோவை க்ளவுடில் அப்லோட் பண்ணி அதில் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக இந்த விழித்திரையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, ரத்த நாளங்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கா இல்லையா, இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி, ஹைப்பர் டென்சிவ் ரெட்டினோபதி சேஞ்சஸ் அதில் இருக்கா இல்லையான்றது நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இவங்க வந்து ஒரு அரவிந்தர் கண் மருத்துவமனை இல்லை ஒரு ஜிஹெச் இல்லை

0: ஜிப்மரு இந்த மாதிரி பெரிய இடங்களுக்கு போய் ஒரு கண் டாக்டரை போய் பார்த்து என்ன நடக்குது அப்படின்ற அவங்க கண் எப்படி இருக்குன்றதை இங்கேயே வந்து நம்மளால் ஸ்க்ரீன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து இதுதான் கன்ஃபர்மேட்ரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு காலர் கேட்டிருந்த மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டை வச்சு மட்டுமே நம்ம ரிலே பண்ணலாமான்னா கிடையாது. ஸோ என்னென்னா இதில் வந்து உங்களால் ஃபஸ்ட் லெவல் ஸ்க்ரீனிங், இப்போ நம்ம வந்து ஒரு 1000 பேருக்கு நம்ம இந்த கண் டாக்டர் போய் பார்க்குறாங்க அப்படின்னா இதில் அந்த கண் பிரச்சனை உள்ளவங்க ஒரு 10% பேர் இருக்காங்க, ஒரு 50-100 பேருக்குள்ளே இருக்காங்க. இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்களா, அதில் ப்ரைமரியாக யாருக்கு நம்ம ஸ்க்ரீன் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது எப்படி அப்படின்றத பார்க்கறதுக்கு இந்த தொழில்நுட்பம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேம்ப்புக்கு வரும்பொழுது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி ஆல்ரெடி கம்யூனிட்டிலே வந்து இந்த ஸ்டாஃப் ஆஷா ஒர்க்கர்ஸ் இல்லை ஏஎன்எம்ஸ் இல்லை ஃபீல்டு ஸ்டாஃப் அவங்க ஸ்க்ரீன் பண்ணி இதில் ஒரு சில பேருக்கு சேஞ்சஸ் தெரியுது, அதனால் இவங்கள கண்டிப்பாக வந்து கேம்ப் அட்டன் பண்ண சொல்லி டாக்டரை வந்து பார்க்க சொல்லி சொல்லலாம் அப்படின்னு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டெக்னாலஜி தட் எம்ஹெல்த் வில் பி ஆஃபரிங் டு. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்த மாதிரி டிஜிட்டல் இசிஜி, இந்த மொபைல் ஃபோன் மூலியமாகவே அந்த போர்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி அந்த இசிஜியை வந்து நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். எடுத்து அதோட ரிப்போர்ட் என்னன்றதையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த அப்பாரட்டஸை வந்து இந்த மொபைல் ஃபோனை வந்து ஒரு லேப் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். அந்த சார்ஜிங் போர்ட்டில் ஒரு சின்ன குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ணி நம்மளால் வந்துட்டு நம்மளுடைய ரத்த அளவு எப்படி இருக்குன்றத சொல்லலாம். இது இல்லாமல் இப்போ கவர்மெண்ட்டில் வந்து சிம்பிள் ஆப் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து அவங்க இந்த ஹைப்பர் டென்சிவ் பேஷன்ஸ் ரத்த கொதிப்பு உள்ள பேஷன்ஸ்க்கு மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே பிபி பார்த்தாலும் சரி அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த தேதி போட்டு இந்த தேதியில் நம்ம ஒரு டைரி போட்டு எழுதுற மாதிரி தான், டைரி எங்கே வைப்போம் என்ன எதுன்றது தெரியாது, ஆனால் நம்ம கையோடய நம்ம மொபைல் ஃபோன் இருக்குன்றதுனால அதில் நம்ம இதை வந்து பதிவு பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளோட பிபி ஏறுதா இறங்குதான்றதை நம்ம டாக்டர் வந்து நம்ம மொபைல் ஃபோன் மூலியமாகவே அவங்களால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இந்த வேல்யூஸ் வந்து வெப்சைட்டில் போய் அப்லோட் ஆகும். ஸோ டாக்டர்ஸ் அவங்களுடைய பேஷண்ட்ஸ் யார் இதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்களோ யார் அதே மாதிரி தான் இந்த தாய்மார்களுக்கு சொன்ன மாதிரி இவங்களுக்கு மாதம் வந்து மருத்துவம் வந்து வாங்கணும். ஸோ அவங்க மாத்திரை கலெக்ட் பண்ண வரலன்னா ஏன் வரல என்னன்றது அங்கேருந்தே ஃபோன் பண்ணி ஒரு ஜஸ்ட் அந்த டாக்டர் அவங்க சிஸ்டமில் உட்காந்து ஒரு கால் கனெக்ட் பண்ணி மூலியமாகவே அவங்களால கேட்டுக்க முடியும்.
1: ஓகே, அதாவது ஹெல்த்ன்றது நம்ம கைக்குள்ளே இருக்கு, இது மூலமாக நீங்கள் சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சமூக ஊடகங்களில் வந்து பரவக்கூடிய போலியான மருத்துவ தகவல்கள், ஸோ இப்போ நிறையா வரும் இல்லை இந்த சோஷியல் மீடியாஸில், ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதே மாதிரி இந்த உடல்நல செயலிகள் ஹெல்த் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட தனிப்பட்ட தகவல்கள் பாதுகாப்பாக இருக்குமோ, இது சொல்லுங்கள்.
0: ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய ஹெல்த் சம்மந்தப்பட்ட தகவல்கள் இதில் வந்து நிறையா இப்போ பார்த்திங்கன்னா வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் எல்லாத்துக்கும் ஃபோட்டோ அப்படின்றது ஒரு மக்களுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே போயிடுச்சு. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது எங்கேயோ ஒரு இருக்குன்னா உடனே அது ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃபார்வர்ட் பண்ணணும், அதை வந்து நிறைய பேருக்கு நம்ம தெரிவிப்படுத்தணும்ன்றது எல்லாருமே அவங்கள ஒரு செய்தியாளராகவே நினச்சிக்கிறாங்க, எல்லா தகவல்களையும் அவங்களே பரிமாறணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதில் ஹெல்த்தும் விதிவிலக்கு இல்லை, எப்படி வந்து புரணி பேசுறது இல்லை வந்து பொய் தகவல்களை பரமாறுதுன்றது ரொம்ப காமனான விஷயம். அதில் ஹெல்த்தும் அடிபடுது, அரசியல் பேசுகிறாங்க, சினிமா பேசுகிறாங்க, அந்த மாதிரி வந்து ஹெல்த்தும் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் இப்போ வந்து நமக்கு உண்மையான தகவல்களுடைய இந்த மாதிரி பொய் தகவல்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா வந்துட்டு இந்த மெசேஜை வந்து 100 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாபாவின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இதை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இது வந்து பொய் சேர்ந்தால் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு கேப்ஷனோட வந்தாலே அது வந்து ஒரு பொய்யான தகவலுங்க. இது ரொம்ப சிம்பிளா ஒரு கிரவுண்ட் ரூல் சொல்லணும்னா இதுதான், இதை நீங்க நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா இது நடக்கும்னு சொன்னாலே இந்த தகவல்களில் உண்மைத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அது எந்த செக்டராக வேணாலும் இருக்கலாம், ஹெல்த்தும் சரி மற்ற செக்டர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இது வந்து ஒரு அப்ளிகபிள் ரூல். அது மூலியமாகவே இது சரியா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யார் இந்த தகவல்களை அனுப்புகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சில சமயம் வந்துட்டு அங்கே நிறையா கிராமங்கள்லையும் சரி நகர்ப்புறங்கள்லையும் சரி நிறையா குரூப்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்து பயனுள்ள தகவல்கள் நிறையா பரிமாறுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆதார் அப்டேஷன் கேம்ப் நடக்குது அப்படின்னா அங்கே விஏஓவோ இல்லை அங்கே தாசில்தாரோ அங்கே இருக்கிற யாரோ ஒரு சில லோக்கல் அர்பன் பாடிஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்க இந்த கம்யூனிட்டியில் நிறைய மெசேஜஸ் அவங்க போடுவாங்க. யார்கிட்ட இருந்து இந்த தகவல் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். சில சமயம் வந்துட்டு இந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து அது மூலியமாக நம்ம வந்து தவறாக வந்து நம்ம வந்து டைரக்ட் ஆகிடக்கூடாது. இதில் ரொம்ப அடிபடக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தடுப்பூசிகள் தான். இப்போ நம்ம கோவிட்ல வந்து தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஹெசிடென்சி ரொம்ப அதிகமாக இருந்தது மக்கள்கிட்ட. தடுப்பூசி போட்டால் என்ன ஆகும் ஏதாகும், இதனால வந்து எல்லாம் வந்து ஜாம்பியாக மாறிடுவாங்க, எல்லாம் பேயாக மாறிடுவாங்க, அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரும், அது நிறைய பொய் தகவல்கள் நிறைய வந்துச்சு. ஆனால் ஆய்வுகள் மூலியமாக

அந்த தடுப்பூசினால் இறப்பின் விகிதம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த எம்ஆர் கேம்பெயின், மீசில்ஸ் ருபல்லா தடுப்பூசி, அதுவும் வந்து ஒரு தொற்று நோய், அதுக்கான வேக்சின்ஸ் வந்து கொடுத்தாங்க. இப்போ ப்ரெசன்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஹெச்பிவி வேக்சினேஷன் கேம்பெயின், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினேஷன் கேம்பெயின், அது வந்து இப்போ அரசாங்கம் வந்து இளம் பருவத்தினர், 15 வயசு 14 வயசு பசங்க, பெண் குழந்தைங்களுக்கு இந்த தடுப்பூசியை வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த தடுப்பூசி விஷயமா நிறையா நிறைய பொய் தகவல்கள் எல்லாம் பரவுது, இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்றது, அதை மாதிரி வந்து விஷமிகள் நிறையா பொய் தகவல்கள் பரப்புறாங்க, அதை நம்ம ரிலே பண்ணக்கூடாது. இது வந்து யாருக்கு எதுவாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டாக்டரை கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், எங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நிறையா சோர்சஸ் இருக்குது, அந்த சோர்சஸ் மூலயமா கண்டிப்பாக வந்து இந்த தகவல்கள் வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அஃபிஷியல் போர்ட்டலில் வர இன்ஃபர்மேஷனை நம்ம நம்பணும். நம்ம நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தோம்னா சிம்பிளாக வந்து சாட் ஜிபிடிலேயோ இல்லை ஏதாவது ஒரு ஏஐ அப்ளிகேஷனில் வந்து ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து ரொம்ப சூப்பராக ஒரு இமேஜை ரெடி பண்ணி, ஒரு ரொம்ப கவரக்கூடிய மாதிரி ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி அதை போட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் நிறையா அவங்களுக்கு லைக்ஸ் வர்றதுக்காக தான் மக்கள் இதை செய்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால், அண்டை மாநிலம் கர்நாடகாவில் வந்துட்டு 7000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெச்ஐவி தொற்று இருக்குது அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்துருக்கு. இதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்க, எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஹெச்ஐவி டெஸ்டிங் பண்ண போகிறாங்க, ரொம்ப வந்து இது மாதிரி சமுதாயம் ரொம்ப கெட்டு போயிருக்கு அப்படி இப்படின்லாம் வந்து தகவல்கள் வந்து வந்தது. அதை அஃபிஷியலாகவே கேசாப்ஸ், கர்நாடகா ஸ்டேட் எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் கமிட்டி வந்து இதை வந்து மறுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து கிடையாது, அவங்க டேட்டாவை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்க. பல வருடங்களாக நடந்த டெஸ்டிங் மூலயமா என்ன இருக்குது அப்படின்றத தான் சேர்த்து சொன்ன, அதை இதை வந்து அவங்க தவறாக வந்து சித்தரித்து இது மூலயமா வந்து டக்குன்னு வந்து, இது யாருமே நம்ம கட்டாயமாக ஹெச்ஐவி பரிசோதனை பண்ண நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா ஹெச்ஐவி ப்ரிவென்ஷன் ஆக்ட்னே இருக்குது, ஹெச்ஐவி எய்ட்ஸ் ஆக்ட் இருக்குது, அந்த ஆக்ட் பண்ணி நம்மளால் மேண்டேட்ரி ஹெச்ஐவி டெஸ்டிங், அவங்களே வாலண்ட்ரியாக தான் ஒருத்தவங்க வந்து நம்ம அதை பற்றி அதோட நலன் என்ன கெட்டது நல்லதுன்றதை சொல்ல அவங்க தான் டெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான பொய் தகவல்களை வந்து இப்போ ரொம்ப கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா, இப்போ இதை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் அமைச்சு இந்த மாதிரியான போய் தகவல்கள் பரவும்போது அதை செக் பண்ணி சொல்கிறதுக்காக ஃபேக்ட் செக்கிங்ஸ் அப்படின்ட்டு நிறையா வெப்சைட்ஸில் வந்து கவர்மெண்ட்டே ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. மாஸ் மீடியாவை ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஸ்க்ரீன் பண்ணி இந்த மாதிரி தகவல்கள் பரவும்போது அவங்க வந்து இதை கண்டுபிடிச்சி இது தவறு அப்படின்னு அவங்க ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன ஒன்று, அந்த மறுப்பு நிறைய பேர் போய் சேர்றது இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண அந்த ஃபார்வர்ட் மெசேஜ் தான் எல்லாரையும் போய் சேருது. கடவுள் காப்பாற்றுன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாரும் அதையும் ஃபார்வர்ட் பண்ணிருக்கிறாங்க, பட் அது மட்டுமே வந்து உண்மையாகுது. அது யார்கிட்டருந்து வருதுன்ற நம்பகத்தன்மையை அவங்க கண்டிப்பாக ஆராயணும். எந்த தகவல்களையும் இதுதான் உண்மைன்னு நம்ம நம்பி வந்து இது பண்ணக்கூடாது, அதை செக் பண்ணணும். இந்த தகவல்கள்னால இல்லை நாம நம்மளுடைய ரத்த மாதிரிகளோ இல்லை நம்மளுடைய டேட்டாவை ஷேர் பண்ணுறதுனால என்னுடைய இன்ஃபர்மேஷன் வந்து வேற யாருக்கா போய் சேருமா, இதனால் என்னுடைய டேட்டா ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்ற, என்னுடைய ப்ரைவசி வந்து எப்படி காம்ப்ரமைஸ் ஆகுது அப்படின்ற அந்த கேள்விக்கான பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் டெக்னாலஜி, இந்த எம் ஹெல்த் டெக்னாலஜியில் எந்த ஒரு ஆப் ஆகட்டும், நம்ம எந்த ஆப் இதில் இன்ஸ்டால் பண்ணாலும் பெர்மிஷன்ஸ் கேட்கும். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னதான், கிட்டத்தட்ட 15 விதமான சென்சார்ஸ் வந்து இந்த டிவைஸில் இருக்குது, கேமரா லைட்டிங் மட்டும் இல்லாமல் எவ்வளவோ சென்சார்ஸ் இருக்குது. நம்ம இந்த வேகத்தில் போகிறோன்றதை எப்படி நம்மளால் சொல்ல முடியுது, ஏன்னா அந்த சென்சார் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அந்த அப்ளிகேஷன் அந்த சென்சாரை யூஸ் பண்ணனா அதுக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்கணும், பெர்மிஷன் கொடுக்காமல் எம் ஹெல்த் அப்ளிகேஷனை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் நம்ம அதை பெர்மிட் பண்ணும்பொழுது அங்கே நம்மளுடைய ப்ரைவசி வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாம் வந்து ஒரு இசிஜி ரிப்போர்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த ஆப்பில் போட்டு அந்த ஆப்பில் அந்த இசிஜி ரிப்போர்ட் எப்படி இருக்குது இல்லை அந்த பிளட் ரிப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோம்னா, நாம் வந்து கேலரிக்கான பெர்மிஷனை கொடுக்கணும், கேமராவுக்கான பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அந்த பெர்மிஷன் கொடுக்கும்பொழுது சில சமயம் ஸ்கேமர்ஸ் வந்து அது மூலியமாக நம்மளுடைய தகவல்களை திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறது, அஃபிஷியல் வெப்சைட்ஸ், அஃபிஷியல் அப்ளிகேஷன்ஸ், சர்டிஃபைடு அப்ளிகேஷன்ஸ் இதை யூஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் எவ்வளவோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எப்படி நம்ம வந்து ஒரு போலி மருந்துகள் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே மாதிரி ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹெல்த் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அது யார்கிட்டருந்து வருது, இந்த மாதிரி மினிஸ்ட்ரியிலேருந்து கொடுத்துருக்காங்களா இல்லை ஆராய்ச்சியாளர்கள் உலக சுகாதார மையத்திலேருந்து கொடுத்துருக்காங்களா இல்லை வந்து இந்திய அரசு ஐசிஎம்ஆர் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க, ஏன்னா இவங்களும் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதிலேருந்து தகவல்கள் இதில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆப்புமே ட்ரபுள் ஷூட் ஆகணும், எப்பப்போ அப்டேட் பண்ணணும், அதுக்கான டெஸ்டிங் பூட் இது பக் டெஸ்டிங் இது எல்லாமே செய்யணும். இது மூலியமாக அவங்க ரெகுலராக அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் யூஸ் பண்ணாமல் அஃபிஷியல் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய தகவல்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படின்றது தான்.

0: உங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
1: ஓகே டாக்டர், நிறைய விஷயங்கள், நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவாக நீங்கள் பொதுவாக மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த எம் ஹெல்த் பற்றியான அட்வைஸ் என்னவாக இருக்கும்?
0: எங்களுடைய ரிக்வஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான செயலிகள், சரியான தகவல்கள், இதை வந்து பரிமாறுங்க. இதை பற்றின விழிப்புணர்வை வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன, எல்லாமே ஏஐ ஆகிடுச்சு. நம்மளால் எந்த வேலையும் நம்மளால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நம்மளுடைய வேலைகளை ரொம்ப சுலபமாக செய்கிறோம். அதை ஒரு வரமாகவும் பார்க்கலாம், அதை ஒரு சாபமாகவும் பார்க்கலாம். இது எந்த ரெண்டு விதமாகவும் இதை நம்ம செய்யலாம். இதனால் நிறைய பேருக்கு, சாமானிய மக்களுக்கு அவங்களுடைய உடல்நிலை பற்றிய புரிதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு இருக்க மற்றவங்களை கேட்க கூச்சப்படக்கூடிய விஷயங்களை இவங்க இது மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் என்னென்னா, இதோட தகவல்கள், அது கொடுக்குற ஆன்சர்ஸ் மட்டுமே வந்து உண்மை ஆகிடாது அப்படின்றதான். எதுவாக இருந்தாலும் மருத்துவரை அணுகி அவங்கக்கிட்ட உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த எம் ஹெல்த் மூலியமாகவும் அவங்கள நம்ம காண்டாக்ட் பண்ண முடியும். இதுதான் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஐசிஎம்ஆர், இந்த நேஷ்னல் ஹெல்த் போர்ட்டல் அப்படின்ட்டுருக்கு, என்ஹெச்பி, இதில் பார்த்தீங்கன்னா இதிலே கவர்மெண்ட்டில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குன்ற லிஸ்ட் அதில் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா இப்போ நம்மளால் தகவல் பரிமாற முடியாது இந்த காணொலியில். பட் இந்த நேஷ்னல் ஹெல்த் போர்ட்டல் அப்படின்றத கூகுள் பண்ணி nhp.gov.in இந்த வெப்சைட் போனீங்கனாலே கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஐசிஎம்ஆர், டபிள்யூஹெச்ஓ இதோட அஃபீஷியல் அப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்கு. அது மூலமாவும் பொதுமக்கள் அவங்களுடைய தகவல்களை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள். என்ன எம் ஹெல்த் தொழில்நுட்பம் இருந்தாலும், எண்ட் ஆஃப் த டே டாக்டரை நம்ம பார்த்து தான் ஆகணும். ஒரு மருத்துவருக்கு ஈடாகவே முடியாது எந்த ஒரு தொழில்நுட்பமும். ஸோ இந்த தொழில்நுட்பம் மூலியமாக நம்மளுடைய புரிதலை அதிகப்படுத்திக்கலாம். பட் என்ன இருந்தாலும் ஒரு மருத்துவரை அணுகி அப்பப்போ உங்களுடைய இரத்த அளவுகளை பரிசோதனை செஞ்சுக்கிறது, உங்களுடைய இருதய அளவுகள் பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். அதுதான் நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறது. தகவல்களை மட்டும் நம்புமே, அதை மட்டுமே நம்பி வீட்டிலே இருக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது நடக்காது நீங்களாம் அசியூம் பண்ணிக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கான உடல் மாறுதல்கள் தெரிஞ்சாலே டாக்டர் கிட்ட வாங்க. அதுவும் இல்லாமல் அங்கங்கே நிறைய கேம்ப்ஸ் வந்து நம்ம முகாம்கள் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த கேம்ப்ஸ்லையுமே காசநோய்க்கான பரிசோதனை ஆகட்டும், புற்றுநோய்க்கான பரிசோதனைகள் ஆகட்டும், எல்லாமே இப்போ கவர்மெண்ட்டு கம்யூனிட்டி லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் மக்கள்கிட்ட கேட்கறது என்னென்னா, இந்த மாதிரியான கேம்ப்ஸ் நடக்கும்போது இதில் பங்கு பெறுங்க, உங்களுடைய தொழில்நுட்பத்தை இதுக்காகவும் பயன்படுத்துங்க அப்படின்றது.
1: ஓகே டாக்டர், இதுவரைக்கும் நிறைய கேள்விகளுக்கு வந்து அழகாக பதில் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மிக்க நன்றி டாக்டர்.
0: நன்றி, நன்றி.
1: நேர்களே, இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார சேவைகளில் மொபைல் தொழில்நுட்பத்தின் பங்கு குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சமூக மருத்துவத்துறை மூத்த உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ஆனந்தராஜ் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தை கேட்டீர்கள்.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 4:01. இனிமே கேட்கலாம் கட் கேமரா ரோலிங். என்ன நேர்களே, நிகழ்ச்சியில எப்போதும் போல டயலாக் எடுத்துட்டு வருவோம், நீங்க அதை கால் பண்ணி பேசுவீங்க இல்லையா? ஆமா, எப்போதும் போல இன்னைக்கு உங்களுக்காக நிறைய டயலாக்ஸோட நான் ஆர்ஜே சந்தியா, அப்புறம் நம்ம கூட இன்னொரு ஆர்ஜேவும் வந்திருக்கிறாங்க.

0: நடிப்பு திறமையை காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் எங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் கால் பண்ணுங்க 2271760 2275230 வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டயலாக் வருது கேக்கலாமா?
1: பெத்த தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கலர வேண்டியது இருக்கும், இவன் கண்ணீரால அவன் தாய் கால கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விளங்க வச்சுட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விளங்க ஒத்துடு.
2: வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
1: ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற.
0: நேர்களே கேட்டீங்களா, உங்களுக்கான டயலாக போட்டாச்சு. உங்களுக்கு நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 2275230 வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப ஒரு பாடல் வருது, கேட்டு வரலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: நீங்க பேச ரெடியா இருந்தீங்கன்னா இப்ப நம்ம கூட லைன்ல ஒரு காலர் இருக்காங்க, பேசலாமா?
3: பேசிடலாமா?
2: பேசிடலாம், அதுக்கு முன்னாடி கட் பிளே பண்ணிடலாம்.
3: ஓகே.
2: இன்னைக்கு ரிஸ்க் எடுக்க வந்திருக்காங்க யாரு அப்படின்னு கேக்கலாம். ஹலோ.
4: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாரியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் சார். எப்படி இருக்கீங்க நீங்க?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
3: ரைட். ஓகே சார், பேசலாமா? டயலாக் கேட்டிங்களா?
4: ஆ, கேட்டேன்.
3: ஓகே, பேசலாமா?
4: ம்,
3: ஓகே. கட் கேமரா
2: ரோலிங்.
4: பெட்ட தாய பார்க்க வேண்டியது இருக்கும். பார்த்த உடனே அவங்களுடைய அவங்களுடைய பாதத்தை என்னுடைய கண்களால வரக்கூடிய கண்ணீர்ல கழுவ வேண்டியதாக இருக்கும். அந்த சமயத்துல ஈட்ட கையில இருக்கக்கூடிய விலங்கு வர ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வர இருக்கும். என்ன செய்யறது? வேணா வேட்டை, வேணா வேணா ஏட்டையா? ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரிஸ்க் சுப்புற மாதிரி.
2: அப்படியா? ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கறதெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரியா? சரி சொல்லுங்க, நீங்க எந்த விஷயத்துக்கு எல்லாம் ரிஸ்க் எடுத்திருக்கீங்க?
4: நானா என்னோட லைஃப்ல ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ரொம்ப ஹை ஸ்பீட்ஸா ஸ்லோப்ஸா இருக்கக்கூடிய இடங்களுக்கு டிஸ்கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வண்டி ஓட்டிட்டு நான் போய் அந்த நந்தி ஹில்ஸ் எல்லாம் பாத்திருக்கிறேன் பெங்களூர்ல. அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அந்த டிரைவிங் என்ன வளைஞ்சு நெளிஞ்சு அப்படியே பாதையெல்லாம் போகும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அந்த ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அதுதான். சரி, அப்புறமா நீங்க கொடுத்த டயலாக நான் வந்து வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல பேசி காமிக்கிறேன்.
3: ஓகே.
4: ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி. ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி.
5: ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி.
2: வேற வேற மாடுலேஷன் சொன்னீங்க, மிமிக்ரி பண்ணுவேன்னு சொல்லவே இல்லையே.

0: சந்திரசேகர் சார் தொடர்ந்து பேசுங்க. நன்றி. ஓகே, நேர்களே இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 2275230 அப்படின்ற இந்த நம்பர்ல. ஓகே, இந்த ரிஸ்க் சாப்பிட்றதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்தது ஒருத்தவங்க வந்துட்டாங்க, பேசலாம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கெனடி நகர்ல இருந்து பேசுறேன்.
0: ஓகே, கெனடி நகர்ல இருந்து பேசுறீங்க. ஏன் இவ்வளோ லோவா பேசுறீங்க? நல்லா எந்தவா பேசுங்க, ஜாலியா. நாங்களே அப்படிதான் பேசிட்டு இருக்கோம், அதனாலதான்.
2: இல்லையா, நல்லாதான் பேசுறேன். வெளியதான் இருக்கு, நல்லா கேக்குறியா?
0: நல்லா கேக்குது. நீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி எங்களுக்கு கேக்குது.
2: இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாதான் இருக்கேன்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியாதான் இருக்கேன்.
0: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
2: பெத்த தாயை பார்க்க போறான் பார்த்த உடனே கட்டி பிடிச்சி கத்த வேண்டி இருக்கும். கண்ணீரால அவங்க தாய் காலை கழுவ வேண்டி இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது விலங்கு வச்சுட்டு புள்ள என்ன பண்ண போவோம்? விலங்கு அவுத்து விடு.
0: நீங்க வந்து இந்த மாதிரி அதிக லெவல் ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா?
2: நீங்களும்
0: பேசலாம். அதேதான் நம்பர் 2271760 2275230 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம ஆர்ஜே என்ன பாட்டு போட போகிறாங்களா, இல்லை அடுத்தது நமக்கு இன்னொரு டைலாக் ப்ளே பண்ண போகிறாங்களா அப்படின்றத கேட்கலாம்.
3: பாட்டை போட்டுட்டு நம்ம திரும்பவும் வருவோம். ஓகே,
4: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
5: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: நேர்களே நம்ம கூட பேச அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ
3: ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: வணக்கம், பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்ச்செல்வி பேசுறேன் மேடம்.
0: தமிழ்ச்செல்வி மேடம், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு மேடம், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நலமா இருக்கும். நீங்க டயலாக் கேட்டீங்களா?
6: ஆ, கேட்டேன்
0: மேடம். ஓகே, டயலாக் முன்னாடி நீங்க எடுத்த ரிஸ்க் பத்தி உங்களுக்கு சொல்லணும்.
6: வாழ்க்கையே ஒரு ரிஸ்க் தானே மேடம்.
0: வாழ்க்கையே ரிஸ்க். அப்புறம் நம்ம எந்த கேள்வி எடுத்தது?
6: இல்ல, பயம் இல்ல, நம்ம வாழ்றதே பெரிய விஷயம் தான்.
0: ஓகே, ஒவ்வொரு நாளும் ரிஸ்கா போயிட்டு இருக்கு இல்லையா?
6: கண்டிப்பா மேடம். இந்த பத்திர சொன்ன மாதிரி ஒரு நாள் போறது அந்த மாதிரி போறது.
0: அதை விட கால் வைக்கிற இடம் கண்ணி வெடியா
6: இருக்குன்னு
0: சொல்லுவாங்க. பேச ரெடியா இருக்கீங்களா? கட் கேமரா ரோலிங்.
6: பெத்த தாய பாக்க போறான், பார்த்த உடனே கட்டி பிடிச்சி கதற வேண்டி இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாயின் காலை கழுவ வேண்டி இருக்கும். இவ்வளவு வேலைய வச்சுக்கிட்டு கையில விலங்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? புள்ள பாவம் ஒழுங்கா கட்டா வச்சு இது விலங்கு அவுத்து விடு. ஏன்னா கேட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் தான், அவுத்து விடு.
0: சரி, ஓகே. தமிழ்ச்செல்வி மேடம், இப்ப வந்து நீங்க அந்த போலீஸ் ஆபீசர், ஓகேவா?
6: என்ன போலீஸ் மேடம்?
0: வடிவேல் இருந்தா இல்லையா, ஏட்டையா? நீங்க தான். இந்த மாதிரி ஒரு கைதி வந்து உங்ககிட்ட வந்து நடிக்கிறார், நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அப்படிதான் நம்பிடுவீங்க? ஒரு போலீஸ் ஆபீசர் இப்படி எல்லாம் இருக்கலாமா? தமிழ்ச்செல்வி மேடம் ட்ரெய்னிங்ல வந்து ஏமாத்திட்டு
6: வந்துட்டாங்க.
0: எது எது சொன்னாலும் கவுண்டர் கொடுப்பாங்க நம்ம தமிழ்ச்செல்வி மேடம். ஓகே, சூப்பர், நல்லா பேசுனீங்க, நன்றி.
6: நன்றி மேடம்.
0: ஓகே, நீங்களும் ஃபன் பண்ணலாம். நேர்களே கால் பண்ண வேண்டிய நம்பர் FM Rainbow.

0: ஓகே 2271760225230 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம சந்தியா வந்து அங்க யாராவது கால் பண்றாங்களா கால் பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க.
1: ஆமா, முதலைய பாட்டை போடுறோம், மறுபடியும் பேசணும். இப்ப கண்டிப்பா பாட்டை போடுறோம், அதுக்கப்புறம் பேசுறோம். ஓகே
0: ஓகே, பாட்டு இப்ப உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க.

0: நேர்களே, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
1: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு

0: நேர்களே, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லரியின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
1: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
4: ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம பேசலாம். ஹலோ,
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
5: பாசமலை சந்தியா மேடம் அவர்களுக்கும் சங்கீதா மேடம் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது இளமங்கலம் ஆர் முருகன்.
4: முருகன் அண்ணா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம். பாசமலர்னு சொல்லிட்டீங்க,
5: நீங்க ரெண்டு பேருமே எனக்கு பாசமலர் தான் மேடம்.
4: ஓகே ஓகே, இதுக்கு ஒரு பக்கம் மழை வரும்னு நினைக்கிறேன்.
0: வந்தா பரவாயில்லை,
5: மூடி இருக்கு, ஆனா மழை வரல இது வரைக்கும்.
4: ஓகே, சொல்லுங்க. நீங்க வந்து டயலாக் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ரிஸ்க் எடுத்த தருணத்தை நீங்க இப்ப எங்க கிட்ட சொல்லணும்.
5: நான் 2-வீலர் ஓட்ட கத்துக்கணும் மேடம், அதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிறேன் மேடம்.
4: பெற்ற
5: தாய பாக்க போறான், இவன் கண்களால கண்ணீர் விட்டு கழுவ போறான், இவன் கையில விலங்கு அவுத்து விடும் எட்டையா மாட்டிருக்கீங்க, இருக்கீங்க, காலை கட்டி தழ வேண்டியது இருக்கும். இவன் கையில இருந்து விலங்கு அவுத்து விடு எட்டையா, ஏன்னா எட்டையா, நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
4: என்னங்க, ஒரு டைலாக் கூட அதுல வந்து சிங்க் ஆகல. முருகன் அண்ணா,
5: மேடம்
0: எட்டையா
5: கேட்ட மேடம்,
4: அதாவது நீங்க ஏதோ ஒரு விதமா சமாளிச்சிட்டீங்க.
5: கேளுங்க,
4: சூப்பரா டயலாக் வந்து டெலிவரி பண்ண போறீங்க. ரெடி
5: ரெடி மேடம்.
6: பெத்த தாய பாக்க போறேன், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும், இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விலங்க வச்சுட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விலங்க அவுத்துடு.
7: வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
6: ரிஸ்க் எடுக்கல, எனக்கு ரஸ்க் சாப்பிடுற.
4: முருகன் சார் சொல்லுங்க, கேட்டீங்களா?
5: கேட்டேன் மேடம்.
4: இப்ப மறந்துச்சு, நீங்க சொல்லவே முடியாது. ரெடியா இருக்கீங்களா?
5: ரெடி மேடம்.
4: கட் கேமரா ரோலிங்.
5: பெற்ற தாய பாக்க போறான், இவன் கண்களால கண்ணியா கால கழுவ வேண்டியது இருக்கும். பிள்ளை இவன் கையில இவ்வளவு பெரிய விலங்கு மாட்டிருக்கீங்க, புள்ள என்ன பண்ணும்? இவன் விலங்கு அவுத்து விடு, வேணா ஏட்டையா. எனக்கு ரிஸ்க் எடுக்கா, எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
4: ஓகே, ஒரு வழியா சொல்லி முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சொல்லுங்க. இப்ப வந்து நீங்க அந்த போலீஸ் ஆபீசர், ஓகேவா?
5: ஆமாங்க மேடம்.
4: இப்ப வந்து ஒரு கைதி வந்து உங்க முன்னாடி அழுகுறாரு, நான் வந்து என்னோட அம்மாவை பாக்க போறேன், என் கை விலங்க அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லாரு. நீங்க வந்து நம்பி அனுப்புவீங்களா, இல்ல வந்து கூட்டு போயிடுவீங்களா?
5: கூட்டு போய் என் பாதுகாப்புலயே கூட்டு போயிட்டு என் பாதுகாப்புலயே கூட்டு வந்துருவோம் மேடம்.
4: நீங்களும் உங்க அம்மாவை பாக்குறதுக்கு கூட போவீங்க?
5: ஆமாங்க மேடம்.
4: ஓகே, கூட இருந்தா அவங்க சென்டிமெண்ட் சீன் எல்லாம் பாப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க?
5: ஆமாங்க மேடம். வேற ஏதாவது தப்பிக்க வழி இருக்கான்னு பாப்போம் மேடம் ஃபர்ஸ்ட்.
4: ஓகே,
0: வெளியூர் நேயர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சொல்லும் போதே காலர் லைன்ல வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: விழுப்புரம் மாவட்டம் சின்னப்புதுப்பட்டில இருந்து ராஜா.
1: ஓகே,
2: சொல்லுங்க ராஜா சார். கேட்டீங்களா, டயலாக் கேட்டீங்களா?
0: ஆ, கேட்ட மேடம்.
1: பேசலாமா?
0: ஆ, பேசலாம் மேடம்.
1: ஓகே சார், கட், கேமரா ரோலிங்.
0: பெத்த தாய பார்க்க போறான். பார்த்த உடனே கட்டி பிடிச்சி கதற வேண்டியிருக்கும். கண்ணீரால பாதத்தை கழுவ வேண்டியிருக்கும். அவன் கையில விலங்கு போட்டா எப்படி இதெல்லாம் பண்ணுவாப்ல? விலங்கு அவுத்து விடுங்க. ஏனாவே தையா, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அவ்வளவுதான் மேடம்.
2: ஓகே, சூப்பரா சொன்னீங்க. ஏட்டு ஏகாம்பரமா இப்ப நீங்க மாறப் போறீங்க.
0: அவர் கடமையெல்லாம் செஞ்சப்பறம் கூட வண்டியில ஏற்றி உக்கார வச்சிருந்தோம்.
2: அதாவது தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க
0: நினைக்கிறீங்க.
2: இல்ல, அவர் தப்பிச்சு ஓடிட்டார். எப்படியோ வந்து உங்களை வந்து ஏமாத்திட்டு அவர் தப்பிச்சு ஓடிட்டார்.
0: எதிர்பார்க்கலன்னு அவர்கிட்ட அப்புறம் நம்ம சாரி கேட்க வேண்டாம்.
2: சூப்பர் சூப்பர் சார், நல்லா பேசுனீங்க, நன்றி.
0: இப்போ உங்ககிட்ட நான் ரிஸ்க் எடுத்து பேசுறதே முத எனக்கு பெரிய ரிஸ்க் மேடம். இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
2: ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
1: ஓகே.
0: ஆமா மேடம்.
2: ஓகே, சூப்பரா பேசுனீங்க ராஜா சார். வாழ்த்துக்கள், தொடர்ந்து கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போ. ஓகேங்களா?
0: ஆ, வாய்ப்பு நன்றி மேடம்.
2: நன்றி நன்றி
1: நன்றி சார். அர்ஜே, அப்படியே போய்கிட்டே இருக்கு. அர்ஜே
2: போயிட்டே இருக்கா?
1: வந்துகிட்டே இருக்காங்க. இல்ல,
2: அதாவது இப்ப உங்களுக்கு பிரேக் தேவைப்படுது நினைக்கிறேன். நீங்க பிரேக் எடுக்காதீங்க, அடுத்த கால இருக்காங்க. பேசலாம். ஹலோ,
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. இருவருக்கும் வாழ்த்துகள், வணக்கங்கள்.
2: வாழ்த்துகள், வாழ்த்துக்கள், வணக்கம்.
3: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேங்க மேம்.
2: ஓகே,
3: எஃப்எம் மாதிரியே.
2: சூப்பர். ஓகே, சொல்லுங்க. நீங்க டயலாக் கேட்டிங்களா?
3: கேட்டேங்க மேம். முயற்சி பண்றேங்க மேம்.
2: முயற்சி பண்றீங்க. வாழ்த்துக்கள், முயற்சி பண்ணுங்க. ரெடி,
3: கட், கேமரா ரோலிங். சொல்லுங்க.
2: ரெடி,
1: கட், கேமரா ரோலிங்.
3: அவங்க தாய பார்க்க போறாரு. அவங்க தாய கட்டி கழுவி கண்ணீர் விட்டு கண்ணீரால காலெல்லாம் கழுவ வேண்டி இருக்கும். அதனால எட்டையா, அவரோட கை விலங்கெல்லாம் கழுத்தி விட்டுருங்க.
4: இவ்வளவு ஒழுங்கா விலங்க அவுத்துடு.
5: வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டீங்க.
4: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுறோம்.
2: ஓகே, சொல்லுங்க மேடம், கேட்டிங்களா?
3: தேங்க் யூ மேம், சூப்பர். பேசலாம், பார்க்க போறேன். ரீடிங் மேம், கேக்குதுங்களா?
1: பேசலாம். கட், கேமரா ரோலிங்.
3: தேங்க் யூ. இவர் வந்து தாய பார்க்க போறாரு. தாய கண்ணீரால கால கழுவ போறாரு. சாரி, தாய் பார்க்க போறாரு. கண்ணீரால தாயோட பாதத்தை கழுவ போறாரு கண்ணீரால. அதனால அவர் கையில விலங்கு போட்டிருந்தா அவர் எப்படி அதெல்லாம் பண்ண முடியும்? அவ்வளவு வேலை இருக்குல்ல. அதாவது கை விலங்க கழுத்தி விடுங்க ஏட்டையா. வேண்டாம் ஏட்டையா, அவர் ரிஸ்க் எடுக்கிறீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரிப்பா.
2: இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுல ரஸ்க் சாப்பிடுற மாதிரி சொல்லிட்டு எந்த விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க?
3: வீட்டு வேலையெல்லாம் ரிஸ்க் எடுத்துதானே.

0: மேம்.
1: எல்லாரும் இதே சொல்றீங்க, வாழ்க்கையோ ரிஸ்க்ன்றீங்க, வீட்டு வேலையோ ரிஸ்க்ன்றீங்க.
0: இப்ப கூட பாருங்க, உங்ககிட்ட புதினா ஆஞ்சிட்டு கேட்டு ரசிச்சுட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: இப்ப நம்ம கேட்டு ஷோ பேரு கட் கேமரா ரோலிங் அப்படின்றத சொல்லி சொல்லி வாய திறந்தாலே கட் கேமரா ரோலிங் தான் வருது. இப்ப அதனால நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பாட்டு கேட்டுட்டு ஒரு விளம்பர இடைவேளை பாட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ப்ரோக்ராம்க்கு வரோம்.
1: கண்டிப்பா.

0: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்,
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 4:40 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி
1: கட் கேமரா ரோலிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க சந்தியா மேடம் வந்து. சொல்லுங்க அடுத்து
0: மேடம்லாம் வருது தப்பாச்சே,
1: அதாவது நடுவில் நடுவில் நாங்க அப்படிலாம் சொல்லுவோம்,
0: அப்படியெல்லாம் பயமுறுத்த கூடாது.
1: சரி ஓகே சொல்லுங்க, அடுத்த காலர் இருக்காங்க நம்ம பேசலாம். ஹலோ
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க மேம் நீங்க ரெண்டு பேரும்?
1: நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம், நானும்
1: நடந்திருக்கா மேம்? சொல்லுவீங்க
2: இருக்குறாங்க. மேம் இந்த அளவுக்கு பேசுறமான்னு கொஞ்சம் ஒரு எங்களுக்கே கொஞ்சம் பயமா இருக்கும், எப்படா பேசுறதுன்னா. இப்ப பேசி பேசி கொஞ்சம் நல்லா

0: வாழ்த்துக்கள்.
1: சொல்லுங்க, பேசலாமா? ரெடியா இருக்கீங்களா? கட் கேமரா ரோலிங்.
0: எட்ட தாய பாக்க போறேன், பேசுறதே ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா.
1: லைன் பிடிக்கிறதே ரிஸ்க் எடுக்கிறதா? வந்த நிறைய காலர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, இதேதான் லைஃப் ரிஸ்கா இருக்கு, உங்ககிட்ட பேசுறதே ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
0: சரி மேம், இந்த அளவுக்கு பேசுறமான்னு கொஞ்சம் ஒரு எங்களுக்கே கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லாம் கொஞ்சம் பயமா இருக்கும், எப்படா பேசுறதுன்னா. இப்ப பேசி பேசி கொஞ்சம் நல்ல டேலண்ட் இல்ல, அதுவும் தான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறது.
1: ஆமா, ரிஸ்க் எடுத்தா தானே அப்ப எல்லாத்துலயுமே ஒரு சுவாரஸ்யம் அப்படிங்கறது இருக்கும் இல்லையா?
0: ஆமாங்க மேம்.
1: சரி ஓகே,
0: எதுவுமே இல்லை, நல்லா
1: வாழ்த்துக்கள். சொல்லுங்க, பேசலாமா? ரெடியா இருக்கீங்களா? கட் கேமரா ரோலிங்.
0: எட்ட தாய பாக்க போறான், பார்த்து கதற வேண்டியது இருக்கும், இவன் கண்ணீரால அவன் தாய்க்கால கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது புள்ள கையில விலங்க வச்சுட்டு என்ன பண்ணு ஏட்டையா? ஒழுங்கா விலங்க அவுத்து விடுங்க. வேணா ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுக்காதீங்க. எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரெஸ்ட் சாப்பிடுற மாதிரி. ஏதோ தப்பா சொல்லிட்டேன்னு தெரியுங்க.
1: ரெண்டு ஏட்டையா போயிருக்காங்க போல இருக்கு அவரு கூப்பிட்டுக்கிட்டு. ஏட்டையா கிட்ட இன்னொரு ஏட்டையா சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, டயலாக் வந்து நல்லா டெலிவரி பண்ணீங்க. சரி சொல்லுங்க, இப்ப வந்து நீங்க தான் ஏட்டையாக வரும். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு கைதியை வந்து நீங்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்ப வந்து அந்த கைதி வந்து அந்த மாதிரி ஒரு டிராமா பண்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: அவங்கள கொஞ்சம் பாதுகாப்பா நாமளே கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர வேண்டியதான். நம்ம கூட இன்னொரு ஆளு வச்சுக்கின்னு நம்ம ரெண்டு கையில

0: வேண்டியதானா? இல்ல நீங்க வந்து அந்த டைமுக்குள்ள ஒரு கூட்டு போய் அங்க வந்து ஒப்படைச்சே ஆகணும்.
1: அவங்க போய் சொல்லிக்கலாம் மேம், இத மாதிரி கூட்டு போன பத்திரமா தான் கும்பல் சரி கண்டுபிடிச்சு மறுபடியும் தேடி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா?
0: அப்படியா, சரி உங்க வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கலைவாணி மேடம்க்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்கள வந்து ஈஸியா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு குடுத்துருவாங்க இல்லையா?
1: கண்டுபிடிச்சு குடுத்துடுறோம் சார், சொல்ல வேண்டியதுதான்.
0: சூப்பர், சூப்பரா பேசுனீங்க கலைவாணி மேடம், நன்றி.
2: இன்னொருத்தவங்க சொல்றதுக்கே வந்துட்டாங்க.
0: யார் பேசுறீங்க?
3: சொல்லுங்க
0: சார், கேக்குதா?
3: பிச்சுமுத்து
0: சார், அழைப்புக்கு நன்றி.
3: அப்புறம்
0: ஹலோ, ஓகே என்ன ஆச்சுன்னு தெரியல. நேர்களே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பேசலாம், கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275523 என்ற இந்த எண்களுக்கு.
2: வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
0: சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்,
3: யார் பேசுறீங்க?
0: தண்டபாணி சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, நீங்க டயலாக் கேட்டிங்களா?
3: கேட்டேன் மேடம்.
0: ஓகே, நீங்க ரிஸ்க் எடுத்த விஷயம்னா என்ன இருக்கு?
3: ரிஸ்க் எடுத்ததனா? நான் அது ரிஸ்க் எடுக்கல மேடம்.
0: ரிஸ்க் எடுக்கலையா?
3: ஆமா, நாங்க வந்து நைட் ஸ்பெஷல் கிளாஸ் 10th க்கு எஸ்எல்சி படிக்க பத்தி ஸ்பெஷல் கிளாஸ். அப்ப ரிஸ்க் எடுத்து அந்த கரெக்ட் ஸ்கோர் படிக்கிறது நேத்திட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மார்க் போட்டோம்.
0: என்ன
3: இது இந்த பட தரமா இருக்கு? பெத்த தாய பாக்கிறதுக்கு இது பண்றான், கைய கண்ணீரால பாதத்தை கழுவணும், அவனுடைய தாய்ப்பாசம் தெரியாம என்ன எட்டையா விலங்கு போட்டு மாட்டி வச்சிருக்கிற? சவுத்துடி எட்டையா வேணாம், ரிஸ்க் எடுக்கிற வேணாம். ஐயா எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி சவுத்துடி எட்டையா.
0: ஓகே, இப்ப எல்லார்கிட்டையும் கேட்ட கேள்வி உங்ககிட்ட வரப்போகுது. நீங்க அந்த போலீஸ் ஆபீசர்,
2: நீங்க புடிச்சிட்டு போன கைதி இதே மாதிரி பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? அததான் கேட்டுட்டு
3: இருக்கோம். ஒரு டீ கடைய பாத்துட்டு டீ கடையில போய் ரெஸ்கியூ வாங்கி டீ தொட்டி சாப்பிட்டு ஆதாமர எங்க போனாலும் புடிச்சிடலாம்னு உக்காந்துருப்பேன்.
0: அதாவது இப்ப நீங்க இது ஸ்பெஷல் கிளாஸ் அப்ப இது கட் அடிச்சுட்டு செகண்ட் ஷோ சினிமா போனீங்களா, அதே மாதிரியா?
3: ஆமா.
0: ஓகே, சாப்பிட்டுட்டு போயிட்டு அங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்களும் கால் பண்ணுங்க.
4: அவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிர

0: தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: அர்ஜே, நம்ம பேசிட்டே இருக்கும்போது அடுத்த கலர் லைன்ல வந்துட்டாங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஓகே, நேர்களே இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, கால் பண்ணுங்க. FM ரெயின்போக்கு நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வருது, கேட்கலாம்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேரம் 4:56 ஆயிடுச்சு ஆர்ஜே.
3: ஆமா, எப்பவுமே வழக்கமா சொல்ற மாதிரி சொல்ல போறோம். நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இந்த 1 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல.
2: நீங்க பேசணும் நினைச்சீங்களா, நாளைக்கு இதே டைமிங்க்கு கால் பண்ணுங்க.
3: ஆமா, இன்னைக்கு பேசின நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா சூப்பராக பேசினாங்க. எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் எல்லாமே சொல்லிக்கிறோம். ஸோ வரக்கூடிய பாடலோட இன்றைய கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி வந்து நிறைவு பெறுது. கடைசியாக சந்தியா அவங்க பேரை சொல்லி முடிச்சிருவாங்க.
2: ஏன் அவங்க பேரை சொல்லவே இல்லை?
3: ஓகே, நான் அடுத்து 5 மணிக்கு வருவேன்ல, அதனால.
2: ஓ ஓகே ஓகே, நேரிலே நம்ம மறுபடியும் சந்திப்போம்.
3: ஆமாம், 6:20.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு இனிய மாலை வணக்கத்தோடு இன்றைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இங்கே ஸ்டுடியோல இருந்து நான் ஆர்ஜே சங்கீதா. நேரம் 5:01:25 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நமக்காக அலையோடு விளையாடு நிகழ்ச்சியை எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருந்து நமக்காக வழங்க போறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு மலைக்கோட்டை படத்துல இருந்து கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: கேட்டுட்டு இருக்கீங்க 102.8 FM ரெயின்போவில். இது அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி இன்னைக்கு நமக்கு வழங்குறதுக்காக யார் இருக்காங்க, எந்த ஆர்ஜி அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரான ஈவினிங் டைம்ல ஜில் நின்று கடல் காத்தோட நம்ம அலையோடு விளையாட்டு நிகழ்ச்சியில உங்கள் ஆண்பு நண்பன் சார் வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்மள்ட்ட பேசுறதுக்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சாருலதா.
1: சாருலதா,
2: என் பேர் கர்ஷினி.
1: தர்ஷினி, கர்ஷினி. நான் கடை தான் சொன்னேன். ஓ மை காட், நான் இப்போ பேரை கேள்வி போறேன். நல்லா இருக்கு. சரி ஓகே, வெயிட். நீங்க எதுக்காக பீச் வந்துருக்கீங்க?
2: அம்மா வீட்டுல போர் அடிக்குதுன்னு.
1: இருக்கீங்களா? ஜாலியா இருக்கா?
2: அப்பப்போ வீட்டுல வந்து போர் அடிச்சுக்கலாம், அவ வருவா வீட்டுக்கு, அதனால பெருசா வந்து மீட் பண்ணோம் அப்படின்னா தனியா நாங்க வந்து மீட் பண்ணோம்னு நினைச்சா போன
1: அடிச்சா வந்துருக்கோம். ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரியா?
2: ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, வீட்டுல வந்து எட்டு போய் சேர்த்துருவாங்க, எங்களை விட மாட்டாங்க எங்க ரெண்டு பேரும்.
1: ஓகே ஓகே, புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு வரீங்க அடிக்கடி? இப்ப ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க போகும்போது அவங்க அம்மா இருப்பாங்கல்ல, அவளை பாத்தியா எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கா, நீ என்ன அடிக்கி அப்படின்னு சொல்றாங்களா? எனக்கு தெரியுமா அவளை பத்தி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கம்மா. அது மாதிரி சொல்றேன்.
2: அப்படிலாம் இல்ல, ரெண்டு பேரமா ரெண்டு பேர் பத்தி கழுவி மட்டும்.
1: ஓ மம்மி, சரி ஓகே. நீங்க வந்து ரிக்வெஸ்ட் ஒரு இருக்கீங்க இல்லையா, ஒரு கேம் விளாடுமா? என்னன்னா உங்களை பத்தின ஒரு மூணு விஷயம், உங்களை பத்தின ஒரு மூணு விஷயம். அண்ட் ஆஃப் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நான் ஒரு பெட்ல ஒரு என்ன ஒரு மூணு விஷயம், அதுல ரெண்டு உண்மை ஒரு பொய் சொல்லணும். ஒரு பொய்யே உங்க ரெண்டு வருஷம் நட்பு கண்டுபிடிக்கிறாங்களா, அப்படின்னு தான் அந்த கேம். ஓகேவா, ரெடியா? முதல்ல உங்களை பத்தின ஒரு மூணு விஷயம், நல்ல விஷயமா ரெண்டு உண்மை ஒரு பொய்.
2: எனக்கு காரக்குழம்பு சுத்தமா பிடிக்காது.
1: எங்க அம்மா இருக்கிற காரக்குழம்பு எனக்கும் பிடிக்காது, பட் கல்யாண காரக்குழம்பு பிடிக்கும்.
2: எந்த காரக்குழம்பு எனக்கு பிடிக்காது. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாண்டிச்சேரி தான்.
1: பாண்டிய ரொம்ப பிடிக்கும். ஓகே,
2: எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் தான் வந்து
1: மூணு. உங்க டாக்டர் ஆம்பிஷன் காரக்குழம்பு பிடிக்காதா, பாண்டி ரொம்ப பிடிக்குமா, டாக்டர் ஆகணும் தான் உங்களுக்கு எய்மா? இதுல ஒரு பொய் இருக்கு இல்லையா, அந்த பொய் என்ன பொய்?
2: அவங்களுக்கு காரக்குழம்பு பிடிக்காதுன்றதுதான் பொய்.
1: அப்படியா?
2: பிடிக்கும்.
1: அதுதான் பொய். உங்கள்ட்ட கேட்டுருமா என்ன சொல்றீங்க?
2: கரெக்டா தான்.
1: கரெக்டா, காரக்குழம்பு ரொம்ப பிடிக்குமா? ஏன் இருபதுலாம் வந்து பிரியாணி பிடிக்கும் கேள்விப்பட்டிருக்கேன், தயிர் சாதம் கூட
2: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: ஆப்போசிட்
2: பிடிக்கும்.
1: என்னங்க நீங்க இருக்கீங்க, பாவக்கா காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். சரி நீங்க சொல்லுங்க, அவங்க கண்டுபிடிக்கலாம் பாக்கலாம்.
2: எனக்கு வந்து சாம்பார் ரைஸ் பிடிக்கும், டெய்ரி ப்ராடக்ட் பிடிக்கும்.
1: டெய்ரி ப்ராடக்ட்,
2: டெய்ரி மில்க் ப்ராடக்ட், மில்க் ப்ராடக்ட் பிடிக்கும். எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசையே இல்ல.
1: டாக்டர் ஆகணும்னு ஆசை கிடையாது, மில்க் ப்ராடக்ட் பிடிக்கும், அதுதான் பொய்யாமா? அவங்களுக்கு ஆம்பிஷன் அதான் நம்ம. ஓ, அப்ப ரெண்டு டாக்டர் வரும்போது டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஓகே, பாய்ஸுகள். சரி ஓகே, இப்ப வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சரியா சண்டை நடக்கும் இல்லையா, குட்டி குட்டி சண்டை எல்லாம் வருங்க, யாரு முதல்ல போய் பேசுறீங்க?
2: அப்படிலாம் இல்ல, சண்டை வந்தா ரெண்டு பேரும் அட் டைம்ல சமாதானம் ஆயிடுச்சு. சண்டைலாம் அவ்வளவு வராது.
1: வராது, வந்தாதானே சமாதானம் பண்ணலாம்.
2: சண்டையே போட மாட்டேன்.
1: சரி ஓகே, நம்ம இன்னொரு ஆர்ஜே ஒரு கேம் வருமா, என் கூட வந்து சம்பந்தம் சம்பந்தமா பேசணும். ஓகே, சொன்ன வார்த்தையே
2: நீங்க வந்து சொன்னீங்கன்னா நான் வேற
1: ஏதாவது. சூப்பர் பாய், யோ கேட்டாச்சே மச்சான். ஓகே, சொல்ல சம்பந்தமாக பேசுவோம், சொன்னதை திரும்ப சொல்லக்கூடாது, என்ன கேள்வி கேட்கக்கூடாது. ஆரம்பிக்கலாமா?

0: உங்களுக்கு கார குழம்பு யார் ரொம்ப பிடிக்கும்?
1: காலைல சாம்பார் சாப்பிட்டேன்.
0: ஏன் சாம்பார் கார குழம்பு மட்டும் சாம்பார் சாப்பிட்டுருக்கீங்க?
1: இப்போ பீச் வந்திருக்கேன்.
0: ஏன் பீச் வந்திருக்கீங்க?
1: நேற்று தூங்கல.
0: நேற்று ஃபுல்லா தூங்கலையா?
1: நேற்று டியூஷன் போனேன்.
0: வாங்க தர்சினி, எங்க போறீங்க? நம்ம பேசலாமா? ஓகே.
1: சஜீவ்.
0: அவரு பேரு என்ன? அவர் யாரு பேரு? உங்க தம்பி? தம்பிங்க வாங்க. சரி, நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா? என்னைக்கு தெரியுமா? தமிழ்ல 1, 2, 3 இருக்கு இல்லையா, இங்கிலீஷ்ல 1, 2, 3. தம்பி உங்க பேர் சொல்லுங்க.
1: சஜீவ்.
0: சஜீவ் வந்து 1 சொன்னாருன்னா நீங்க தமிழ்ல 2 சொல்லணும். நீங்க தமிழ்ல 2 சொன்னீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்ல 3 சொல்லணும். பரவாயில்ல, வாங்க ஆடும் வாங்க. யாரு வந்து அவுட் ஆறாங்களோ அவங்க அவுட். புரியுது?
1: என்னப்பா
0: கேம் ஆரம்பிக்கலாம் முடிச்சிருக்கீங்க. சொல்லணும் 5 செகண்ட்ல 5 ஃப்ளவர் நேம் சொல்லு.
1: நீதான்
0: 5 செகண்ட்ல 5 ஃப்ளவர் நேம்.
1: கிடையாது.
0: சூப்பரா, இதுவும் சொல்லலாம். 4 செகண்ட்ல 4 ஃபுட்டு.
1: ஃபுட்டு
0: நேம்டா, வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு.
1: சிக்கன் பிரியாணி, பரோட்டா, பட்டர் சிக்கன்.
0: சூப்பரா. 3 செகண்ட்ல 3 கலர் சொல்லு.
1: பிளாக், கிரீன்.
0: 5 செகண்ட்ல 5 சயின்டிஸ்ட்
1: என்னோடு
0: ஓகே தம்பி, நீங்க வாங்க. வேற கேக்குறேன். 5 செகண்ட்ல 5 ஃபுட்டு சொல்லுங்க.
1: பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி, தோசை, இட்லி.
0: காரகம் முட்டிங்க. 4 செகண்ட்ல 4 ஹீரோயின்.
1: ஹீரோயின் நயன்தாரா, சாய் பல்லவி, த்ரிஷா, சமந்தா.
0: ஓகே, சயின்டிஸ்ட் நேம் வரல, சமந்தா, த்ரிஷா, எல்லா லைனும் வந்து நிறுத்தி இருக்கட்டும்.
1: ஒரு செகண்ட்ல ரெண்டு காமெடி போயிட்டு இருக்கா ராங் ஆன்சர் ஒன்லி
0: மழையா பெய்து. அங்க பாருங்க, நீங்க அவுட்டு போங்க. ரெண்டு பேரும்

0: பாடுறீங்களா சஜித்?
1: நான்
0: திரும்ப வரேன் மனதோடு.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா கரண்ட் பில் எப்படி ஜீரோ ஆகும் கேட்டா சொல்றான். அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து நம்ம ஜார்ஜ் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து யார் யாரெல்லாம் பேச போறாங்கன்றது கேக்கலாம். ஹலோ,
4: கேக்கலாம்.
5: இருக்கணும் இது மாதிரி ஒரு இடம் பிக் பண்ணிட்டு அங்க எப்படி எங்க இருந்தாலும் அங்க வந்துடணும். அப்படி என்ன வாக்குறுதி எல்லாம்
6: கொடுப்பீங்கன்னா
5: அதான் எப்படி நடக்க போறது இல்ல தெரியும். இருந்தாலும் சேர்ந்து ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுப்போம்ல உங்க டச்ல. நீங்க என்ன மாதிரி கொடுத்து வந்திருக்கீங்க?
6: நீங்க
5: எத்தனை இருக்கீங்க சொன்னீங்க? 2 இயர்ஸ் இருப்பீங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேம் நல்லா இல்லாம என்னன்னா

கொஸ்டின் முடிஞ்சு பாத்து நம்ம வேற போலாம். நீங்க எத்தனை ஃப்ரெண்ட் இருக்கீங்க சொன்னீங்க? 2 இயர்ஸ் இருப்பீங்கல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கேம் நல்லா இல்லாமா? என்னன்னா உங்களை பத்தின ஒரு 3 விஷயம் நல்ல விஷயமா தான். நான் நல்லா சாப்பிடுவேன், எனக்கு வந்து பாடத்துல நீலா வந்து நைட்ல தனியா பார்க்க பிடிக்கும், நான் ஒரு பெட்ல ஒரு எனக்கு இந்த ஃபுட்டு நான் பர்டிகுலர் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு 3 விஷயம் நல்ல விஷயமா, அது 2 உண்மை 1 பொய். ஒரு பை அந்த 2 உண்மையை விட்டுருங்க, அந்த 1 பையே ரிமைனிங் ஃப்ரெண்ட்ஸ் அதை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு தான் கேம். உங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிவிக்கவே இந்த கேம் வந்து பண்ணப்பட்டிருக்கு. முதல்ல யார் அவங்க சொல்றீங்க? சாப்பிடுவீங்க சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காமலையும் போவோம். நாலு சொல்றீங்க, எப்ப நாலு பொய் இருக்கா மைடியா? இவங்க நாலு சொல்றாங்க, நாலுல ஒரு பொய் இருக்கா? என்ன பொய்? இன்னொரு முகத்தை பார்த்து அதுதான் பொய்யா? ஏன் அவங்க சோகமா தான் இருப்பாங்களா? ஹாப்பியா இருக்கணும்ல. சரி, ஒரு கேம் ஆடுவோமா? இப்போ மூவில நான் படம்லாம் பார்ப்பீங்களா? சரி, வந்து மூவி பத்தி கெஸ் கொடுத்துட்டே இருப்பேன், 1, 2, 3 எந்த கெஸ் நீங்க கண்டுபிடிக்கலாம் டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. அது என்ன மூவி கண்டுபிடிச்சு சொல்லணும். ஃபர்ஸ்ட் கெஸ் ரிட்டையர்ட் ஆனால் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்க பையனோட புல்லட்ல ஏறி ஊர் விட்டு கிளம்பிடுவார். ஒன்னா சேர்ந்து ஒரு ஊருக்கு ட்ரக்கிங் மாதிரி போறாங்க, டூர் கைண்ட் ஆஃப் டூர் மாதிரி ட்ரக்கிங் போறாங்க. அங்க போற இடத்துல ஒரு முனிவர் ஒருத்தர் பாக்குறாங்க. ஓகே ஃபைன். சரி, இது அடுத்த மூவி என்ன பின்றீங்க? இப்ப நம்ம ஹீரோவுக்கு 4 தம்பி, தம்பிகளுக்காக கல்யாணமே பண்ணிக்க கூடாது, எங்க கல்யாணம் பண்ணா பிரிச்சு வச்சுருவாங்களோ. ஓகே, இப்ப அடுத்த மூவி, இப்ப நம்ம ஹீரோ வந்து ஒரு கோவக்கார பாக்ஸிங் கோச், பாக்ஸிங் கோச் தான் முதல் குளோ. வேற எனக்கு

0: அடுத்தக்குள்ள வந்துடுறேன். என்ன பண்ணுவாரு, நான் ஒரு மாப் உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு அந்த ஊர்ல இருந்து கிளம்பி பைக்ல இந்த ஊருக்கு வருவாரு.
1: சூப்பர் சூப்பர் பின்னிட்டு இருக்கீங்க. அடுத்த குரூப் போலாமா? இது கொஞ்சம் கிளாசிக் மூவி, கொஞ்சம் பாக்கலாம்.
0: அஞ்சு பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வந்து ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் போய் சொல்லி அவங்க வயசு எல்லாம் ஏமாத்தி ஒரு ஊருக்கு டூர்
2: போவாங்க.
0: பாஷா படத்துல ரஜினி உண்மையில என்ன
2: பண்ணிட்டு இருப்பாரு?
0: அனின் படத்துல விக்ரம் சார் வர அந்த மூணு கேரக்டர் சொல்லுங்க. அனின் படத்துல விக்ரம் சார் வர மூணு கேரக்டர்
3: ரெமோ, அதுக்கப்புறம்
0: மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மூணாவது பேர் என்ன? அண்ணின் பேரு அண்ணின். ரொம்ப அருமையாக விளாண்டீங்க தம்பி. நம்ம இன்னும் வரைக்கும் விளாடுவோம். வந்து ஒன் த்ரீ ஒன்னு ரெண்டு மூணு ரைட்டா? இப்ப நீங்க ஒன் சொன்னீங்கன்னா நீங்க தமிழ்ல ரெண்டு, ரெண்டு சொன்னீங்கன்னா நீங்க இங்கிலீஷ்ல, த்ரீனா நீங்க நாலு. சரி, ரெண்டு வின்னர் வேணும், ரெண்டு விட்டாட்டா அவுட்டு. இங்கிலீஷ் எடுக்கிறதா ஆரம்பிக்கலாமா? நம்பர் ஒன்
3: ஒன்
0: ரெண்டு தமிழ்ல சொல்லுங்க. கேட்டுட்டு போறோம்
2: புரிஞ்சிச்சு
0: உங்களுக்கு? புரிஞ்சிச்சுல போலாம்ல? போலிங் ரெண்டு த்ரீ த்ரீ
2: நான்கு
0: நான்கு சூப்பர்.
2: அஞ்சு
0: அவுட்டு. நீங்க மூணு பேர் தான் இருக்கீங்க, மூணு பேர்ல ஒரு வின்னர். த்ரீ ஃபைவ்ல முடிஞ்சிருக்கு. ஃபைவ் சிக்ஸ் ஏழு ஏழு என்ன பாட்டு?
2: என்னங்க
0: அடுத்து போடுமா? வச்ச கண்ணு பத்தாமலே ஒன்ன ரசிக்கிறேன், துண்டா விழுகிறேன், ஊர்பட்ட ஆசையெல்லாம் உள்ள
2: முனைகிறேன்.
0: முதல் நிறைய கான்பிடண்டா கரெக்டா சொல்லிருக்காங்க. அடுத்து போடுவோமா? சீட்டா ஆட்டா துணைக்கு நான் இருக்கவா, தினம் தினம் பிடிக்கவா, ஒயிட்டா ஒயிட்டா இருக்கி தான் பிடிக்கவா, எலக்ட்ரான் பண்ணிங்க சூப்பர் வந்து வருது வருது வருது. அடுத்த பாட்டு
3: அரவிக்குத்துலாமா?
0: காலம் போகுது, கடிகாரம் ஓடுது, உன்னை மாத்திக்க நேரம் இருப்போம். ஆயிரம் வாங்கினேன், நான் அதில் அரியாசனம் செய்கிறேன். இலை உதிரும் மீண்டும் துளிரும், இலை உதிரும் மீண்டும் துளிரும்.

0: நான் முதல்ல லைன் சொல்றேன். மேகமோ மேகமோ அவள்
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேர்களே, சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
3: நீங்க

0: அவங்களை எடுத்து கொடுத்தேன்.
1: நீங்க காலா சொல்லு பார்த்தா அவளுக்கு நான் சொல்லிட்டேன்.
0: துப்பாக்கி நீங்க பானத்தெல்லாம் பார்த்தாலும் தெரியாது. ஓகே சூரா ஓகே முடிஞ்சிச்சு, கேமே முடிஞ்சு போச்சு. இந்த கேமே இதோட நிறுத்தப்படுகிறது. என் தேனடைய தீப்பந்து வச்சு
1: கொளுத்திட்டீங்களா?
0: ஓகே நம்ம நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் போலாம். இப்ப நான் ஒரு ராபிட் டக் டக்னு 5 செகண்ட்ல என்ன சொல்லணும், 5 செகண்ட்ல அந்த ஹீரோ நம்ம சொல்லணும். நீங்க அவங்க சினிமா தெரிஞ்சு அவங்களே வந்து கல்வெட்டு போயிட்டாங்க. நம்ம எப்படி வரோமா 5 செகண்ட்க்கு 5 சயின்டிஸ்ட் சொல்ல போறாங்க. இப்போ சரி உங்க தனி ரெப்பி பேர் வச்சிருக்க நீங்க வாங்க.
1: ரெண்டு பாட்டு
0: அடுத்து நீங்க அவங்க சினிமா தெரிஞ்சு அவங்களே வந்து கல்வெட்டு போயிட்டாங்க. நம்ம எப்படி வரோமா 5 செகண்ட்க்கு 5 சயின்டிஸ்ட் சொல்ல போறாங்க. இப்போ சரி உங்க தனி ரெப்பி பேர் வச்சிருக்க நீங்க வாங்க. ஒரு சயின்டிஸ்ட்ல வருவாங்க தெரியல. இதுக்கு 4 செகண்ட்ல 4 குட்டி சொல்லுங்க.
1: பிரியாணி தை சாதம்
0: சாம்பாரு 3 செகண்ட்ல 3 கலர்
1: கிரீன் வயலட் ஒயிட்.
0: 2 செகண்ட்ல 2 பாட்டு
1: எனக்கு மட்டும்
0: அவங்க வேற
1: கேக்குறேன்.
0: நீ அப்படியே சொல்லிட்டீங்க அப்படியே 2 செகண்ட்ல 2 பாட்டு
1: அடுத்து
0: உங்களுக்கு சொல்லுங்க

0: பாட்டு போட்டீங்க, ரெண்டு டீம்ல பாடணுங்க, ஒன்னு இன்னொன்னு ஏதாவது ஒரு டீம்ல பாடணும், பாடலாம் அந்த பாட்டே கிடையாது. நான் பாட்டு கேள்விப்பட்டதே இல்ல, பிறந்ததுலேருந்து இப்ப வரைக்கும் இருக்கேன். நீங்க பூவே பூங்காற்று சீரியஸ்லி
1: உங்களுக்கு
0: காற்றே பூங்காற்றுங்க, அந்த பாட்டே கிடையாது. நீங்க நீங்க இருங்க, நீங்க பிள்ளைங்க நிலால் ஆரம்பிக்கணும், பூல ஆரம்பிக்கணும். நான் கரெக்டா பேசுறேன், உங்களுக்கு புரிஞ்சதில்ல. நிலா நிலா ஓடியா நில்லாமல் ஓடியா? நான் போனா போட்டு ஒத்துக்க வேறு. நீங்க சொல்லுங்க பாப்பா. நீங்க பாத்தா இருந்து கத்துறீங்க.
2: அதுக்கப்புறம் நிலா டைம் நேரம்
0: தருங்க. அவங்க நான் தயவு செஞ்சு சொல்றேன், அவங்க
1: பண்ணாங்க.
0: நீங்க ஆல்ரெடி அவுட் ஆயிட்டீங்க. நீங்க மூணு பேர் இருக்கீங்க, யார் பைனல் வின்னர் வரவங்க பார்க்கலாம். அவர் பாட்டு
2: ரெண்டு டீம் கொடுத்துட்டு எத்தனை பேர் கேட்டீங்கன்னா பாட்டு வந்து லோன்ல போயிட்டு லிமிட்டுக்கு அப்புறம் பாட்டை பவுண்டு
0: குறைஞ்சிடும். போயிட்டு ரெண்டு ரவுண்டே தாண்டல. நீங்க நீங்க வந்து அண்ணன் போஸ்டர் ஜெயிச்சிட்டீங்க, யாருமே தெரியல. நீங்க ஒரே ஒரு பாட்டு பாட்டீங்கன்னா வின் பண்ணிட்டீங்க. நிலால எல்லாம் ஒரு பாட்டு பாட்டினா வின் பண்ணிட்டீங்க. அந்த கேம் இங்கே முடிச்சுட்டு எங்க ஆள் பாட பாட சொல்லிட்டு அடுத்துல இருந்து போயிடுவாங்க. வரல முடிஞ்ச பாட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு ட்ரை பண்றீங்களா? என்ன பாட்டு? வேண்டாம் வேண்டாம். ஓகே ஓகே, நம்ம இன்னொரு கேம் அந்த அவுட்டர் கேம். ஓகே, தமிழ் இங்கிலீஷ் ஒன்னு தமிழ் ஒன்னு இங்கிலீஷ். ஓகே ஆரம்பிக்கலாமா? நம் ஒன்
1: ஒன்
0: இரண்டு த்ரீ
2: நாலு
0: நாலு ஃபைவ்
1: ஆறு
0: ஆறு
1: செவன்
0: செவன்
1: எட்டு
2: எட்டு ஒன்பது
0: எட்டு அப்புறம் ஒன்பது அவுட். இப்ப வந்து ஒன்பது முடிஞ்சிருக்கு பாப்பா, ஒன்பது முடிஞ்சிருக்கு. நீங்க என்ன சொல்லணும்? சூப்பர்.
1: பதினேழு
0: முப்பது நல்லா பிரைட்டா அவுட் ஆகுறாங்க என் கண் முன்னாடி. உங்க நேம் என்ன
1: சொன்னீங்க?
0: அருணியும் பிரியதர்ஷன் வின் பண்றாங்க. எல்லாரும் கிளாப் பண்ணுங்கப்பா. பிரைஸ் வந்து பாதாம் பால்லாம் நெகிழியா கொடுப்பதில்லை என்ற காரணத்தினால் உங்களெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு ஒரு வேலைகள் திரும்ப சொன்னிட்டு என்று உங்கள் மனதோடு.
3: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தொடர்ந்து பேசலாம். ஹலோ,
3: வாங்க பேசலாம். உங்கள்ட்ட நெக்ஸ்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க பேசலாம். தவி, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் தவிஷ்.
3: தவிஷ், தவிஷ். உங்க நேம்?
4: ரோஹித்.
3: ரோஹித், உங்க நேம் தம்பி?
4: ரஷீன்.
3: இங்கடா, உன் பேர் சொல்லிட்டு போடா. பேர் சொல்றது என்ன பயப்படுற? வாடா.
4: பாலா.
3: பாலா, அவன்தான். அவன் உன்னோட கேரக்டர் முடிஞ்சு போச்சு. நில்லு நில்லு, போவாத. ஓகே, இன்னைக்கு வந்து எதுக்காக வந்துருக்கீங்க?
4: பரேடுக்காக.
3: பரேட் ட்ரைனிங் இல்லையா? ஓகே. அந்த இண்டிபெண்டன்ஸ் எப்போ நடக்கும்? ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு ட்ரைனிங்லாம்? நல்லா போயிட்டு இருக்கேன். கிட்ட வந்து பேசுங்க, ஒன்னும் கேட்காதரா?
4: சரி,
3: ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன படிக்கிறீங்க? எல்லாருமே சரி. நீங்க எத்தனை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா?
4: அண்ணா
3: இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா? நீ வந்து ரெண்டு வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்க, இவங்க ஒன்பது வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கா? உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு ஒரு கேம் எடுத்து கண்டுபிடிக்கலாமா? என்னன்னா, இது வந்து ஒரு கேம், உங்களை பத்தின ஒரு மூணு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் சைக்கிள் ஓட்டுவேன், எனக்கு இந்த பிரியாணினா ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து டிவி பார்க்க பிடிக்கும், பாட்டு கேட்க பிடிக்கும், ஏதாவது ஒரு மூணு விஷயம் சொல்லணும். அதில் ரெண்டு உண்மை சொல்லணும், ஒரு பொய் சொல்லணும். எப்படின்னா, இந்த பாட்டு கேட்க பிடிக்கும், டிவி பார்க்க பிடிக்கும், சைக்கிள் ஓட்ட தெரியும், ஆனால் உனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அது பொய்யை உள்ளே ஒழித்து வைக்கணும். அதில் நீ இருக்கு ரெண்டு கண்டுபிடிப்பான். ஓகேவா? புரிஞ்சு வச்சாடா. அதில் யார் சொல்ல போறீங்க? நீயே சொல்றியாடா. சூப்பர். உன்னை பற்றி மூணு விஷயம் நல்லபடியாக சொல்லு. என்ன போய் கடைசியா சொன்னதா புரியுது.
4: நீ வந்து காலையில ஃபுட்பால் கிரவுண்ட் போறது ரொம்ப பிடிக்கும்.
3: புரிஞ்சு வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர். நம்ம ஒரு கேம் விளையாடுவோமா? என்னன்னா, அஞ்சு செகண்ட்ல ரேபிட் ஃபயர் மாதிரி டப்பு டப்புன்னு சொல்லணும். என்ன கேட்கணும் அஞ்சு செகண்ட்ல சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சு செகண்ட்ல அஞ்சு சயின்டிஸ்ட் நேம் என்ன சொல்றோம்?
4: நீங்க
3: இங்கே தான் மணி சொல்றேன்.
4: அப்புறம் வந்து
3: மூணு கலந்து கூட சொல்லுங்கடா. ரெண்டு
4: ஒரு
3: செகண்ட்ல ஒரு பாட்டு
4: பிடிக்கும்.
3: விஜயகாந்த் அதான் பார்த்தா என்ன கேப்டன் பிரபா வர விஜயகாந்த் சார் படம் பார்த்தேன். அடுத்து மூணு செகண்ட்ல மூணு ஃபுட் சொல்லு. ஓகே, ரெண்டு செகண்ட்ல ரெண்டு கலர் கிட்ட வர அப்படியே பீச்ல ஊந்துறாரு. அப்படிவா
4: கலர் எல்லோ கலர்.
3: ஓகே, ஒரு செகண்ட்ல ஒரு பாட்டு. ஓகே, நீ வரியானா? சரி, ஓகே. இப்ப மூணு பேருக்கு வேற கிட்ட வா.

0: கல்லுமலை நிக்காதீங்க அது வாங்க. எனக்கு வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு தெரியுமா? ஒன் டூ த்ரீ தெரியும். இப்போ என்னன்னா ஒருத்தன் வந்து தமிழில் சொன்னால் ஒருத்தன் இங்கிலீஷில் சொன்னான். இப்போ நீ ஒன்றுனா நீ வந்து ரெண்டு. இது என்ன நீ என்ன சொல்ல த்ரீ சொல்லணும்டா? ஆ ஆரம்பிக்கலாமா? போகிற இப்போ ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் தான் பேப்பரா ரெண்டு பேரும் விட்டாடினா வருதா? ஆரம்பிக்கலாம். நம்பர் ஒன்
1: ஒன்
0: ஒன் ரெண்டு
1: மூணு
2: நன்றி ஜார்ஜ். நேர்களை வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நேர்களே, சிவ வழிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
3: Are you single?

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% வளர்ச்சி அடையும் என ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகள் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக பொருளாதாரத்தை 2031 1.5 டிரில்லியன் மதிப்புக்கு உயர்த்த தவேக அரசின் முதலாவது பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முதலில் போதையில்லா பாரதத்தை உருவாக்குதல் அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% வளர்ச்சி அடையும் என ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா இன்று மும்பையில் பணக்கொள்கை குழுவின் முடிவுகளை வெளியிட்டு பேசுகையில் இதனை தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்திய பொருளாதாரம் எதிர்பார்க்கப்பட்டதை விட நல்ல முறையில் செயல்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ரிசர்வ் வங்கி ஆளுநரின் பேட்டி குறித்து கூடுதல் விவரங்கள்.
7: பணக்கொள்கை குழுவின் முடிவுகளின்படி ரிசர்வ் வங்கி இதர வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் மாற்றப்படாமல் தற்போதுள்ள அதே அளவில் 5.2% மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்கம் குறித்த ரிசர்வ் வங்கியின் கணிப்பு 5.1%-5% குறைக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் பணவீக்கத்தில் ஏற்பட்ட உயர்வுக்கு உணவு மற்றும் எரிபொருள் விலை உயர்வுதான் முக்கிய காரணமே தவிர சந்தை தேவையில் பரவலான நெருக்கடி எதுவும் இருக்கவில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் கூறினார். மேற்காசிய பிணக்குகளால் உலக அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் வலுவான ஏற்றுமதி, நிலையான முதலீடுகள் போன்ற அனுகூலங்களின் அடிப்படையில் இந்திய பொருளாதாரம் வலுவாகவே நீடிப்பதாக அவர் மேலும் கூறினார். கேள்வி ஒன்றுக்கு திரு மல்ஹோத்ரா பதிலளிக்கையில், பாலிமர் ரூபாய் நோட்டு தொடர்பான உத்தேசங்கள் உரிய காலத்தில் நிறைவேறினால் அடுத்த நிதியாண்டின் ஆரம்பத்திலிருந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வரக்கூடும் என்றார்.
6: நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் கணக்கு பதிவேடுகள் நவீன எலக்ட்ரானிக் மற்றும் டிஜிட்டல் வடிவத்திலும் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையிலேயே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னதாக இம்மசோதாவை

0: அவையில் கொண்டு வந்தார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதங்களுக்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டது. மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் முன்னதாக இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அல்லாத நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33லிருந்து 37 உயர்த்தி கடந்த மே மாதம் குடியரசுத் தலைவர் பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாட்டில் 41 உணவுப் பொருட்களின் அன்றாட விலை நிலவரங்களை 579 விலை கண்காணிப்பு மையங்கள் மூலம் அரசு கண்காணித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிணக்குகளுக்கு இடையிலும் இந்தியாவில் தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளின் விலை விகிதங்கள் ஸ்திரமாகவே உள்ளதாக அமைச்சர் கூறினார். மேற்காசிய பிரச்சினை தொடங்கிய உடனேயே இந்தியாவின் அதன் தாக்கங்களை மதிப்பிட அரசு 7 அதிகார குழுக்களை அமைத்து நிலவரங்களை சரிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். திரைப்படங்கள் திருட்டு வீடியோவாக வெளியிடப்படுவதையும் டெலிகிராம் போன்ற இடைமுக செயலிகள் இதற்கு பயன்படுத்தப்படுவதையும் சட்டம் மற்றும் அமைப்பு ரீதியில் தடுப்பதற்கான வசதிகளை அரசு வலுப்படுத்தி இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். 2021 தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளின்படி நீதிமன்ற உத்தரவு அரசு நோட்டீஸ் மூலம் திருட்டு வீடியோ குறித்து தெரிய வந்தவுடன் இடைமுக செயலிகள் அவற்றை நீக்குதல் கட்டாயம் என்று அவர் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். இந்திய திரைப்பட மரபுகளை பாதுகாத்து இந்திய திரைப்படங்களை உலக அளவில் பரப்ப ஏதுவாக DCDFC திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மற்றொரு கேள்விக்கான பதிலில் அமைச்சர் கூறினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 ஒடிசா பயணத்தின் கடைசி நாளான இன்று பெர்ஹாம்பூர் அருகிலுள்ள ஸ்ரீ தபலேஸ்வரா கோவிலில் வழிபட்டார். முன்னதாக கோபால்பூரில் உள்ள இராணுவ வான் பாதுகாப்பு கல்லூரிக்கும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். இதற்கிடையே அரசு விழாக்களின் போது குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை உபஹார் இணையதளம் மூலமாக ஏலம் விடும் நடைமுறைகளை குடியரசுத் தலைவர் மாளிகை இன்று முதல் தொடங்கியுள்ளது. ஏலம் மூலமாக கிடைக்கும் பணம் முழுவதும் சமூக நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவேக அரசின் முதலாவது பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். தமிழக பொருளாதாரத்தை 2031 1.5 டிரில்லியன் டாலர் மதிப்பிற்கு உயர்த்தவும் அடுத்த 15 ஆண்டுக்கு 9% வளர்ச்சி விகிதத்தை பராமரிக்கவும் இந்த பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 78,324 கோடி ரூபாய் பற்றாக்குறை காட்டும் இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசின் நிலுவை கடன் 10.43 லட்சம் கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 15,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் ஈட்ட தமிழக அரசின் பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நடப்பு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் திட்ட விளைவுகள் குறித்தும் அரசுக்கு அறிவுரை வழங்க திரு MS அலுவாலியா தலைமையில் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. திட்டச் செலவுகளில் கசிவுகளை தவிர்ப்பதன் மூலம் அரசின் நிதி சுமையை குறைக்க பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு துறைகளிலும் சிவப்பு நாடா நடைமுறைகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். தமிழக அரசின் பட்ஜெட்டில் சுகாதாரம், வீட்டு வசதி, மகளிர் மேம்பாடு, முதியோர் பராமரிப்பு, கல்வி, தொழில், மேலாண்மை உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்கவும் அனைத்து துறைகளிலும் நீடித்த அடிப்படையில் வளங்குன்றா நடைமுறைகளை கடைபிடிக்கவும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முதலில் போதையில்லா பாரதத்தை உருவாக்குதல் அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். துடிப்பும் மன உறுதியும் கொண்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தே இதை சாதிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நோக்கம் தொடர்பான பல்வேறு பணிகளில் ஈடுபட ஏதுவாக மத்திய அரசின் மை பாரத் இணையதளத்தில் இளைஞர்களை பதிவு செய்ய புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். மை பாரத் இணையதளம் இளைஞர்களின் திறமைகளை தேசிய அளவில் எடுத்துச் செல்வதற்கான மேடை என்றும் நாட்டின் பல்வகை கலாச்சாரத்தை இளைஞர்கள் புரிந்து கொள்ள இதனால் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் போதை ஒழிப்பு பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். துணைநிலை ஆளுநரின் உரையிலிருந்து ஒரு பகுதி.
2: The purpose of Mera Yuva Bharat is to prepare first to sensitize

0: to all of you which direction the country is going and what should be your contribution, because you are going to handle this country after 10 years, 15 years. So you must be equipping yourself for that. You cannot be away from the reality that what this country needs. So that was one of the main purpose on which this thing.
1: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாநாடு மற்றும் கலாச்சார கூடத்தில் நடைபெற்ற மை பாரத் பதிவு முகாமின் தொடக்க விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, மை பாரத் துணை இயக்குநர் திரு டிரவின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மரில் பாரம்பரிய வில்லுப்பாட்டு மூலமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்தும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும், 2 வயது மற்றும் அதற்கு மேல் தாய்ப்பாலுடன் சேர்த்து சத்தான துணை உணவுகளை வழங்குவதன் தேவை குறித்தும் இந்நிகழ்ச்சியின் போது எடுத்துக் கூறப்பட்டது. ஏனாமில் மிஷன் சக்தி இயக்கம் சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் மருத்துவர்கள் கலந்து கொண்டு தாய்ப்பாலின் அவசியம் குறித்து தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாஹியில் குடியிருப்போர் நலச்சங்க பிரதிநிதிகளுடன் அதிகாரிகள் இன்று ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தி குடியிருப்பு பகுதிகளில் தெரு நாய்களுக்கு உணவளிக்க தனி இடம் ஒதுக்கும் முடிவை அறிவித்தனர். இது அல்லாத மற்ற இடங்களில் தெரு நாய்களுக்கு உணவளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித் குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நகராட்சி மேலாளர் திரு பிரவீன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், வரும் 11ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% வளர்ச்சி அடையும் என ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகள் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக பொருளாதாரத்தை 2031ஆம் ஆண்டிற்கு 1.5 டிரில்லியன் டாலர் மதிப்பிற்கு உயர்த்த தாவேக அரசின் முதலாவது பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முதலில் போதையில்லா பாரதத்தை உருவாக்குதல் அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
4: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
6: Go for PLI.
7: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுவை எஃப்எம் ரெயின்போ 90.8 நேரம் 6:22. நிகழ்ச்சி என்ன அப்படின்னா மனம் விரும்புதே. நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்க கேட்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 2275 2330. வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்களும் கேட்கணுமா? உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்க ரெடியா இருக்கோம். உங்களுக்காக நம்பரை மறுபடியும் சொல்கிறேன், 2271760 2275230. வெளியூர் நேயர்கள் 041 தருங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நேயர்களே, சாய்பாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஆமா வணக்கம்மா, கடலூர் ஓட்டி விநாயக எம் ராஜேந்திரன்.
0: ஓகே சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: பழைய படம் இது, உத்தம புத்திரன். யாரடி நீ மோகினி என்ற ஒரு பாட்டு வருமா இல்ல?
0: ஓகே,
1: அந்த பாட்டு.
0: சரி சார், அடுத்த மைக்கு.
1: ஓகேமா, நான் நன்றிப்பா.
0: நேர்களே, நேர்கிட்ட பாடல் வருது, கேட்கலாம். நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடித்த பாடலும் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 2275232 0404 ஒன் த்ரீங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்ம கூட அடுத்த கலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
3: எனக்கு என்மான வாணியில இருந்து திரைப்படத்துல இருந்து என்ன சொல்லி பாடு கொண்டு வைப்பாங்க.
0: ஓகே, இந்த பாடல் ஏன் பிடிக்கும்?
3: ஏதாவது சொல்லி பாடணும் இல்லையா?
0: ஓகே சார், யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
3: எல்லா நேயர்களுக்காக.
0: ஓகே சரி சார், அழைத்தமைக்கு நன்றி சார்.
3: நன்றி மேம்.
0: நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலும் நம்ம நிகழ்ச்சியில இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760 2275 2350. வெளியூர் நேயர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நேர்களே, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேர்கள் கேட்டு இருக்கிற நிகழ்ச்சி மனம் விரும்புது நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: ஓகேமா, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு செந்தூர பாண்டி படத்துல இருந்து செந்தூர பாண்டிக்கு ஒரு அந்த பாட்டி கொடுங்க மேம்.
0: ஓகே, இந்த பாட்டு ஏன் பிடிக்கும்?
3: நல்லா இருக்கும், ஒரு ஃபாஸ்ட் சாங்கா இருக்கும், ஈவினிங் டைம்ல கேட்கலாம் அப்படின்ட்டு. ஓகே மேம்,
0: ரைட். அப்ப யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
3: நன்றி மேடம்.
0: நன்றி, அடுத்த நன்றிமா.

நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 2271760 2275330 அப்படிங்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பீமக்குளம், சிவகுமார் மேடம்.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்
1: மேடம்? நிகழ்ச்சியில வந்து ஊரிட்டு ஊர் வந்து இதுல இருந்து சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா.
0: சரி சார், ஓகே. இந்த பாட்டை ஏன் பிடிக்கும், யாருக்கு டெடிகேட் பண்றீங்க?
1: இந்த பாடல் வந்து எங்க சென்னை ஜோகா ஆபீஸ் அனைத்து நண்பர்களுக்காகவும் பிடிக்கும் மேடம்.
0: ஓகே சார், ஓகே.
1: அனைவருக்காகவும் மற்றும் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: ஓகே சார், உங்களுக்கு பிடித்த பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து
1: கேட்கலாம் மேடம். ஓகே, நன்றி நன்றி.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: என்ன
4: படத்துல இருந்து பாடல் வேணும்?
3: வால்டர் வெற்றிவேல் படத்துல இருந்து பூங்காற்றே இங்கே வந்து வாழ்த்து, அந்த பாடல் வேணுமா?
4: சரி சார், ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் வரதே கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். அழைத்தமைக்கு நன்றி.
3: நன்றிமா.
4: நன்றி.

0: நேயர்கள் கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% வளர்ச்சி அடையும் என ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா இன்று மும்பையில் பணக்கொள்கை குழுவின் முடிவுகளை வெளியிட்டு பேசுகையில் இதை தெரிவித்தார். பணக்கொள்கை குழுவின் முடிவுகளின்படி ரிசர்வ் வங்கி இதர வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் மாற்றப்படாமல் தற்போதுள்ள அதே அளவில் 5.25% மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் கணக்கு பதிவேடுகள் நவீன எலக்ட்ரானிக் மற்றும் டிஜிட்டல் வடிவத்திலும் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையிலேயே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதங்களுக்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவேக அரசின் முதலாவது பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். தமிழக பொருளாதாரத்தை 2031 1.5 டிரில்லியன் மதிப்பிற்கு உயர்த்த பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் மாநில வேளாண் அமைச்சர் திரு ஆர் வினோத் நாளை வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முதலில் போதையில்லா பாரதத்தை உருவாக்குதல் அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இந்நோக்கம் தொடர்பான பல்வேறு பணிகளில் ஈடுபட ஏதுவாக மத்திய அரசின் மை பாரத் இணையதளத்தில் இளைஞர்களை பதிவு செய்ய புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். இன்று புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்ட நிகழ்ச்சி மனம் விரும்புதே. உங்களுக்கு பிடித்த பாடலும் வர கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760 2272530 வெளியூர் நேர்கள் 041 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நேர்களை உங்களுக்காக ஒரு பாடல் வருது கேளுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம். சிதம்பரம் இன்பா கண்ணன் பேசுறேங்க.
3: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
4: நெஞ்சிருக்கும் வரை படத்துல இருந்து ஒரு முறை பிறந்தேன். நெஞ்சிருக்கும் வரை அவர் நினைவு இருக்கும், நினைவு இருக்கும் வரை என் உயிர் இருக்கும்.
3: ஓகே, சரி சார். இந்த பாட்டை நீங்க யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? இந்த பாட்டை ஏன்?
4: அதாங்க, இந்த பாட்டுக்கு இந்த நான் சொன்ன வர வரிகளுக்காக பிடிக்கும். அத வரிய புரிஞ்சவங்களுக்க முடியும்.
3: ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.
4: நன்றி மேடம்.
3: அழைத்தமைக்கு நன்றி சார்.
4: நன்றி.
3: நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டயல் பண்ணுங்க 2271760, 2272753.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: சொல்ல போறோம்.
1: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
0: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
1: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்த 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2019 இதே நாளில் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 யூனியன் பிரதேசங்களிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் வழங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை மத்திய அரசு தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக உணவுத்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக விலையை கண்காணிப்பதற்கென 7 உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 41 உணவுப் பொருட்களின் விலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கென 579 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பி எல் வர்மா தெரிவித்தார். எல்நினோ தாக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கண்காணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கண்காணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பாஸ்போர்ட் சேவை மையம் இல்லாத மக்களவைத் தொகுதிகளில் அவற்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தற்போது 515 மக்களவைத் தொகுதிகளில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். எஞ்சியுள்ள தொகுதிகளில் உள்ள தலைமை அஞ்சலகங்களில் இதற்கான சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறையை அந்நாட்டு அரசு கைவிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி

0: நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகேவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவின் கடனுதவி திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் கையெழுத்திடப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிருக்கான உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாலை மற்றும் தீ விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவும் வகையிலான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று ராய்ப்பூரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 500 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரன் தாரன் மற்றும் அம்ரித்சர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்ட போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மஹேதோ தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரேன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ராஞ்சியில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் இதனை வெளியிட்டார். 2,21,00,000 வாக்காளர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக 43,00,000 மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மிசோரமில் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் 8 நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 23 மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் வெயில் காரணமாக 2,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சியோலில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலக பூம்ராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் 4-6, 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் பிரான்சின் லூயி லாரியை வென்றார். உலக பேட்மிண்டன் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி புதுதில்லியில் வரும் 17ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பட்டுமி ஒபன் ஊஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் கேஷ்வி, சனத், பிரியோபிரத் தலா 1 தங்கப்பதக்கத்தையும், ஆர்த்தி மற்றும் ராஜ் தலா

இரண்டு தங்கப்பதக்கங்களையும் வென்றனர். செயின்ட் லூயி செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதல் இடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோஷ்வா ஜாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம். நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலும் இடம்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2271760 2272530 வெளியூர் நேர்கள் 0413 நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்கள் கேட்டுக்கிற நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர், ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
2: சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: உமரி கோட்டம் படம். என்ன
2: சரி சார், ஓகே. யாரும் யார் பேசுறீங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார்?
3: ஏழுமலை முத்தரசிங்கப்பன்.
2: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் வருது, கேளுங்க. நன்றி சார்.

படைத்தா கட்டாந்தரையிலே கல்லை உடைத்து உங்க கண்ணாடி மாளிகையை யார் படைத்தா? ஆக செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா, கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா? செல்லம்மா சொல்லம்மா கண்ணம்மா, கொஞ்சம் சிந்தித்தால் மன்னித்தால் என்னம்மா?

0: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிற நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நெல்லிக்குப்பத்துல இருந்து ராஜராஜ சோழன் பேசுறேன்.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: இதயக்கனி. இதயக்கனியில நீங்க நல்லா இருக்கணும் பாட்டு போடுங்க.
0: சரி சார், நீங்க கேட்ட பாடல் வந்து அழைத்தமைக்கு நன்றி சார்.
1: ரொம்ப நன்றி மேடம், நன்றி.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: எனது பாசமலர் அவர்களுக்கு வணக்கம் சொல்வது இளமாங்கலம். இளமாங்கலம்.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து அவள் ஒரு தொடர் கதை. பாடல் வந்து கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண மாலை, அந்த பாடல் வேணும் மேடம்.
0: சரி சார், ஓகே. நீங்க கேட்ட பாடல் வருது, ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் வருது, கேட்கலாம்.
1: நன்றி மேடம், உங்களுக்கு இரவு வணக்கம்.
0: நன்றி சார், நன்றி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சுழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேர்கள் கேட்டு நிகழ்ச்சி மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நம்மளோட அடுத்த காலர், ஹலோ வணக்கம்.
3: முன்னிரவு வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: சரி சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: படம் உள்ளம் கவர்ந்த கல்வன், பாடம் பூந்தென்றல், சித்ரா பாடிய பாடல்கள் மேடம்.
0: ஓகே சார், நீங்க கேட்ட பாடல் சொல்லுங்க சார்.
3: மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேரம் 7:55 ஆகுது. மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நேர்களே, இன்னைக்கு கால் பண்ணி பாடல் கேட்ட நேர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதங்களுக்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகளும் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் அமளிக்கு இடையிலேயே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. நாட்டின் அனைத்து மக்களவைத் தொகுதிகளிலும் மக்களுக்கான பாஸ்போர்ட் சேவைகள் அந்தந்த தொகுதியிலேயே கிடைக்கும் வகையில் இதுவரை பாஸ்போர்ட் சேவை கேந்திரம் இல்லாத தொகுதிகளில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை கேந்திரங்களை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முதலில் போதையில்லா பாரதத்தை உருவாக்குதல் அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இந்நோக்கம் தொடர்பான பல்வேறு பணிகளில் ஈடுபட ஏதுவாக மத்திய அரசின் மை பாரத் இணையதளத்தில் இளைஞர்களை பதிவு செய்ய புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் பதிவு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க ஏதுவாக உள்ளாட்சித்துறை பிரத்யேக வாட்ஸ்அப் எண் ஒன்றை அறிவித்துள்ளது. நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் தூய்மைப் பணிகளில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த நிறுவனங்களின் சேவையில் குறைபாடுகள் இருந்தால் பொதுமக்கள் 9944033399 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பொருட்கள் மற்றும் பதப்படுத்திய உணவுப் பொருட்களுக்கான ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல ஆணையம் இன்று ஏனாமில் நடத்திய திறன் மேம்பாட்டு முகாமில் அரசின் ஏற்றுமதி பெருக்க இயக்கம் குறித்தும் இயற்கை வேளாண்மை மற்றும் மதிப்புக்கூட்டல் நடைமுறைகளால் ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்தும் எடுத்துக் கூறப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:56.
2: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
2: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
2: உடனே நானும் டியூன் பண்ணி

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க.

0: சுத்த வேணா, உலகத்தையே சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: பிடிக்குமே.
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
6: நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். 6 மினிட்ஸ் பாஸ்ட் 8 ஆன் அ பியூட்டிஃபுல் வெனஸ்டே ஈவினிங் அண்ட் ஆல் மை லவ்லி லிஸ்னர்ஸ் ஹேவ் டியூன்ட் இன் டு மியூசிக் பை த பே தட் இஸ் கம்மிங் டு யூ லைவ் ஃப்ரம் தி ஸ்டுடியோஸ் ஆஃப் எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹியர் இன் சென்னை. ஃப்ரெண்ட்ஸ் இன் புதுச்சேரி ஆர் லிஸ்னிங் டு அஸ் ஆன் எஃப்எம் ரெயின்போ 102.8 and of course friends in Coimbatore have tuned in via FM Rainbow 103 FM. Friends elsewhere have tuned in via the News on AIR app. Good evening and welcome. Some amazing English music is what you're going to be listening to right up till 9 p.m. If you have a song request, what you can do is log on to facebook.com/rainbowfm and comment on the post that I have just put out there. You can also log on to tinyurl.com/airmysong. It's a simple form that you need to fill out with your name, song requests, and send it in to me, and we'll hopefully try and play music that you want to listen to. If you want to call and chat with me, my numbers are 044-298-60038 or 044-295-20554. With that, I'm going to say hello.
1: ஹலோ, வெரி குட் ஈவினிங் மேடம். ஐம் சந்திரசேகரன் காலிங் ஃப்ரம் வல்சரவாக்கம். கேன் யூ ப்ளீஸ் ப்ளே ஃபார் மீ ஜார்ஜ் பேக்கர் செலக்ஷன்ஸ், பலோமா பிளங்கா?
0: ஜஸ்ட் செகண்ட் சார், பலோமா பிளங்கா. ஓகே, வில் டூ. தேங்க் யூ ஃபார் காலிங்.
1: ஓகே, தேங்க் யூ வெரி மச் மேடம்.
0: பை பை. ஐ ஹாவ் ஒன் மோர் காலர். குட் ஈவினிங்.
2: பான்சுவார் ஷிஃபாலி, ஐம் ஸ்ரீகாந்த்.
0: எஸ் ஸ்ரீகாந்த் சார்.
2: ராஜு ரீலர்ஸ் ஷிவல்ரஸ் சர்வீஸ், லெட் chivalry prevail.
0: Wonderful. What can I play for you, sir?
2: Yeah, let chivalry prevail. My request is Spring Season by Antonio Vivaldi.
0: Okay, Spring by Vivaldi. Thank you for calling, sir. So that one is a beautiful piece of music. And what else do I want to do? I want to say hello, of course, to Christina. Hi Christina, thank you for sharing all that birthday trivia, which we will hopefully discuss in a little while. Also, big hellos going out to Sivdas sir, thank you for tuning in. Sashikant Jain sir, welcome to the show, thank you for tuning in. Big hellos going out to Ambi Siva sir, happy to have you join us. Also, Mr. Ravi and Mr. Mailai Pattabi, I hope you all have tuned in. Your requests from the 6 o'clock show, we'll be playing it on this show. So, yep, some amazing music is what I can assure you. To begin things, let's listen to this lovely track by Lucas Estrada and Plant. But before that, Mr. Ratnavel AC, good evening and welcome to the show. You want to listen to Chiquitita by ABBA? Certainly we'll play that beautiful number for you. And also big hellos going out to Colonel Shivakumar and Satyapriya ma'am, thank you for tuning in. Your requests have been queued, and we'll be playing those lovely numbers in just a little bit. Okay, so like I was telling you, to begin things, we have Medicine by Lucas Estrada and Plant.

ஸோ கிருஷ்ணா கிஷோர், ஹாய் கிருஷ்ணா கிஷோர், வெல்கம். யூ வாண்ட் மீ டு ப்ளே ப்ரே ஃபார் மீ பிரதர் பை ஏஆர் ரஹ்மான், ஓகே வீல் டூ தட் நம்பர் ஃபார் யூ, பட் யூல் ஹாவ் டு ஸ்டிக் அரவுண்ட், ஆல்ரைட். ஸோ ஹியர் வி கோ, மெடிசின். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ்.

0: அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிசேரியன் அண்டர்கோ பண்ணுற மதர்ஸ் அந்த தாய்மார்கள் வந்து என்ன பண்ணணும், ஏன்னா பெற்றோருக்கும் அந்த நேரத்தில் தெரியாது உண்மையாக என்ன பண்ணுறது, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது.
1: சிசேரியன் பண்ண மதருக்கும் நார்மல் டெலிவரி பண்ண மதருக்கும் தாய்ப்பால் படி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராதுங்க ஜென்ரலி. ஸோ தாய்ப்பால் வந்து வித்தின் 1 hour ஆஃப் த பேபிஸ் பர்த் கொடுக்கணும், கோல்டன் அவர் ஃபீடிங்ன்றது WHO எல்லாருக்கும் வந்து ஒரு பரிந்துரையாக சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிசேரியன் பண்ண உடனே ஆன் த டேபிளே பீடியாட்ரிஷியன் கொண்டு வந்து பேபியை வந்து ஃபீடிங்க்கு அவங்களோட குழந்தையோட மார்பில் வந்து வச்சு அப்படியே தன்னால் இயற்கையாக ஆரம்பிக்கும். அந்த ஃபீடிங் சைக்கிள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பால் வந்து ரொம்ப நாள் வந்து ஃபீட் ஆகுது, அதாவது அந்த ஃபீடிங் சைக்கிள் இன்னும் ப்ராப்பராக இருக்குது, அந்த பாண்டிங் வருதுன்றதுனால இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சில பேரால் முடியாது பேஷண்ட்டோட நேச்சர், அந்த மாதிரி டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோனர் மில்க் இருந்ததுன்னா டோனர் மில்க் கொடுக்கலாம், பெஸ்ட் அதுதான், ஏன்னா இன்னொரு ஹியூமனோட மில்க் தான் அது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஃபார்முலா கொடுத்துட்டு எப்பெல்லாம் முடியுதோ வந்து ஃபீடிங் வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் நல்லா அவங்க ஆனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து அவங்க கொடுக்கலாம். ஆனால் முக்கியமாக பாலை சங்கில் தான் கொடுக்கணும், பாட்டிலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா தாய்ப்பாலை வந்து அதுக்கப்புறமா வந்து ரிஜெக்ட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சங்கில் கொடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: தாய்மார்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து குறைவுங்கிறது வந்து எந்த காலத்துலேருந்து ஆரம்பிக்குது, ஏன்னா காலேஜ் படிக்கும்போது அவங்க அவங்க உடம்புலேயே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து தான் வந்து மதர்ஸ் ஆகிறாங்க, தாய்மார்கள் ஆகிறாங்க. அந்த கட்டத்தில் வந்து அவங்க தங்க உடம்புலேயே என்ன சத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறமா வந்து அவங்க உடனே வந்து ஒரு தாய் ஆயிட்டாங்க அப்படின்னும்போது உடனடியாக அவங்க வந்து அந்த குழந்தையை கவனிக்கக்கூடிய ஒரு அந்த மனநிலையில் இருக்க மாட்டாங்க. இதில் ரெண்டு விஷயம், ஒன்று அவங்க உடம்பை பார்த்துக்கிறது, அடுத்தது அவங்களுடைய மனநிலையை பார்த்துக்கிறது. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
1: ஒரு பெண்ணோட உடல்நிலைங்கிறது அவங்க ப்ரெக்னென்சியில் தான் வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்கன்றது நம்மளால் மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு வாட்டி டெலிவரிக்கு வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி இந்த டாக்டர் எப்போ பார்க்குறாங்க அப்படின்னு, ஜென்ரலாக கைனகாலஜிஸ்டில் டாக்டரையே திருப்பி அடுத்த டெலிவரிக்கு பார்க்குறாங்க. இல்லைனா ஒரு 50 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு பிரச்சனை, கர்ப்பப்பையில் பிரச்சனை, ப்ளீடிங் வருது அப்படின்ற போது மட்டும்தான் பார்க்குறாங்க. குறிப்பிட்ட ஒரு 5-10% பேரை தவிர எல்லாருமே இதை தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. பட் ஹெல்த்துங்கிறது ஒரு மேரத்தான், ஒரு நாள் விஷயம் கிடையாது, ஒரு 10 மாதம் விஷயம் கிடையாது. ரெண்டு விதமாக வந்து மக்களை பார்க்குறேன். குறிப்பாக வந்து இப்போ இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா டைமிங்க்கு சாப்பிட்றது கிடையாது, டைமிங்க்கு எதையுமே எடுக்கிறது கிடையாது. அவங்க நிறைய கேலரிஸ் கன்சியூம் பண்ணுறாங்க, நிறைய சாப்பிட்றாங்க, ஆனால் எதுவுமே ஊட்டச்சத்து நிறைந்தது அவங்க சாப்பிட்றதே கிடையாது. வெளியில் டைமுக்கு சாப்பிடாமல் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இது தவிர இல்லாமல் நிறைய பழக்கங்களுக்கு அட்மிட் ஆகிறது லேடிஸு உட்பட எல்லாருமே, இது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது. எல்லாமே பண்ணிட்டு உடல் பருமன் அவ்வளோ அதிகமாக இருந்துட்டு டெலிவரி மாத்திரம் நார்மல் ஆகணும், எனக்கு தாய்ப்பால் இயற்கையாக வரணும்னா வராது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நாங்கள் பார்க்குறோம். உட்காந்துட்டே இருப்பாங்க ஆனால் டெலிவரி மாத்திரம் நார்மல் ஆகணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. இன்னொரு ஒருத்தவங்க வந்து நிஜமாவே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஊட்டச்சத்து ரொம்ப குறைவு, அவங்களால தேவையான வந்து விஷயங்கள் வந்து சாப்பிட முடியறது இல்லை. இதுக்கு தான் கவர்மெண்ட் நிறையவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஸ்கீம் கொடுக்குற கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாகவுமே எங்கேயுமே கிடையாது. குறிப்பு மகப்பேறு காலத்தில் அவங்க கொடுக்குற அயன் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், அந்த கிட்டில் வர்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே அந்த கவர்மெண்ட் கிட்டில் வர்ற விஷயங்களை ஒழுங்காக எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அவ்வளோவும் வந்து போதும். இது ஆனால் மகப்பேறு காலத்தில் மட்டும்தான், அதுக்கு முன்னாடி அவங்களோட சத்துகள், அதுக்கப்புறமா இருக்கிற சத்துகள், அது வந்து குடும்பத்தாரோடைய அவங்களோட பொறுப்பு. இப்ப எல்லாருக்குமே ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ தான் பிறக்குது, அது பிறக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ. அதனால அந்த பெண் குழந்தைகளை வந்து நல்லா வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து கவனிக்கணும். ஆனா அவங்களோட உடல் பருமன் நிறையவும் போடாம இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே வந்து டேஞ்சரஸ் தான். கரெக்டான ஊட்டச்சத்துக்கள் எடுக்கணும், முக்கியமா புரதச்சத்து. ஆனால் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண விடணும், வாக்கிங்கோ இல்லாட்டியும் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டில் வந்து அவங்கள ஈடுபடுத்தணும், அதை முதல்ல இருந்தே, இல்லை டான்சிங் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுத்தணும். அண்ட் விழிப்புணர்வு, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடணும், இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, கேக்கு பன்னு பிஸ்கெட்டுன்னு நம்ம ஸ்கூல் வாசலில் கிடைக்கிறத மட்டுமே சாப்பிடக்கூடாது, காய்கறிகள் பழங்கள்ன்றது டெய்லி வீட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணணுன்ற ஒரு விஷயம். ப்ரெக்னென்சியில மட்டும் வந்தா பத்தாது, முன்னாடியிலேருந்து லைஃப் ஸ்டைலாக மாறணும்.
0: இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டயட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாடர்ன் கான்செப்ட்ஸ்க்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டயட் பீரியட் முடிஞ்ச உடனே எங்கே வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தான் போகிறாங்க. இந்த மனநிலையை எப்படி மாற்றுறது?

0: அவேர்னஸ் தான். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் மாதிரி படிக்கலாம், அவங்கள மாதிரி வேலைக்கு போகலான்ற அந்த நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. இதனால் வந்து நிறைய வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறைய வந்து தகர்த்துருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பட் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட இயற்கை சார்ந்த இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலையும் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட முன்னோர்கள் என்ன சாப்பிட்ருக்காங்க, நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க, இதை தான் நம்மளும் சாப்பிடணும். இப்போது நிறைய இந்த ஃபேன்சி ஃபுட்டெல்லாம் வந்திருக்கு. டெய்லி காலையில் வந்து சாலட் சாப்பிட்றது, டெய்லி காலையில் தேங்காய் பால் குடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணதே கிடையாது. இப்போது தேங்காய் பாலுன்றது இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபேட், ஃபுல்லாக இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2000 கேலரிஸ். அது நான் ஃபுல்லாக வந்து வாக்கிங் போயிட்டு அதை சாப்பிட்டா அவங்க ஹெல்த்தின்னு நினச்சிக்கிறாங்க. ஹெல்த்து இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் வந்து இன்னும் மில்லட் சாப்பிட்டாங்க, ராகி சாப்பிட்டாங்க, அதை நீங்கள் வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே உடல் உழைப்பு இப்போ எல்லாருக்குமே குறைவு. எல்லார் வீட்லேயுமே வந்து இப்போ காரு பைக்குன்னு இருக்குது. அப்படியே இல்லைனாலும் நம்ம யாரும் நடக்கிறது முன்னாடி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம நல்லா இருப்போன்றது தான் என்னோட ஒரு கருத்து.
1: இப்போ வந்து அதிக அளவு தாய்ப்பால் கொடுத்தா வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அழகு கெட்டு போயிடும் அப்படின்லாம் வந்து ஒரு கற்பனையான விஷயங்கள் இருக்குது இன்னமும். ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
0: ஒரு ஒரு ஸ்டேஜில் பெண்களுக்கு ஒரு ஒரு விதமான அழகு அண்ட் பாடி கண்டிஷன். இப்போ எவ்வளவோ நம்ம பார்க்குறோம், நிறைய ஹீரோயின்ஸ் வந்து தாய்மார்களாகியும் அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து ஃபிட்டாக நடிக்க வராங்க. அது ஃபிட்னஸ்ன்றது அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொடுக்கறதுனாலலாம் அழகு குறையாது, அது ஒரு ஸ்டேஜ் அவ்வளோதான். இப்படி வந்து ஒரு 15 இயர்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம 25 இயர்ஸில் இருக்கிறதுலையும் அந்த மாதிரி 45 நம்ம இருக்க போகிறது கிடையாது. அந்த ஸ்டேஜஸை நம்ம எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த மகப்பேறுன்றது ஒரு ஸ்டேஜ். 25 30 வயசு 35 வயசு வரைக்கும் தான் குழந்தை பிறக்குன்றது ஒரு பயாலஜி. அதை வந்து எவ்வளோ நம்ம தடுக்க ட்ரை பண்ணாலும் 35 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான் ஆகுமே தவிர்த்து அதிகமாக ஆக போகிறது கிடையாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு எல்லா ஸ்டேஜையுமே நம்ம அக்செப்ட் பண்ணணும்.
1: அதாவது வந்து அவங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு பாதிப்புன்றது ஒன்று வருது. இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே எப்பவுமே இருக்கணும், அந்த யூத் வந்து குறையக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இப்போ அது வந்து அவங்களோட மனசையும் ஓரளவுக்கு பாதிக்குது. போஸ்ட்மார்ட்டம் பிரச்சனைகள் வருது.
0: இந்த அழகுன்றதெல்லாம் ஐ திங்க் இதெல்லாம் இந்த சமூக வலைதளங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, இல்லை அவங்க வந்து குழந்தைங்களோட வெளியில் போவாங்க, என்னால் போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் தான். முன்னாடி அந்த கம்பேரிசனுக்கான சான்சஸ் கம்மியாக இருந்துட்டு இப்போ அதிகமாகிடுச்சு. ஒருவேளை இதெல்லாம் வந்து நம்மளா நம்மளை ஒரு நெருக்கடியில் வந்து தள்ளிட்டு இருக்கோமோ அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்.
1: அதாவது தாய்ப்பால் வாரம் இந்த வருஷத்துக்கு ஒரு தனி கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, சஸ்டெயினபிள் ஸ்டார்ட். அதாவது ஒரு குழந்தைக்கு நார்மலாக நம்ம எப்படி வந்து ஒரு ஆரம்ப வாழ்க்கையை கொடுக்கறது, அவங்க வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் தொடங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி
0: நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி ஒரு இந்த மாதிரி இந்த சஸ்டெயினபிள் ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஒரு மதர் மட்டும் இருந்தால் பத்தாது. இது ஒரு ஒரு ஃபேமிலி, ஒரு இட் நீட்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டு அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு ஒரு சப்போர்ட், உங்கள் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு, உங்கள் மதரோட சப்போர்ட்டு, உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டு அவங்க இருந்தால் தான் நீங்கள் வேலைக்கும் போயிட்டு குழந்தையும் பார்த்துக்க முடியுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்றது நான் நினைக்கிறேன். இந்த சஸ்டெயினபிள் ஸ்டார்ட்ன்றது இதுதான். எப்படி நான் என்னால் பிரெஸ்ட் ஃபீடிங்கை சஸ்டெயின் பண்ண முடியும்?
1: முத முறை ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து இப்போ ஒரு நிறைய ஃபேன்சி ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரெக்னென்சியை கொண்டாடுறது ஒரு ஃபேன்சி, அதுக்கு வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் வைக்கிறாங்க, அதை நல்ல ஹைலைட் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு குழந்தை ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும், அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எப்படியும் வந்து மகப்பேறு வந்து அவங்க தாய் வீட்டில் தான், முத பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் பிறக்கிறாங்க. அப்போது எல்லாருமே சுற்றி இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு வரும்போது அந்த சப்போர்ட்டை தேடுறாங்க, அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து பெரும்பாலான நேரங்களில் கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்களோட மனசை எப்படி அவங்க வச்சுக்க முடியும்?
0: முக்கியமாக வந்து இதில் ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது சில ஐடி கம்பெனிகள்லேயே வந்து ஒரு சின்ன கிரிஷ் அண்ட் சைல்டை பார்த்துக்கிற மாதிரி ஏரியாவையும் வந்து வச்சுருக்காங்க. ஆஃபீஸே எம்ப்ளாய் பண்ணி மிட்வைஸை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊரில் ஜாயின்ட் ஃபேமிலி கல்ச்சருன்றது ஒரு சாதாரணமான விஷயம், அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது, பட் ஃபாரின்ல கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல இப்படி தான் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நம்மளை மாதிரி 9 to 5 இல்லாட்டி 8 hours to 10 hours போகணுன்ற கட்டாயம் ஃபாரினில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் சில கண்ட்ரீஸில்

0: கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்குமே வந்து தாய்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க சில ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில். ஸோ இப்படி தான் அவங்க அந்த ப்ராக்டிசஸை சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க. பட் ஒவ்வொரு கண்ட்ரியோட கல்ச்சர், அங்கே இருக்கிற வந்து ஒர்க் கல்ச்சர், ஒர்க் எத்திக் எல்லாமே வித்தியாசமானது. முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலைகளுக்கு தான் நம்ம வந்து பேர் போயிருக்கோம். ஸோ இங்கே மாதிரி இடத்துல எந்தெந்த லேடிஸ்க்கெலாம் சப்போர்ட் இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வர்றவங்கலேருந்து டாப் மோஸ்ட் இருக்கிற பொசிஷன் வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்குமே ஒன்றுன்னு இருக்குது. ஸோ லேடிஸே லேடிஸை சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான லீவை கொடுக்கணும். இல்லை இந்த மாதிரி கிறிஸ்டஸ் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு ஒர்க் பிளேஸில் அவங்க சப்போர்ட்லேயே வந்து ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து கட்டாயமாக அந்த லேடியை திருப்பி வந்து வேலைக்கு வந்து இது பண்ணும். நான் நிறைய பார்க்குறேன், நான் பார்க்குற நர்சஸ்ஸு நிறைய நிறைய டாக்டர்ஸே குழந்தைங்களை எனக்கு வளர்க்க முடியல அப்படின்னே ஒரு நர்சிங் ப்ரொஃபஷன்லேருந்து வெளியில் வர்றது ரொம்பவே வந்து எனக்கு மன உளைச்சலை கொடுக்கும். ஏன்னா அவங்கள எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட், நைட் டியூட்டிஸ் பார்க்க முடியலைன்னுவாங்க, காலையில் வந்து வெறும் 5 hours வரேன்னுவாங்க, எப்படி ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும் எங்களால்? இதுக்கு முழு காரணம் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இல்லாததை, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கணும்.
1: இது ஒரு நல்ல அறிவு.

0: குழந்தைங்களை எனக்கு வளர்க்க முடியல அப்படின்னே ஒரு நர்சிங் ப்ரொஃபஷன்லேருந்து வெளியில் வர்றது ரொம்பவே வந்து எனக்கு மன உளைச்சலை கொடுக்கும். ஏன்னா அவங்கள எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட், நைட் டியூட்டிஸ் பார்க்க முடியலைன்னுவாங்க, காலையில் வந்து வெறும் 5 hours வரேன்னுவாங்க, எப்படி ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும் எங்களால்? இதுக்கு முழு காரணம் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இல்லாததை, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கணும்.
1: இது ஒரு நல்ல அறிவுரைன்னு நினைக்கிறேன் நான். இளம் பெண்கள் வந்து அவங்களோட தைரியத்தை விட்டு கொடுக்காம இந்த உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லையா, அவங்களுடைய மன ஆரோக்கியம், ஏன்னா இவங்க மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்தையோட மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். இவங்க டென்ஷனாக இருந்தாங்கன்னா அந்த டென்ஷனும் வந்து குழந்தைங்களை பாதிக்கும் தானே.
0: கட்டாயமாக வந்து அது உண்மைதான் மேடம். பட் இந்த டென்ஷன்றது இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஜெக்ட், சின்ன விஷயத்துக்கே சில பேர் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆகாதீங்கன்னு சொல்ல தான் முடியும், பட் அவங்கவுங்க மனநிலை. ஆகாமல் எப்படி நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதையும் மீறி உங்களுக்கு தாய்ப்பாலுன்றது வரும், பட் ஆனால் வந்து அது வராமல் நம்ம கொடுக்கும்போது இன்னும் வந்து கண்டினியூஸாக நல்லாயிருக்கும்.
1: ஸோ இதில் வந்து கணவர்களுடைய ரோல் என்னது, அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய புதிதாக பிறந்த குழந்தைய வந்து எப்படி பார்க்கணும்?
0: இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் பெட்டர்னிட்டி லீவுன்னு 2 வாரம் கட்டாயமாக கொடுத்துட்றாங்க. 2 வாரம் ரொம்ப குரூஷியலான வாரம். எப்போ லாச் பண்ண கற்றுக்குறாங்க, பேபி எப்படி ஃபீடிங் போடுறாங்க, இது எல்லாமே ஹஸ்பண்ட்ஸுமே கூட இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சைன் இந்த காலத்தில். அண்ட் குழந்தைய வந்து சப்போஸ் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா, இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த தாய்ப்பால் கொடுக்கறது, குழந்தை மனைவிக்காக வந்து சமைச்சு வைக்கிறது இந்த மாதிரி, இல்லை குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹஸ்பண்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போல்லாம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வந்து செக்கப்புக்கு, டெலிவரி செக்கப்புக்கே வராங்க. ஸோ அந்த கல்ச்சர் வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மாறி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. வெளியூர் பற்றி எனக்கு தெரியல, பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மாறிடுச்சு.
1: நம்ம புதிதாக பிறந்த குழந்தைய வந்து எப்படி பார்க்கணும்?
0: இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் பெட்டர்னிட்டி லீவுன்னு 2 வாரம் கட்டாயமாக கொடுத்துட்றாங்க. 2 வாரம் ரொம்ப குரூஷியலான வாரம். எப்போ லாச் பண்ண கற்றுக்குறாங்க, பேபி எப்படி ஃபீடிங் போடுறாங்க, இது எல்லாமே ஹஸ்பண்ட்ஸுமே கூட இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சைன் இந்த காலத்தில். அண்ட் குழந்தைய வந்து சப்போஸ் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா, இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த தாய்ப்பால் கொடுக்கறது, குழந்தை மனைவிக்காக வந்து சமைச்சு வைக்கிறது இந்த மாதிரி, இல்லை குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹஸ்பண்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போல்லாம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வந்து செக்கப்புக்கு, டெலிவரி செக்கப்புக்கே வராங்க. ஸோ அந்த கல்ச்சர் வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மாறி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. வெளியூர் பற்றி எனக்கு தெரியல, பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மாறிடுச்சு.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்து எங்கள் நிலையத்துக்கு வந்து எங்களோட பேசினதுக்கு.

நேர்களே, நேரம் 9:30. நேர்களே, சிவ வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

தேன் சிந்த தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது உன்னை கூட என்னை தருவேன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் கே சித்ரா பாடியிருக்கும் பாடல், கேட்கலாமா?

சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம். தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததாக வருது ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி உன்னிமேனன் பாடியிருக்கும் பாடல், கேட்கலாமா?

கேட்டேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில. அடுத்ததா வருது பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருக்கும் பாடல், கேட்கலாமா?

சிந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது பூவெல்லாம் உன்வாசம். திரைப்படத்திலிருந்து பாடல் கே ஜே யேசுதாஸ் சாதனா சர்க்கம் பாடியிருக்கும் பாடல் கேட்கலாமா?

சிந்ததே வானம் நிகழ்ச்சியில நேரம் 10:05 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா கேக்கலாம், ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்கம் ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல்.

என்னடா சொல்ற நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க? ஜிகேல டாப்ல இருக்க. எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா? கிளாஸ்ல எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா. அது என்னடா மார்னிங் சீக்ரெட்? அதை நான் சொல்றேன். தினமும் காலை 7:38 நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: ஊரையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

நேயர்கள் கேட்டுக்கிற நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து பி. உன்னிகிருஷ்ணன் கே. எஸ். சித்ரா பாடியிருக்கும் பாடல், கேட்கலாமா?

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது அலைப்பாயுதை திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி சரண் நவீன் பாடியிருக்கும் பாடல், கேட்கலாமா?

0: ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாதவர் லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
0: FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
7: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போவுக்கு

நேரம் 10:24. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்து தேவான். நிகழ்ச்சியில அடுத்ததா வருது ரோஜா திரைப்படத்திலிருந்து உன்னி மேனன் சுஜாதா மோகன் பாடியிருக்கும் பாடல்.

தேன் சிந்துதேவான நிகழ்ச்சியில அடுத்ததா வருது இருவர் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருக்கும் பாடல்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

சிந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து கோபால் சர்மா அப்புறம் தேவி பாடியிருக்கும் பாடல், கேட்கலாமா?

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது ரிதம் திரைப்படத்திலிருந்து கவிதா கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

11 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 சிவவல்லிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள். இதில் மரப்பயிர் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சி, வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை, திருமண சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் பி தாமோதரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ, பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவும் தாய்ப்பால் சேமிப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆஜே ரத்னா. 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம்.

9:45 இருக்கு. சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி அத்தியாயம் 5. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள்,

எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதியே, திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர், தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிஹரன் சிவகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம்.

நான்கு மணிக்கு சண்டே டூ சோல்ஜர்ஸ் டெல்லி ஏஞ்சல், ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். ஆறு இருபது முதல் ஏழு மணி வரையிலும், ஏழு இரண்டு முதல் ஏழு பதினைந்து வரையிலும், ஏழு இருபத்தி ஐந்து முதல் எட்டு மணி வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். எட்டு ஐந்துக்கு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். ஒன்பது பதினைந்து முதல் பதினோரு மணி வரை தேன் சிந்துதேவ் வானம். பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல். பதினொன்று பத்துக்கு எஃப் எம் ரெயின்போ நூத்தி இரண்டு புள்ளி எட்டு மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை ஆறு நாற்பத்தி ஐந்திற்கு மாநில செய்திகளும், காலை ஏழு பதினைந்து, பகல் பன்னிரண்டு நாற்பது, இரவு ஏழு பதினைந்து ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை எட்டு பதினைந்து, பிற்பகல் இரண்டு மணி, இரவு ஒன்பது மணி, பதினொன்று ஐந்து ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை ஏழு மணி முதல் பகல் ஒரு மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு ஏழு எட்டு ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை ஆறு பத்துக்கு புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். நேர்களே, இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

எஃப்எம் டைம் டெஸ்டிங் 5 hours 1 minute 4 5 6 7 8 செகண்ட் மைக் டெஸ்டிங்